ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 25 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் ஆரிடி திங்கள் 31 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

குரல் அமுதம் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை குரல் எண் 4 குரல். பழியஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் என்னான்றும் இல். பொருள்: பழிக்கு அஞ்சி பகுத்துண்ணும் வழக்கம் உடையவனின் மரபில் குறை ஒன்றும் வராது. குரலும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை குரல் எண் 4 குரல். பழியஞ்சி பாத்தொன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் என்னான்றும் இல். பொருள்: பழிக்கு அஞ்சி பகுத்துண்ணும் வழக்கமுடையவனின் மரபில் குறை ஒன்றும் வராது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 எனைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி, பூமியின் வெப்பநிலை உயர்வு குறித்து தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே.ஜே. ராஜு அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. ஹோமியோபதியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து மருத்துவர் டோலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவும். தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பொதுவான பணி குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள்.

7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 ஆங்கிலம் ஆன் ஏர், 8:00 உரை சுற்றும் காற்று, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றைய ஒரு தகவல்கள், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், அதைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 பூங்காவனம், உதகை கிறிஸ்து ரெக்ஸ் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவையின் நிகழ்ச்சி, 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 இனங்களின் வண்ணங்கள் தலைப்பு, சமூக வலைதளங்கள் நம்மை இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா, நீர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழியின் நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்களில் பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை வாழ்வியல், 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊடி உள்ளம் கவர்ந்த பாடல், மாலை 4:00 நாடகம் ஒளிச்சித்திரம், பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும், எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நீயர் விருப்பம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விலைக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெற்றதகமலு பழுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம்.

0: Corporation or DTC buses till the 31st of this month. A Transport Department order states that women eligible for free bus travel can continue to use paper-based pink tickets in DTC and Delhi cluster buses. In hockey, India defeated Wales 3-1 in a Group D match of the FIH Hockey World Cup in Amstelveen, Netherlands yesterday. And in men's cricket, India will resume their first innings at the overnight score of 288-2 against Sri Lanka on the second day of the first test at the Gale International Stadium today. Devdutt Padikkal remained unbeaten on 131, while Rishabh Pant was on 27 when the stumps were drawn yesterday evening. KL Rahul retired hurt on 77. The game was cut short to 73 overs due to two rain breaks yesterday. Earlier, India won the toss and opted to bat first. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: நிறைய பேர் பஞ்சபூதம்னா என்னது, அஞ்சு பூதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பூதம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு பயங்கரமானது என்று மட்டுமே நினைத்திருக்கிறார்களே ஒழிய, அது நம்மை காப்பது, நமக்கு உற்சாகம் தருவது, நமக்கு நல்லதை தருவது என நினைப்பதில்லை. அதனுடைய விளைவாக பஞ்சபூதங்களை நாம் வணங்குவதும் இல்லை, காப்பதும் இல்லை. அதனால தான் சேக்கிலார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்புச்செயில் எழுதுறதுக்கு உட்கார்ந்தபோது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்புச்செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்றபோது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிலாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நமக்கு புலப்படுகிறது. சேக்கிலார் பெருமான்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மழி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிலார் அப்படியே உற்சாகத்தில் மெய்சிலிர்த்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த 4 வரிகளுக்குள்ளார 5 பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்த பஞ்சபூதம்னா என்னன்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா 5 பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த 5 தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த 4 வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதின உடனே ஏன் சேக்கிலார் மகிழ்ந்தார், நாம் ஏன் இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிலாருக்கோ ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மண் சரிவு, தீ குழம்பு வெளிவருது. இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்துவிட்டது. அதைக்கு துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த 5 பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை நாம் காக்கிற எண்ணம் வந்து

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. இன்றைய நாளே எல்லாத்துக்கும் இனிய நாளாக அமைத்து கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கேட்க போவது அருளிசை பக்தி பாடல்கள். கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6:40 ஆயிட்டு நேர்களே. இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 12 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 85% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. பூண்டுபயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டிசம் 1 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துருயி மேலாண்மை விதைத்த 45 மற்றும் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோன் ராணி லிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஹஸ்பரெல்லம் அல்லது பேசிலஸ் செப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

0: இன்டர்வியூ 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.
1: அப்புறம்னா உங்கள் தேயிலை தோட்டங்களில் தயவு செஞ்சு வந்து விற்காதீங்க, அப்படியே விற்கணுன்னாலும் உள்ளூர் வாசிகளுக்கு உங்கள் தேயிலை தோட்டங்களை கொடுங்க, அவங்க தான் அதை பராமரிப்பு பண்ணி மறுபடியும் வந்து இது பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு தேயிலை தொழில் வந்து ஒரு பணப்பயிர் தொழில், நல்ல தொழில், அது வந்து நீங்கள் விடாதீங்க. அப்படியே உங்களுக்கு நிலங்களை வந்து விற்கணும்னா உள்ளூர் வாசிகளுக்கு விற்றா நல்லதாக இருக்கும்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து தேயிலைக்கு வந்து ஒரு அடிப்படை நிரந்தர ஆதரவிலை ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை, அதை வந்து செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விலை வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க மாதம் மாதம். இப்போ இந்த மாதத்தில் ஒரு வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா இருந்ததுன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு 13 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சில் போகும். அதுக்கு வந்து என்னென்னா ஒரே விலை எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மாதத்துலேயும் ஒரே விலை இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வச்சிட்ருக்கோம். அது கொஞ்சம் செயல்படுத்தி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. தேயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஆளுங்கள் விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயந்தரம் 4-5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேயிலை பறித்து வைத்த பின்னாடி வாகனம் வரும், அதாவது நம்ம ஷெட்டுன்னு சொல்லுவோம். நேரடியாக வந்து தேயிலை தொழிற்சாலைக்கே கொண்டு போய் போடுறவங்களும் இருக்காங்க தேயிலை பறித்து. ஒரு சிலர் என்னென்னா வாகன வசதி இருக்காது அவங்க கிட்ட, அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க நேரடியாக அந்த ஏஜென்ட்டுக்கு இருப்பாங்க, அவங்க வந்து வருவாங்க வண்டி எடுத்துகிட்டு நம்ம தேயிலை தோட்டத்துலேயே அங்கேயே வைத்து வெயிட் போட்டு நம்ம ஏற்றி விட்டுருவோம். அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஷெட்டில் வந்து கொட்டி அதை வந்து இது பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு மூட்டைக்கும் ஒரு 50 கிலோ 60 கிலோ மாதிரி வெயிட்.
0: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் பிரசாந்த் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வகையில் உணவு தொகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள

0: இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பதும் சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு பக்கே கெசாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு

செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 6:55 ஆயிட்டு. நேர்களே, கேட்க போகும் நிகழ்ச்சி இயற்கையின் மொழி.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது பூமியின் வெப்பநிலை உயர்வு இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
2: நிலக்கரி, பெட்ரோல் போன்றவற்றை எரிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு என்ற பசுமை குடில் வாயுக்கள் என்று ஒரு 5 வாயுக்கள் உள்ளன. அதில் குறிப்பாக இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரித்ததன் விளைவாகத்தான் இன்று பூமியினுடைய வெப்பநிலை அதிகரித்தது. காலநிலை மாற்றத்திற்கு காரணம் பூமியின் வெப்பநிலை அதிகரித்தது. பூமியின் வெப்பநிலை எவ்வளவு அதிகரித்துள்ளது என்று பார்க்கும் பொழுது கடந்த 150 ஆண்டுகளில் 1 டிகிரியை விட அதிக அளவில் அதிகரித்துள்ளது. 1 டிகிரியினால் என்ன பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நாம் நினைக்கலாம். நமக்கெல்லாம் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வரும்பொழுது நமது உடலின் வெப்பநிலை 1 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் அதிகரிக்கும். அந்த 1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலைக்கே நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம் என்பதே நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் பூமிக்கு இன்றைய தினம் காய்ச்சல் வந்துள்ளது. கடந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டுள்ளபடி கடந்த ஆண்டு பூமியினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 1.47 டிகிரி சென்டிகிரேட் வரை தொட்டுள்ளது. விஞ்ஞானிகள் கூறுவது என்னவென்றால், பூமியினுடைய வெப்பநிலை அதிகபட்சம் 1.5 டிகிரி இருக்கலாம். அதற்கு மேல் அதிகரிக்கும் பொழுது பூமி வந்து அதனுடைய விளைவுகளை நாம் அனைவரும் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இன்று வளர்ந்துள்ளது. இப்பொழுது 1.47 டிகிரி வரை வந்துள்ளது. இன்னும் 0.3 டிகிரி மிக குறைந்த அளவு வெப்பநிலை தான் உயர வேண்டும். இன்னும் 1-2 ஆண்டுகளில் அந்த 1.5 டிகிரி வெப்பநிலையை தொட்டுவிட்டால் நமது பூமியினுடைய காலநிலை எப்படி ஆகும் என்பதை சொல்லவே முடியாது என்ற அளவில் தான் உள்ளது. இப்பொழுதே நாம் காண்கிறோம், வட மாநிலங்களில் பெருமளவு மழை பெய்து பெரிய சேதம் ஏற்படுகிறது. தென்னிந்தியாவில் மழை பெய்யாமல் வறட்சி ஏற்படுகிறது. உணவு உற்பத்தி குறைந்து உள்ளது. இந்த மீத்தேன் வாயு கார்பன் டை ஆக்சைடு விட 13 மடங்கு அதிக வலிமை கொண்டது. தொழிற்சாலையிலிருந்து வெளிப்படும் நைட்ரஸ் ஆக்சைடு, அது வயல்வெளியில் தேங்கியுள்ள தண்ணீர், அது கூட மீத்தேனை அதிக அளவில் வெளிவிடுகிறது. நாம் முன்பெல்லாம் தமிழ்நாட்டில் மானாவாரி பயிர்கள் என்று மழை வரும்போது பெருக்கூடிய சாதாரண பயிர்களை மற்றும் கம்பு, கேழ்வரகு போன்ற பயிர்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து வந்தோம். ஆனால் பசுமை புரட்சி என்ற நிகழ்விற்கு பிறகு கடந்த 30 ஆண்டுகளாக வருடத்திற்கு 3 போகம் 4 போதும் நெல் பயிர்களை மட்டுமே உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நெல் பயிரை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் போது நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்க வேண்டும். அந்த தேங்கி நிற்கும் தண்ணீரிலிருந்து இந்த மீத்தேன் என்ற இந்த பசுமை குடில் வாயு வெளியேறுகிறது. இது போன்ற விளைவின் காரணமாக இன்று பூமியினுடைய வெப்பநிலை அதிகரித்துள்ளது. இதுதான் காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணம். தன்னுடைய பூமி தாய் இப்பொழுது என்ன கூறுகிறது என்றால், இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்று கூறுகிறது. திருப்பி அடிக்க துவங்கிவிட்டது பூமி. இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. நமக்கு காய்ச்சல் வரும்பொழுது வைத்தியர்கள் இருக்கிறார்கள், மருந்து இருக்கிறது. இன்று பூமிக்கு காய்ச்சல் ஏற்பட்டு தகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமியை யார் வைத்தியம் பார்ப்பது என்பதுதான் நம்முள் உள்ள மிகப்பெரிய கேள்வி. பூமிக்கு யாரும் வைத்தியம் பார்க்க முடியாது. பூமியினுடைய வெப்பநிலை இதே போன்று கூடிக்கொண்டே இருக்குமானால், ஒரு சில காலத்திற்கு முன்பு மாடுகளிலிருந்து அதிக பால் கறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷனை

0: அதற்கு ஒரு ஊசியை செலுத்துவார்கள். அந்த மாடு தன்னுடைய இரத்தத்தையே பாலாக மாற்றி கொடுக்கும். அத்தகைய ஒரு நிலைதான் இன்று நம்ம பூமிக்கு வந்துள்ளது. நமக்கு தாய்ப்பாலாய் தண்ணீர் தரும் இந்த பூமியை இன்று மனிதர்கள் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த மனித குலம் பூமியை சுரண்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மகத்தான உண்மை. புராண கதை ஒன்று கூறுவது போல, நமக்கு தாய்ப்பால் போல தண்ணீரை கொடுக்கக்கூடிய பூமியை, அந்த புராண கதையில் வரும் ஒரு பாத்திரம் தாயினுடைய மடியை அறுத்து இரத்தத்தை குடித்து உறிஞ்சி கொன்றது என்று கூறுவார்களே, அந்த கதைக்குத்தான் நம் இப்பொழுது மனித குலம் ஒப்பாகியுள்ளது.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை பூமியின் வெப்பநிலை உயர்வு இது குறித்த தகவல்களை வழங்கினார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி ஆயிற்று. நேர்களை கேட்கப் போகும் நிகழ்ச்சி காலை கதின் மற்றும் அதைத் தொடர்ந்து சட்டம் அறிவும். இன்று காலை கதின் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழை நிகழ்ச்சியில் ஹோமியோபதியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். கேட்பதற்கு முன்னதாக
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதியின் சிறப்பம்சங்கள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
5: ஹோமியோபதியுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சிறப்பம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹோமியோபதி அப்படின்றது உலக சுகாதார அமைப்பு அதாவது WHO-னால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். ஹோமியோபதி அப்படின்றது, ஹோமியோபதியில ஒரு அடிப்படை நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது நம்ம பாடிக்கு ஒரு செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதை தூண்டி விடுற அளவுக்கு மருந்து கொடுத்தா போதும் அப்படின்றது தான் ஹோமியோபதியுடைய ஒரு அடிப்படை கோட்பாடா இருக்கு. ஸோ இதுதான் லா ஆஃப் மினிமம் டோஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு நேரத்துல ஒரு மருந்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. இது வந்து லா ஆஃப் மினிமம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சில பாய்சன்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சனிகம் ஆல்பம், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோவிட் அப்போ யூஸ் பண்ணது. இந்த ஆர்சனிகம் ஆல்பம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டோஸில் ஒரு பாய்சன், ஆனால் அந்த டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் வெறும் அதோடைய மருத்துவ குணத்தை மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இது இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண முடியுது. அதாவது எந்த ஒரு சிஸ்டம்லையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் மெத்தட் ஆஃப் மெடிசன் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, ஹோமியோபதியில் இருக்கிற இந்த பொட்டண்டைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ். அண்ட் கடைசியா ஹோமியோபதியுடைய சிறப்பம்சங்கள்ல கடைசியா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜீனஸ் எபிடமிக்கஸ். இது என்னது ஜீனஸ் எபிடமிக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி ஃபியூச்சர்ல ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கோவிட் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு புது டிசீஸா இருந்தது. கோவிடோடைய அந்த நோய் அறிகுறிகள் ஆகட்டும், அதை காஸ் பண்ண அந்த கிருமி ஆகட்டும், எல்லாமே வந்து நமக்கு புதுசா இருந்தது. ஸோ அப்ப ஒரு ஆங்கில மருத்துவம்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு புது நோய் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாயிடுது. உடனே அதுக்கு வந்து ஒரு வேக்சின் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. ஆனால் அந்த வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே நிறைய பேர் வந்து இறந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. இப்போ ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் ஆர்சனிகம் ஆல்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்சனிகம் ஆல்பம், யூஸும் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆர்சனிகம் ஆல்பம் உலகத்தில் பல நாடுகளில் கொடுக்கப்பட்டது. கொடுத்து அதோடைய ரிசர்ச், அதாவது இது என்ன பண்ணுது இந்த மருந்து அப்படின்ட்டு ரிசர்ச்சும் பண்ணாங்க. ஸோ அந்த ரிசர்ச்சுடைய முடிவுகள் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் ஆர்சல் கோவிடுக்கு எடுத்தாங்களோ, இந்த ஆர்சனிகம் ஆல்பம் அப்படின்ற மெடிசனை கோவிடுக்கு யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு நோய் ஏற்படுறது கம்மியாக இருந்தது. அதாவது நோயுடைய இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம், அது கம்மியாக இருந்தது. ரெண்டாவது, ஒருவேளை அவங்களுக்கு நோய் வந்திருந்தது அப்படின்னா, அந்த நோயுடைய காம்ப்ளிகேஷன்ஸ், அதான் அந்த நோய் வந்து ரொம்பவே ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷனாக வந்துட்டு போச்சே தவிர காம்ப்ளிகேஷன்ஸ் வரலை. காம்ப்ளிகேஷன்னா நிறைய பேருக்கு SpO2 ட்ராப் ஆச்சு, லங்ஸ் சிவியர் அஃபெக்ட் ஆச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் டெத் ரேட் வந்து குறைஞ்சது. எப்படி இது பாசிபிள் ஆச்சு? ஒரு புது நோய், கோவிட் அப்படின்றது ஒரு புது

0: நோய். அதுக்கு ஹோமியோபதியில் எப்படி மருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், ஹோமியோபதி மருத்துவ அந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மருந்து கீழேயும் சில நோய் அறிகுறிகள் எழுதப்பட்டிருக்கும். இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்காது, எந்தெந்த நோய் அறிகுறிகள் இருந்தா எந்தெந்த மருந்து அப்படின்னு தான் எழுதியிருக்கு. ஸோ அப்போ கோவிட் வந்தப்ப கோவிடுடைய அந்த சிம்டம்ஸ்க்கு இந்த ஒரு மருந்து, அதாவது ஆர்சனிகம் ஆல்பம், இது அதிகமாக ஒத்துப்போச்சு. ஸோ அதனால தான் இந்த மருந்து கொடுத்தும் இந்த மருந்து நிறைய பேருக்கு ரிலீஃபும் கொடுத்தது. ஸோ ஃபியூச்சரில் வரக்கூடிய நோய்களுக்கும் ஹோமியோபதியில் தீர்வு இருக்கு அப்படின்றது தான் இங்கே சொல்ல வரும்.
1: நலமுடன் வாழ. இதுவரை ஹோமியோபதியின் சிறப்பம்சங்கள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: நலமுடன் வாழ நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு நம்மளுடைய ஓடி எஃப்எம் 101.8. இனிமேல் 101.8 பண்பலை வரிசையை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகும், வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியாகும் கேட்டு ரசிக்கலாம். ஒரு சூப்பரான பாடல் இந்திரன் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஓடி எஃப்எம் 101.8.

0: ஸ்டுடியோ டைம்ஸ்ல 7:10 ஆயிடுச்சு. நேர்களே, கேடபாடல் இயந்திரன் திரைப்படத்திற்காக அதை தொடர்ந்து நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 91.8 சட்டம் அறிவோம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: நம்ம இப்போ பார்க்க போறது தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஏன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த சட்டம் தெரிஞ்சுக்கணும்ன்றத நம்ம இப்ப பாக்க போறோம். சைபர் சட்டம் அப்படின்னாலே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா இது தவறான யோசனை. நீங்க ஒரு செல்போனை யூஸ் பண்றதா இருந்தாலும் இது உங்களுக்கு உதவியானது தான். உதாரணத்துக்கு நீங்க யூபிஐ மூலமா பணம் அனுப்புற நபரா இருந்தாலோ, இல்ல ஆன்லைன் பொருட்களை வாங்குறவங்க இருந்தாலோ, இல்ல இமெயில் மூலமா உங்களோட கான்ட்ராக்ட்ஸ் அனுப்புறவங்களா இருந்தாலும் இந்த சட்டம் உங்களுக்கும் தேவையானது தான். உதாரணத்துக்கு ரவி என்ற ஒரு நபருக்கு SMS வருது, என்னன்னா, வாழ்த்துக்கள், நீங்கள் 500,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள், உடனே இந்த லிங்கை கிளிக் செய்யவும். ரவின்ற ஒரு நபர் இந்த மெசேஜ படிச்சு ரொம்ப மகிழ்ச்சியோட லிங்க கிளிக் செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுல அவரோட பேங்க் டீடைல்ஸ பதிவு செய்யறாரு. சில நாட்களுக்கு அப்புறம் அவரோட பணம் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துறாங்க. இத வந்து ரவின்றவர் பாதுகாத்திருக்கலாம், ஆனா அவருக்கு விழிப்புணர்வு இல்லாததுனால இந்த மோசடி நடந்திருக்கு. சோ தகவல் தொழில்நுட்ப சட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்றத நம்ம இப்ப பாக்கலாம். மின்னணு ஆவணங்கள் சட்ட அங்கீகாரம் பெற்றது அப்படின்னா, எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ், அது வந்து லீகலா ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்கன்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஆவணம் அப்படின்னாலே அது காகித வடிவுல மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப இமெயில் மூலியமா நம்ம கான்ட்ராக்ட்ஸ், நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இமெயில் மூலியமா நம்ம அனுப்புறோம். அதனால இப்போ இமெயில் ஆவணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் கையொப்பம் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நேர்ல போய் ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்மளோட சைனா அது மேல போடுவோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்போ ஆன்லைன் மூலியமா நம்ம இமெயில் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கோ எங்க வேணா அனுப்பலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்ற ஒரு பாதுகாப்பான முறையை யூஸ் பண்றோம் நம்மளோட எல்லா சிக்னேச்சர்ஸ்க்காகவும். ஆன்லைன் வர்த்தக பாதுகாப்பு அப்படின்னா, இப்ப நம்ம அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி தளங்களை பொருள் வாங்குறதுக்கோ, இல்ல நம்மளோட வீட்டுல இருக்கிற கிராசரிஸ் வாங்குறதுக்கோ யூஸ் பண்றோம். ஆனா இது மூலியமா எல்லாம் நம்மளால நம்ம எப்படி நம்பி வாங்குறது அப்படின்றத ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் இந்த சட்டம் வந்திருக்கு. நெக்ஸ்ட், இதோட முக்கிய இம்பார்ட்டன்டான எய்ம் என்னன்னா, குற்றத்தை கட்டுப்படுத்துறது. தொழில்நுட்பம் வளர வளர குற்றங்களும் வளர்ந்துட்டே இருக்கு. ஹேக்கிங், அடையாள திருட்டு, அதாவது ஐடென்டிட்டி தெஃப்ட், அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வளர்ந்துட்டே போகுது. இதெல்லாம் வளர்ந்துட்டே போறதுனால நம்மளுக்கு சைபர் சட்டங்களும் இன்னும் வளர்றதுக்காக ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு. இணையம்ன்றது, அதாவது இன்டர்நெட்ன்றது ஒரு கருவி மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டா அதை வந்து நம்ம காய்கறியை வெட்டதான் உதவுது. அதே அதை வந்து நம்ம தவறா பயன்படுத்தும் போது தப்பான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது. அதே மாதிரி இணையமும் ஒரு கருவிதான். அதை வந்து நம்ம நம்மள தொழில வளர்க்கறதுக்காகவும், நம்மளோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், நம்மளோட மத்த தினசர வாழ்க்கையை ஈஸி பண்றதுக்காக யூஸ் பண்ணா மட்டும் போதும். ஆனா அதை நம்ம தவறா பயன்படுத்தும் போது மோசடி, திருட்டு, இந்த மாதிரி நிறைய சைபர் கிரைம்ஸ் நடக்குது. டிஜிட்டல் உலகத்துல நம்மளோட பொறுப்புகள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சட்டம் நமக்கு உரிமைகளை கொடுக்குது, ஆனா அதே நேரத்துல பொறுப்புகளும் நம்மளுக்கு வழங்கியிருக்கு. அதனால நம்ம பிறருடைய தனிப்பட்ட தகவல்கள், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ, அவங்களோட அனுமதி இல்லாம யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது.
1: சட்டம் அறிவோம்.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா தரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. ஃபிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது. இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும், வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர

தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 18 லட்சம் இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடியம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 7:25 ஆயிடுச்சு நேர்களே. எஞ்சிய ப்ரோக்ராம்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்க நான் உங்களுடைய அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியன் ஓடிஎஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமையிட்டு குட் மார்னிங். நீலகிரிஸ்ல கேட்க போகும் நிகழ்ச்சியை ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, ஆடுகளம் திரைப்படத்திற்காக.

0: குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் ஆடுகளம் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். ஜி வி பிரகாஷ்குமாரோட வாய்ஸ்ல
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8. கேட்போம்.

0: சாதனா சர்கமோட வாய்ஸ்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். பானா காத்தடி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல.
1: நம் இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர்கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாமும் பங்கு கொள்வோம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதனுடன் எடுத்துக்கொண்ட சுயப்படத்தையும் அதாவது செல்ஃபியும் ஹர்கர் திரங்கா என்னும் இணையதளத்தில் பதிவேற்றி பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழை பெற்றுவிடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும்.

0: மார்னிங் நெல்கிரிஸ்ல அடுத்ததா ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு. ஆங்கிலம் ஆன் ஏர்
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: Gillam on air.
1: நேயர்களே, கடந்த வாரம் நம்ம ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது கடந்த காலத்தில் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தால் அதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடியும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். முதல்ல இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஒர்க்கிங், ஐ வாஸ் ஒர்க்கிங். இப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க, அதாவது நம்ம சப்ஜெக்ட் ஐ போட்டாச்சு. அடுத்தது நிகழ்காலம் அப்படின்றப்போ ஆம் போடுவோம், கடந்த காலம் அப்படின்றப்போ வாஸ் போடுவோம். அதுக்கப்புறமா என்ன நிகழ்ச்சி, என்ன செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்குவோம். அதாவது ஒர்க் அப்படின்றது செயல், அது கூட ஐஎன்ஜி இங் அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வர், இந்த அஞ்சு ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். இப்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இதே ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஆமோ, இஸ்ஸோ, ஆரோ, வாஸோ, வேரோ சொல்ல மாட்டோம். ஃப்யூச்சர் அப்படின்றத காட்டுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வில், WILL, வில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றப்போ ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். ஐ வில் கம்மிங் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா, அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வர் இது நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல வேற ஒரு ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். ஆம், இஸ், ஆர் இது மூணும் ப்ரெசண்ட்டுக்கு, வாஸும் வரும் பாஸ்ட்டுக்கு. இப்போ ஃப்யூச்சர் அப்படின்றதுனால நம்ம வில் யூஸ் பண்ணிட்டோம், ஆனால் இந்த அஞ்சு ஹெல்பிங் வேர்ப்பும் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால பி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், பிஇபி. இப்போ எதனால் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. அந்த குடும்பத்துக்கு பேர் பி வேர்ப்ஸ். இப்போ பேர்லேயே இருக்கலைங்களா, பி வேர்ப்ஸ். அப்போது இந்த பியும் அதே குடும்பத்தை சேர்ந்தது தான். எங்கெல்லாம் நம்ம ஆம், இஸ், ஆர், வாஸ், வர் போட முடியாதோ அந்த இடத்துல நம்ம டைரெக்டாக இந்த பியை போடுறப்போ நிறைய இடங்களில் அது உங்களுக்கு அழகான ஒரு பொருளை தரும். இப்போது சில உதாரண வாக்கியங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். I will be working tomorrow. I will be working tomorrow. நாளைக்கு காலையில் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். You will be traveling soon. You will be traveling soon. அப்படின்னா ட்ராவல்ன்றது பயணம், சூன் அப்படின்றது சீக்கிரமாக. அப்போது நீங்கள் சீக்கிரமாக பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க, யூ வில் பி ட்ராவலிங் சூன். அடுத்தது, ஹீ வில் பி ஸ்டடியிங் அட் திஸ் டைம். ஹீ வில் பி ஸ்டடியிங் அட் திஸ் டைம். ஸ்டடி அப்படின்றது படிக்கிறது. இந்த டைமில், அதாவது இந்த இப்போது அட் திஸ் டைம் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவர் இந்த நேரத்தில் படிச்சுட்டு இருப்பார். ஹீ வில் பி ஸ்டடிங் அட் திஸ் டைம் டுமாரோ. இதை நீங்கள் வந்து அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம், உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், அடுத்த வாரம் இந்நேரத்துக்கெலாம் நான் ஒரு பயணத்தில் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படி இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷீ வில் பி குக்கிங் அப்படின்னா அவ சமைச்சுக்கிட்டு இருப்பா. ஷீ will be cooking. அடுத்தது, we will be meeting new people அப்படின்னா நம்ம புதிய நபர்களை சந்திச்சுட்டு இருப்போம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் இல்லை குடும்ப விஷயமா இருக்கலாம், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்போ இந்த நேரத்துக்கெலாம் நான் புது மனுஷங்களை சந்திச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா we will be meeting new people அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, they will be playing a match next month. They will be

0: playing a match next month. அப்படினா அடுத்த மாதம் அவங்க ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருப்பாங்க. அடுத்ததா, மை ஃப்ரெண்ட் வில் பி ஹெல்பிங் அஸ். மை ஃப்ரெண்ட் வில் பி ஹெல்பிங் அஸ் அப்படின்னா என்னோட நண்பர் நமக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பார். இப்போ இந்த இடத்துல ஹெல்ப் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், உதவி. அஸ், யூஎஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை நம்ம அஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ஐ வில் பி ஷைனிங் பிரைட். ஐ வில் பி ஷைனிங் பிரைட். ஷைன் அப்படின்றது ஜொலிக்கிறது, பிரைட் அப்படின்றது பிரகாசமாக. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதனால் இதை சொன்னேன் அப்படின்னு. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக ஆங்கிலம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அப்போது சீக்கிரமாகவே நம்ம ஜொலிக்கத்தானே போகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி ஷைனிங் பிரைட். இப்போ நேயர்களே, இந்த வாக்கியங்கள் மூலமாக நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறோம், அது ஐயா இருக்கலாம், யூஆ இருக்கலாம், விஆ இருக்கலாம், ஹீ ஷீ இட் என்னவானாவாக இருக்கலாம், சில பேர்களாக கூட இருக்கலாம். அடுத்தது வில். நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது சிங்குலராக ப்ளூரலாக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் வில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு பி ஆட் பண்ணிக்கோங்க, என்ன செயலோ அதை இங்கிலீஷில் எழுதிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இப்போது ஒரு முக்கியமான வார்த்தை நம்ம வேர்ட் ஆஃப் த டேயில் கற்றுக்க போகிறோம். என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்ரெஸ். ப்ராக்ரெஸ், பிஆர் ஓ ஜிஆர் இஎஸ் எஸ். ப்ராக்ரெஸ், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போலாம் ப்ராக்ரெஸ் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் நம்ம வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறோம், ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெஸ் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவாங்க. அதை நிறைய பேர் கேட்டு வளர்ந்துருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட முன்னேற்றம். உதாரணத்துக்கு, இப்போது கடந்த வாரம் நான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் கற்றுக்கிட்டேன், இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் நான் கற்றுக்கிறேன் அப்படின்றப்போ இது என்னோட அடுத்த ஸ்டெப். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த படியிலிருந்து நான் ஒரு ஸ்டெப் மேலே போகிறேன், இதுதான் என்னோட ப்ராக்ரெஸ். இன்னும் சுலபமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி உங்களோட முயற்சியும் உங்களோட எஃபர்ட்டும் எந்த மாதிரி இருந்தது, இப்போது அது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டே போகுது அப்படின்றத குறிக்கிறது. ப்ராக்ரெஸ் அப்படின்னா முன்னேற்றம். இதுக்கு உதாரண வாக்கியங்கள் பார்க்கலாமா? ஐ ஆம் மேக்கிங் ப்ராக்ரெஸ் எவ்ரி டே. ஐ ஆம் மேக்கிங் ப்ராக்ரெஸ் எவ்ரி டே அப்படின்னா நான் தினமும் முன்னேறிட்டு இருக்கேன். அடுத்தது, கீப் அப் த ப்ராக்ரெஸ். கீப் அப் த ப்ராக்ரெஸ் அப்படின்னா உங்களோட முன்னேற்றத்தை தொடருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இதை நம்ம சொல்லலாம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஆங்கிலம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கிற விஷயத்தை நம்ம எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்ரெஸ் அப்படின்ற ஒரு அழகான இங்கிலீஷ் வார்த்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்த வாரம் இன்னும் பயனுள்ள ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா. அமைப்பில் உதவி ஆர் சோன்யா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
1: ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்மளோட ஓடிஎஃப்எம் 90.8 ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு ராவணன் திரைப்படத்திற்காக.

குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்ச ராவணன் திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரகுமான் மியூசிக்ல கார்த்திக் அவர்களோட வாய்ஸ்ல அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி FM 101.8 7:55 ஆயிட்டு நேரத்துல

0: குட் மார்னிங் நீலகிரிஸ்ல, எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்ததா ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு, ஒரே சுற்றும் காற்று.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் FM 101.8. நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ்ல, ஊரை சுற்றும் காற்று.

ஒவ்வொரு வாரமும் ஒரே சுற்றும் காற்று நிகழ்ச்சியில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிளேஸ தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசை என்ன, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வழக்கமா தமிழ்நாட்டுல இருக்க கோவில் நகரங்கள் அப்படின்னு நினைச்சா மதுரை, தஞ்சாவூர் அல்லது ஸ்ரீரங்கம் மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடங்கள் தான் நம்மளோட நினைவுக்கு வருங்க. மணிக்கணக்கில் கியூவில் நிற்கணும், சுற்றியும் கான்கிரீட் ரோடு இருக்கும், பயங்கரமான டிராஃபிக்னு டயர்ட் ஆயிடுவோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அடர்ந்த வனவிலங்கு சரணாலயத்தோட அடிவாரத்தில் 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று ரகசிய கிராமம் ஒளிஞ்சிருக்கு. கடந்த 500 வருஷமாக இந்த உலகத்தில் நடந்த எந்த மாற்றமுமே அந்த கிராமத்தை ஒன்றுமே செய்யலை அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு டைம் கேப்சூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லை மண்ணோட பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். அது தாங்க திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடி பற்றிய இன்ஃபர்மேஷனை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரிக்கு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல தாங்க திருக்குறுங்குடி இருக்கு. நீங்க கார்லயோ பைக்லயோ இந்த ஊரை நெருங்கும் போது நீல நிறத்துல பனிமூட்டத்தோட பிரம்மாண்டமா நிக்கிற மலைகள் உங்களை அப்படியே வரவேற்கும் அப்படின்னே சொல்லலாம். இறைவன் தன் வடிவத்தை சுருக்கி கொண்டு தங்கிய இடம் அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறுங்குடி அப்படின்ற பெயரோட அர்த்தம்ங்க. இந்த ஊரோட தெருக்கள் எல்லாமே பழங்காலத்து ஓட்டு வீடுகளோட அந்த கால அக்ரஹார பாணியில அப்படியே இருக்குங்க. அதை விட செம இயற்கையான ஷாக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராமத்தோட பார்டர் புகழ்பெற்ற கழக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்தோட முடியுது. அதனால இங்க வீசுற காத்து அவ்வளவு தூய்மையா இருக்கும்னே சொல்லலாம். மலையில இருந்து வர நம்பியார் ரிவர் படிகம் மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த ஊரோட பேக்ரவுண்ட்ல மியூசிக் கிடையாது, டிராபிக் சத்தம் கிடையாது, காட்டு பறவைகளோடைய கீதமும் மரங்களுடைய அசைவும் தான் இருக்குங்க. இப்போ இந்த ஊரோட மிக முக்கியமான அடையாளமான அழகிய நம்பிராயர் கோயிலுக்குள்ள நுழையலாம். அது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த சிற்ப கலைக்கூடம் அப்படின்னே சொல்லலாம். இங்க இருக்கிற கருங்கற்கள் மற்றும் மர தூண்களை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, 10 அடி உயரமுள்ள போர்க்கால போர் வீரர்களின் சிலைகள்ல அவங்க உடுத்தி இருக்கிற துணியோட நெசவு கோடுகளை கூட அச்சு அசலா செதுகிருப்பாங்க. ஆனா உண்மையான ஆச்சரியம் கோயிலோட உள் பிரகாரத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்க இருக்கிற சுவர்கள்ல 500 ஆண்டுகள் பழமையான இயற்கை வண்ண ஓவியங்கள் நிறைஞ்சிருக்குங்க. அன்றைய காலத்துல ஓவியர்கள் விழும் மூலிகை சாறுகள், இலைகள் மற்றும் வண்ண கற்களை அரைச்சு இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இத்தனை 100 ஆண்டுகள் கலந்தும் இந்த ஈரப்பதமான இருட்டிலும் அந்த பெயிண்டிங்ஸ் இன்னைக்குமே காலையில வரைஞ்ச மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவும் பளபளப்பாவும் இருக்குங்க. தமிழர்களோட இயற்கை வேதியியல் அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அறிவுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் தேடினாலும் கிடைக்காது. கலைகளை தாண்டி இந்த ஊரோட பாரம்பரியம் இன்னும் உயிரோட இருக்குங்க. இங்க 500 வருஷமா பாரம்பரியமாக ஆடப்பட்டு வர கைசிக நாடகம் அப்படின்றது உலக பிரபலமான நாடகம். வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை கைசிக ஏகாதசி அன்னைக்கு நள்ளிரவுல நில ஒளிக்கு கீழே கோயிலோட வெளி முற்றத்துல பாரம்பரிய கலைஞர்கள் இந்த நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றுவாங்க. அதை பார்க்கவே வெளிநாடுகள்ல இருந்து கூட்டம் கூட்டமா வருவாங்க. அடுத்து நம்ம அட்வென்ச்சர் லவ்வர்ஸ்க்கான டைம். இங்க இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜீப் மூலமாக நீங்க புலிகள் காப்பகத்தோட அடர்ந்த காடுக்குள்ள போய் மலை நம்பி கோயிலுக்கு ட்ரெக்கிங் போகலாங்க. ஒரு மாபெரும் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல செங்குத்தான பாறைக்கு மேல இந்த சின்ன கோயில் அமைஞ்சிருக்கு. அடர்ந்த காட்டு பாறையில நடந்து ஆற்று பாறைகள் மேல ஏறி அந்த தண்ணிய கொட்டுற சத்தத்தை கேட்டா உங்க மனசு இருக்கிற எல்லா கவலைகளும் பறந்து போயிரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போறது 5 நம்பிகளின் ஆன்மீக புதையல் வேட்டை அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, திருக்குறுங்குடியில இறைவன் ஒரே இடத்துல இல்லாம இந்த ஒட்டுமொத்த புவியியல் அமைப்பில் அதாவது 5 வெவ்வேறு வடிவங்கள்ல 5 தனித்தனி இடங்கள்ல வீற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதோட விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகிய நம்பி அப்படின்றவரது நின்ற கோலத்தோட ஊருக்குள்ள இருக்கும் பிரதான கோயில இருக்கிறதாகவும், வீற்றிருந்த நம்பி அப்படின்றவரு அமர்ந்த கோலத்துல அதே கோவில்ல வளாகத்துல இருக்கிறதாகவும், கிடந்த நம்பி பள்ளி கொண்ட கோலம் அதே கோயிலோட வளாகத்துல இருக்கிறதாகவும், மலை நம்பி அப்படின்றவரு மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சியில செங்குத்தான பாறைகளுக்கு மேல இருக்கும் கோயிலுக்குள்ள இருக்கிறதாகவும், பார்க்கடல் நம்பி அப்படின்றவரு அருகில் ஓடும் நம்பியாற்றின் கரையில் இருக்கும் கோயிலுக்குள்ள இருக்கிறதாகவும் நம்பப்படுதுங்க. சோ இது ஒரு ட்ரெஷரண்ட் மாதிரி ஒரே ஊர்ல சமவெளியில

0: இருந்து மலையோட உச்சி வரைக்கும் 5 வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கிற இறைவனை நீங்க இங்க பார்க்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு பழமையான கிராம வரலாற்றுடன் நவீன விண்வெளி அறிவியலை இணைக்கும் ஒரு மாபெரும் மைண்ட் ப்ளோயிங் தகவலுங்க இது. திருக்குறுங்குடி கிராமத்திற்கு பின்னணியில கம்பீரமாக நிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைதான் வரலாற்றோட சிறப்பு மிக்க மகேந்திரகிரி மலைங்க. இந்த மலைத்தொடர்ல மறுபக்கத்தில்தான் இந்தியாவின் மிக உயர்தர பாதுகாப்பு கொண்ட இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் ISRO ப்ரொபல்யூஷன் காம்ப்ளெக்ஸ் அமைஞ்சிருக்குங்க. இந்தியாவின் புகழ்பெற்ற சந்திராயன் மற்றும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பிரம்மாண்டமான ராக்கெட் என்ஜின்ஸ் அனைத்தும் மலையினோட உட்பகுதியில்தான் சோதனை செய்யப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க நேர்களே, இந்த மலையோட ஒரு பக்கத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி மூலிகை சார வச்சு வரைஞ்ச ஓவியங்கள் இருக்கு. அந்த மலையோட மறுபக்கத்துல நம்ம இந்தியாவோட விஞ்ஞானிகள் விண்வெளிக்கு போறதுக்காக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ராக்கெட் என்ஜினை ட்ரை பண்ணி பாக்குற டெஸ்ட் ஸ்பாட்டுங்க அது. வரலாற்றுக்கும் சயின்ஸுக்கும் நடுவில் நிற்கிற இடம் தாங்க இந்த திருக்குறுங்குடி. நம்பாடுவான் அப்படின்ற ஒரு எளிய இசை பக்தர் தினமும் ராத்திரியில நள்ளிரவில் யாழ் என்னும் இசைக்கருவியை நீட்டி கோயிலோட வாசல நின்று ஆடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். ஒரு நாள் இரவு அந்த அடர்ந்த திருக்குறுங்குடி காட்டு பாதையில நடந்து வரும்போது ஒரு காட்டு அரக்கன் அவரை பிடித்து உண்ண பாய்ந்தாராமா. மரண பயம் இல்லாமல் நம்பாடுவான் அந்த அரக்கனிடம், இன்றிரவு மட்டும் என்னை விட்டுவிடு, இறைவனுக்கு என் இறுதி பாடலை பாடிவிட்டு நானே உனக்கு உணவாக திரும்பி வருகிறேன் அப்படின்னு உறுதியளித்திருக்காரு. அந்த அரக்கனும் சம்மதிக்க பாடி முடித்த பிறகு சொன்ன சொல்லை காப்பாற்ற தன் உயிரை தியாகம் செய்ய மீண்டும் காட்டுக்கு திரும்பியிருக்காரு நம்பாடுவான். அவரது அசாத்தியமான வாய்மையும் பக்தியையும் பார்த்த அந்த அரக்கன் அவரது காலில் விழுந்து தன் சாபம் நீங்கி முக்தி பெற்றான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாத்தியத்தின் கதைதான் இன்றும் நள்ளிரவில் கைசிக நாடகமாக அங்க ஆடுறாங்க. கோயிலுக்கு மிக அருகிலேயே பழமையான திருக்குறுங்குடி மடம் ஒன்று அமைஞ்சிருக்குங்க. இந்த மடத்தில் முன்னிருக்கும் திண்ணை பகுதியில கருக்கருவென பிரம்மாண்டமான பர்மா தேக்கு மரத்தூண்கள் இருக்கு. அவை எவ்வளவு நேர்த்தியாக செதுக்கப்பட்டு தேய்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா கருப்பு கண்ணாடி போல பளபளவென மின்னுங்க. இதை கூரையில் செதுக்கப்பட்டுள்ள ராசி சக்கரங்களும் கொடி வழிபாடுகளும் தமிழர்களின் மர கட்டிடக்கலையின் ஒரு உச்சம் அப்படின்னு சொல்லலாம். சோ திருக்குறுங்குடியில போய் நிற்கும் போது ஒரு பக்கத்துல விண்வெளிக்கு போற ராக்கெட் இன்ஜினோட சத்தம் கேக்குது. இன்னொரு பக்கத்துல ஒரு அரக்கனுக்கு ஒரு சாதாரண பாடகன் முக்தி கொடுத்த காடு இருக்கு. சயின்ஸும் மிஸ்ட்ரியும் ஒன்னா கலந்த மேஜிக்கல் ஸ்பாட் தான் இதுங்க. கோயில் எப்பெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருக்கிற பிரதான கோயில் காலை 6 முதல் மதியம் 12 வரையிலும் மீண்டும் 4:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் திறந்திருக்குங்க. இந்த மலை நம்பி கோயிலுக்கு காட்டுக்குள்ள போகணும்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதிப்பாங்க. மழை காலத்துல ஆற்றுல வெள்ளம் வர வாய்ப்பு இருக்கு, சோ அப்ப போறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இதோட டிக்கெட் விலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வரலாற்று கிராமத்தையும் கோயில்களையும் சுற்றி பார்க்க நுழைவு கட்டணம் எதுவுமே கிடையாதுங்க, முற்றிலுமாக இலவசம். சோ திருநெல்வேலி நகரத்துல இருந்தோ அல்லது நாகர்கோயில இருந்தோ வெறும் 45 நிமிஷத்துல இந்த ஊரை சென்றடையலாங்க. சோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா எல்லாரும் சிட்டியோட நாய்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு திருக்குறுங்குடி கிராமத்திற்கு போங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு அனுபவம் கிடைக்கும். என்ன நேர்களை, இன்னைக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில திருக்குறுங்குடி அப்படின்ற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று திறப்பு மிக்க ஒரு இடத்தை பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான பிளேஸோட உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.
1: இன்னும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியை கேட்டீங்களா? எங்கேயாவது போகணும், ஆனால் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஐடியா இல்லாமல் இருந்தீங்கன்னா, இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம்.

நம் இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர்கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாமும் பங்கு கொள்வோம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதனுடன் எடுத்துக்கொண்ட சுயப்படத்தையும், அதாவது செல்ஃபி

பியும் ஹர்கர் திரங்கா என்னும் இணையதளத்தில் பதிவேற்றி பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழை பெற்றுடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும்.

0: கேடுபாடல் வேலாயுதம் திரைப்படத்திற்காக கேடு முடிச்சோ. விஜய் ஆண்டனியோட மியூசிக்ல சங்கீதா ராஜேஸ்வரன் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். நம்மளோட ஊட்டி எஃப்எம் 101.8 இத்துடன் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங்.

0: சூப்பரான டிரைவ் டைம் பீச் சாங் சாங் தான் கேட்க போறோம். சோ கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திற்காக சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். 8:37 ஆயிட்டு நேரத்துல யுகேந்திரன் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் பரத்வாஜோட மியூசிக்ல வைரமுத்து வரிகள். என்ன நேர்களையே டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பரான பாடலை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ டியூன் பண்ணுங்க ஒடிஎஃப்எம் 101.8 நியூஸ் ஆன் ஏர் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி வழியாகவும் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை எங்களுடைய 101.8 பண்பலை வரிசையில கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்தை தொடர்ந்து டிரைவ் டைம் பீட்ஸ்ல ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. அலைப்பாயதே திரைப்படத்திற்காக

பிரைட் டைம் பீச்ல சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். அலைப்பாய்தே திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் நவீன் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்ல. இதை தொடர்ந்து பார்வை ஒன்று போதும் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. 8:42 நிமிடம் ஆயிட்டு இருக்க நேரத்துல.

இன்னொரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம்ஸ்ல 8:52 ஆயிடுச்சுக்கணீர்களே. அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8.

டிரைவ் டைம் பீச்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்டுடியோ டைம்ஸ் 8:58 ஆயிட்டு இருக்கு.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
1: பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஸ்டுடியோல டைம் 8:59 ஆயிட்டு இருக்கு.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் FM 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9 மணி ஆயிடுச்சுன்னு கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள், அதாவது ஹீரோயின் ஸ்பெஷலான பாடல்கள் அதை கேட்க போறோம். பட் கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: OTFM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: இத்துடன் ரெட்ரோ ரகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9:10.
1: நம் இந்திய நாடு
2: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
3: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால் சைபால்.
4: ஒரு நண்பர், அவருக்கு சோதி இடத்துல நம்பிக்கை அதிகம், அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ எனக்கு நேரம் சரியா இல்லை, சனி மாறினா எல்லாம் சரியாக போடும்பார். சனியை கண்டு பயப்படாதீங்க சார் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படிங்க?

0: பயப்படாமல் இருக்க முடியும்னார். சனியால் ஏற்படுற இடைஞ்சலை விட சனி பற்றிய பயத்தினால் ஏற்படுற இடைஞ்சல் தான் அதிகம்னார். அவர் ஒரு மாதிரியாக இவரை பார்க்க ஆரம்பித்தார். அது சம்பந்தமாக ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு கதையை இவர் சொல்ல ஆரம்பித்தார். அது என்ன கதைன்னா, கைலாயத்தில் இருக்கிற பரமசிவனை பார்க்கறதுக்காக பக்த கோடிகள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களாம். அவங்கெல்லாம் அங்கே வசதியாக தங்கிறதுக்கு ஒரு மண்டபம் கூட இல்லை. காற்று மழை வெயிலில் கஷ்டப்பட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. உடனே பார்வதி இதை கவனித்தாங்களாம். சரி, அவரை தேடி வர்றவங்களுக்கு நிழலாக பாதுகாப்பாக ஒரு மண்டபம் கட்டலாம் அப்படின்னு அதை கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சோதிடர் வந்திருக்கார். அவர் மண்டபத்தை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து மண்டபம் கட்டின நேரம் சரியில்லை, சீக்கிரமே சனி வந்து உட்கார போகிறார், உடனே இந்த மண்டபம் இடிஞ்சு விழப்போகுது அப்படின்னாராம். இதை கேட்டதும் பார்வதிக்கு கோபம் வந்துட்டுது. நேராக பரமசிவங்கிட்ட போனாங்க. இந்த அம்மா, என்னங்க இதை கேட்டிங்களா அப்படின்னாங்களாம். என்ன ஆச்சுன்னார் அவர். நான் கட்டியிருக்கிற மண்டபத்தில் சனி வந்து உட்கார போகிறாராம், மண்டபம் இடிஞ்சு விழப்போகுதான் ஜோசியர் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்களாம். நான் கட்டின மண்டபத்தை சனி வந்து இடிக்கிறதுன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது, என்னை விட சனி பெரிய ஆளா, அதுக்கப்புறம் நம்மால் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்னாங்களாம். எதுக்காக பயப்படணும் அப்படின்னார். நீ சொல்கிறது நியாயம்தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாராம். நீங்கள் இப்போவே புறப்பட்டு நேராக சனிக்கிட்ட போங்க, நீ இங்கே வரக்கூடாது, மண்டபம் இடியக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். பரமசிவன் யோசனை பண்ண ஆரம்பித்தார். இதை பார் தேவி, சனிக்கு சகல சக்திகளையும் நாமளே கொடுத்துட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அதே நேரத்தில் மண்டபம் இடிஞ்சால் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படுங்கிறது நியாயம்தான். ஒன்று பண்ணுவோம், நான் நேராக சனிக்கிட்ட போகிறேன், நீ இங்கே வர வேண்டாம்னு சொல்லி பார்க்குறேன், சரின்னு ஒத்துக்கிட்டால் பரவாயில்ல, முடியலன்னு சொல்லிட்டா நான் அங்கே இருந்தபடியே என் உடுக்கையை ஆட்டி சத்தம் கொடுக்குறேன், அதை வச்சு நீ வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சனி இங்கே வர்றதுக்குள்ளே மண்டபத்தை நீயே இடித்து தள்ளிவிடு, யாராவது கேட்டால் ஏற்கனவே கட்டியிருக்கிற அமைப்பு பிடிக்கல, புதுப்பிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடு, சனி வந்து இடித்தா தானே கௌரவ குறைச்சல், அதுக்கு முன்னாடி நீயே இடிச்சிடு, உன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கோ அப்படின்னாராம். சரி அப்படியே செய்வோம் நாங்களாம் இவங்க. பரமசிவன் புறப்பட்டு போனார். சனீஸ்வரனை பார்த்தார், விவரத்தை சொன்னார். சனீஸ்வரன் அதை கேட்ட உடனே, இவ்வளவு தூரம் நீங்களே வந்து கேட்டுக்கிட்ட பிறகும் நான் மீறி அங்கே வருவேனா, மண்டபத்தை இடிக்கிறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது, அதனால் இதுக்கு பிரதிபலனாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் சனீஸ்வரன். என்ன செய்யணும் சொல்லுன்னார் ஈஸ்வரன். ஒரே ஒரு தடவை உங்கள் ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னாராம். அவ்வளவு தானே, இதை ஆடுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பித்தார். அப்படி ஆடும்பொழுது அவர் கையில் இருந்த உடுக்க இயல்பாகவே அசைய ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் பார்வதி காதில் விழுந்தது. அவ்வளவுதான், சரி சனி சம்மதிக்கலை போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் வந்து இடிக்கிறதுக்குள்ளே நாமளே இடிச்சிருவோம்னு சொல்லி மண்டபத்தை இடித்து தள்ளிவிட்டு உட்காந்துருக்குறாங்க. பரமசிவன் வந்து பார்க்குறாரு, மண்டபம் இடிஞ்சு கிடக்கு. அப்புறம் தான் விவரம் புரிஞ்சுதான். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது யாராக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம் அப்படிங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசாமி ஒருத்தன் வீடு கட்டினான். அப்புறம் ஜோசியம் பார்த்தான். ஜோசியர் சொன்னார், நீ வீடு கட்டின நேரம் சரியில்லை, கிரகப்படி பார்த்தா இந்த மாதம் 10ஆம் தேதி சனி வந்து உட்கார போகிறார் அந்த வீட்டில் அப்படின்னார். 10ஆம் தேதி தானே நான் அங்கே குடி போகலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இவன், அதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னாராம் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடியம் 101.8 நிலையத்தில் நேரம் 9:15 ஆயிடுச்சு. நேர்களை கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல்.

ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடித்தோம். அடுத்ததான் இன்னொரு பாடல் வந்துட்டே இருக்கு. கைவீசமா கைவீசு திரைப்படத்திற்காக நம்மளுடைய 101.8 மணி 19 நிமிடம் ஆயிட்டு இருக்க நேரத்தில்.

0: கைதி சம்மா கைதிசு திரைப்படத்திற்காக ரொம்பவே அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். இளையராஜாவோட மியூசிக்ல, சித்ராவோட வாய்ஸ்ல, ஸ்டுடியோல டைம் சரியா 9:24 ஆயிட்டிருக்கு.
1: நம் இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர்கர் திரங்கா 2026 இயக்கம் August 9-17 நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150th ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாமும் பங்கு கொள்வோம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதனுடன் எடுத்துக்கொண்ட சுயப்படத்தையும், அதாவது செல்ஃபியையும், ஹர்கர் திரங்கா என்னும் இணையதளத்தில் பதிவேற்றி பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழை பெற்றுவிடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும். வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுது.
2: ஓட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

தம்பிக்க எந்த ஊரு திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல, இளையராஜாவோட மியூசிக்ல, ஸ்டுடியோல டைம் சரியா 9:30 ஆயிடுச்சு.

கேட்கலாம் முதுகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை நிலவரம் கிலோவுக்கு 1 கிலோவுக்கு விலை கத்திரி 1 கிலோவுக்கு 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 40 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 25 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 30 ரூபாய்க்கும், அவரை 70 ரூபாய்

ரூபாய்க்கும், புடலங்காய் 33 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 25 ரூபாய்க்கும், பாகற்காய் 58 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பச்சை மிளகாய் 45 முதல் 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 75 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 48 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கும், தேங்காய் 65 ரூபாய்க்கும், மாங்காய் 100 முதல் 110 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 40 ரூபாய்க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு 45 முதல் 60 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 முதல் 35 ரூபாய்க்கும், கேரட் 50 முதல் 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பீட்ரூட் 50 முதல் 60 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. காலிஃப்ளவர் 40 முதல் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 120 ரூபாய்க்கும், வெள்ளை பூண்டு 200 முதல் 220 ரூபாய்க்கும், இஞ்சி 120 முதல் 170 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 80 முதல் 90 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 90 முதல் 110 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுகட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 முதல் 50 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலும்புச்சம்பழம் 110 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரை காய்கறியின் விலை நிலவரம் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். அடுத்ததாக பழங்களின் விலை நிலவரம். கொய்யா கிலோவுக்கு 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 முதல் 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 180 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 120 ரூபாய்க்கும், வாழைப்பழம் வகைகளான பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நீந்திரன் 50 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுடன் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் நிலை நிறுவனம் நிறைவு பெறுகிறது.

ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். மிஸ்டர் பாரத் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட மியூசிக்ல எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல ஸ்டுடியோல டைம் சரியா 9:44 ஆயிட்டிருக்கு.

ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில சூப்பரான பாடலை கேட்டுட்டே இருக்கோம். 80s மற்றும் 90s வெளியான ஹீரோயின் ஸ்பெஷல் அப்படின்ற பாடலை கேட்டுட்டு இருக்கோம். கேட்ட பாடல் மண்ணில் வந்த நிலவே திரைப்படத்திற்காக பி சுஷிலாவோட வாய்ஸ்ல கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 9:50 ஆயிட்டு நேர்களே. இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷலா பாடல்களை கேட்டிருக்கனால ஒரு சின்னதா கவிதை பெண்களுக்காக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணீர் துடைப்பதும் பெண், கண்ணீர் விடுவதும் பெண், கண் இமை போல் காப்பதும் பெண், கண்மணியே என்று கொஞ்சுவதும் பெண், கனிவோடு உபசரிப்பதும் பெண், கண்மூடித்தனமாய் நம்புவதும் பெண், கணக்கு போட்டு வாழ்பவளும் பெண், சாதிக்க துடிப்பவளும் பெண், சாதனை படைப்பவளும் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கவிதையை பெண்களுக்கு எல்லாத்துக்குமே டெடிக்கேட் பண்ற ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய ஒடிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில.

கேட்ட அந்த பாடல் உள்ளத்தை அளித்த அத்திரைப்படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களே, இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா நாம ரம்பாவுடைய பாடல்கள் எல்லாம கேட்க போறோம். இதுக்கப்புறம் வரப்போற அரை மணி நேரத்துல நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா உங்களுக்காக நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, கேட்ட அந்த பாடல் சித்ராவின் குரலில் சிற்பியின் இசையில் சுந்தர புருஷன் திரைப்படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 10:10.
1: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 நம் இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர் கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.

0: மேலும் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாமும் பங்கு கொள்வோம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதனுடன் எடுத்துக்கொண்ட சுயப்படத்தையும், அதாவது செல்ஃபியும், ஹர்கர் திரங்கா என்னும் இணையதளத்தில் பதிவேற்றி பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழை பெற்றுவிடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும்.
1: நிலையத்தில் நேரம் 10:12. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில ரம்பாவுடைய பாடல்கள் நாம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா உங்களுக்காக த்ரீ ரோசஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: 90களில் வெளிவந்த ஹீரோயின் ஸ்பெஷலான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

கேட்ட அந்த பாடல் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திற்காக சிவாவின் இசையில் சித்ரா பாடியது. நேயர்களை கேட்ட அந்த பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உதகை கிறிஸ்த் ரெக்ஸ் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: தேன் தமிழ், கன்னித்தமிழ், முத்தமிழ், வண்டமிழ், தென்தமிழ் என சிறப்புற்று என்றும் அழியாத இளமை குன்ற செம்மொழியாம் என் அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். இறைவன் வரைந்த இயற்கை விடுதியிலே இனிமை சேர்க்க எங்கும் மனம் நிறைந்த மலர்களை அள்ளித்தந்து இதம் தரும் குளிர்ந்த காற்றை வீசும் நீலகிரி மலையிலே ஆங்கில பள்ளியாக இருந்தாலும் தமிழ் அன்னைக்கு தனி மதிப்பு தந்து தமிழையும் சிறப்புற வளர்த்து வரும் ரெக்ஸ் மேல்நிலை பள்ளி மாணவ மணிகளாகிய நாங்கள் இன்று அன்னை தமிழின் இனிமையை எடுத்துக்கூற முன்வந்துள்ளோம்.

0: அன்னை தமிழுக்கு சொந்தக்காரர் ஆனந்த சுதந்திரம் பாடி பெண் விடுதலைக்காக பாடுபட்ட மகாகவி பாரதியார் பற்றி பேச வருகிறார் தக்ஷிதா.
1: சிறந்த கவிஞர், எழுத்தாளர், விடுதலை

போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி என்று அழைக்கப்பட்ட மகாகவி பாரதியார் பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூற முன் வந்துள்ளேன். பாரதியார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவர் கவி பாடும் ஆற்றலையும் புலமையும் கண்டு எட்டயபுர மன்னர் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாய்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால் கை முறித்து அங்கம் பிளர்ந்து இடிந்து துடித்திடும் பொங்கு தமிழை பேச மறப்பினா என்றார் பாரதி. சுதந்திர போராட்ட களத்தில் கனல் தெரிக்கும் கவிதை வாயிலாக மக்கள் மனதை விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். நாம் இருக்கும் நாடு நமதென்றே அறிவோம், நமக்கே உரிமையா என்பதை அறிவோம் என்று நாட்டு பற்றி பாடல்கள் மூலம் கூறினார். சுதந்திரம் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்திற்கு முன்பே பாடிவிட்டார் பாரதியார். பாரதியாரை போற்றி அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.

0: உலகம் முழுவதும் பயன்படும் பொதுவான எண் முறையாம் அரபு எண்கள் நாம் அனைவரும் அறிந்ததே. அதுபோல் தமிழ் எண்களை பற்றி அறிவோமா? அதனை விளக்கி கூற முன்வருகின்றனர் ரிவா, கார்மல்.
1: தமிழில் பயன்படுத்தப்படும் எண்களை குறிக்கும் தமிழ் எண்கள் பற்றி அறிவோமா?
2: அக்கா, அக்கா,
3: என்ன மலர்விழி?
2: நேற்று மாலை காங்யாவூ என்று ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தீங்களே, அது என்ன அக்கா?
3: ஓ, அதுவா? அவை தமிழன்கள்.
2: தமிழன்களா? தமிழன்கள் என்றால் என்ன அக்கா?
3: தமிழுக்கு என்ற தனித்துவமான எண்ணுருக்கள் உண்டு, இதனை தமிழன்கள் என்கிறோம்.
2: இந்த எழுத்தை வாகனத்தின் முன்பகுதியில் என் பலகையில் பார்த்திருக்கிறேனே அக்கா.
3: அப்படியா? சரியாக சொன்னாய் மலர்விழி, அதை உனக்கும் நான் சொல்லி தருகிறேன்.
2: சரி அக்கா. ஒன்றுக்கு
3: கா,
2: இரண்டுக்கு
3: ஊ,
2: மூன்றுக்கு
3: ஞா,
2: நான்கிற்கு
3: ஏ,
2: ஐந்திற்கு
3: ரூ,
2: ஆறிற்கு
3: சா,
2: ஏழிற்கு
3: ஏ,
2: எட்டிற்கு
3: ஆ,
2: ஒன்பதிற்கு
3: கு,
2: பத்திற்கு
3: கா பூஜ்ஜியம்.
1: உலக மொழிகளில் மிகவும் பழமையானது செம்மொழியான தமிழ் மொழி. செம்மையும் மென்மையும் வளமையும் இனிமையும் கொண்ட தமிழ் மொழியினை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.

0: பரிபாடல் கலப்பங்கள் எட்டு தொகை புறக்கொண்டோடு அகமுகுறமும் பொருட்கட தமிழ் சகல் இலக்கியமும் உள்ளேக்கு தேர் கொடுத்தார் வேட்பாரி முகையிலும் புகழ்படுத்த உபகாரி சொல்லுக்கு தலை கொடுத்தார் நறுமீறி வல்லெல்லாம் குமரன் போல் வாழ்ந்தவர் யார்.
1: ஒவ்வொரு மாநிலமும் அதற்கான தனித்துவமான அதிகாரப்பூர்வ மாநில சின்னங்களை கொண்டுள்ளது. நமது மாநிலத்தின் சின்னங்களை பற்றி விளக்க வருகின்றனர் ரெனி தனுஸ்ரீ.
2: தமிழக அரசு சின்னங்களை சிறிய உரையாடல் மூலம் அறிந்து கொள்ளலாமா?
3: பூங்குதை பூங்குதை.
4: என்ன அம்மா?
3: என்ன செய்கிறாய்?
4: படத்தொகுப்பு செய்கிறேன் அம்மா.
3: எதை பற்றி?
4: தமிழக அரசு சின்னங்களை பற்றி அம்மா. இன்றைக்கு எங்கள் தமிழ் ஆசிரியர் பல கேள்விகள் கேட்டார்.
3: அதற்கு சரியான பதிலை சொன்னாயா பூங்குதை?
4: பாரிதான் சரியாக சொன்னேன்.
3: அப்படியா, என்ன கேள்வி?
4: பால்கோவாக்கு பிரபலமான ஊர் எது என கேட்டார்கள். அதற்கு நவீன் திருவல்லிபுத்தூர் என்றான். அங்கு வேறு என சிறப்பு என்றார்கள். ஆண்டாள் கோவில் என்றோம். இன்னொரு சிறப்பும் உண்டு என்றார்கள். அது தெரியவில்லை என்றோம்.
3: அது மிகவும் சுலபம் தானே?
4: ஆமாம் அம்மா, நம் தமிழ்நாட்டின்

0: சுசீனம், அதுதான் அம்மா.
1: மிக்க நன்று, சரியாக சொன்னாய். அரச சின்னங்களை ஒவ்வொன்றாக கூறு பார்க்கலாம். பறவை எது?
0: மரகத புறா.
1: சரி, நடனம் எது?
0: பரதநாட்டியம்.
1: மரம் என்ன?
0: பனை மரம் அம்மா.
1: சரி, விலங்கு என்ன?
0: வரையாடு.
1: பழம் என்ன?
0: பலா.
1: பூச்சி என்ன?
0: பட்டாம்பூச்சி.
1: சரி, விளையாட்டு என்ன?
0: கபடி.
1: மிகவும் நன்றாக கூறினாய். இது மிகவும் பயனுள்ள தகவல். நன்றி.
2: இந்திய விடுதலை போராட்ட தியாகி, கொடியில் கைலி ஏந்தி உயிர் நீத்த திருப்பூர் குமரன் பற்றி சிறு குறிப்பு.
3: அங்கே பார், ஒரு சிறுமி கையில் பரிசுடன் வருகிறாள்.
4: ஆமாம், எதற்காக இந்த பரிசு கிடைத்தது?
5: நான் திருப்பூர் குமரன் பற்றி பேசினேன், அதற்காக கிடைத்த பரிசு இது. இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளுள் ஒருவர் நான். எனது பெயர் திருப்பூர் குமரன். எனது ஊர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை. தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பறவை நேரத்தில் ஜனவரி 10 கையில் தேசிய கொடியினை ஏந்திய தொண்டர் படிக்கு தலைமை ஏற்றி அணிவகுத்து சென்ற போது காவலர்களால் தாக்கப்பட்டு கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் நீத்தேன். எனவே என்னை கொடி காத்த குமரன் என்கின்றனர் என்று பேச்சு போட்டியில் பேசினேன். அதற்காக கிடைத்த பரிசு இது. நன்றி, வணக்கம்.
6: இந்திய விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதிகளில் ஒருவர், இந்திய கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட காமராசரிடம் சில கேள்விகள் கேட்டு பதிலை பெறலாம்.
7: வணக்கம் ஐயா, நீங்கள் யார் என்று அறிமுகப்படுத்துங்களே.
8: நான் காமராசர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், கல்விக்காக உழைத்தவன்.
7: இன்றைய கல்வி வளர்ச்சிக்கான காரணம் நீங்கள் தானே ஐயா?
8: எல்லா குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதே என் கனவு. ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடின்றி அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதால் பள்ளிகளை அதிகமாக திறந்தேன்.
7: ஐயா, பள்ளிக்கு செல்ல முடியாத குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்தீர்கள்?
8: 1 தொலைவில் ஆரம்ப பள்ளியும், 3 தொலைவில் நடுநிலை பள்ளியும், 5 தொலைவில் உயர்நிலை பள்ளியும் இருக்க திட்டம் உருவாக்கினேன்.
7: அதனால்தான் உங்களை கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கிறார்களா?
8: ஆமாம்.
7: கல்வி மட்டுமல்லாது நீர் பாசனத்திற்காக நீங்கள் நிறைவேற்றும் திட்டம் என்ன?
8: தமிழ்நாட்டில் பல அணைகளை கட்டினேன்.
7: தேனி மாவட்டத்தில் ஐயா?
8: வைகை அணை.
7: திருப்பூர் மாவட்டத்தில் ஐயா?
8: அமராவதி அணை.
7: திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐயா?
8: மணிமுத்தாறு அணை.
7: திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐயா?
8: சாத்தனூர் அணை.
7: ஈரோடு மாவட்டத்தில் ஐயா?
8: கீழ்பவானி அணை.
7: நீலகிரி மாவட்டத்தில் ஐயா?
8: பைக்காரா அணை, குந்தா அணை. இவை இரண்டும் மின்திட்ட வசதிக்காக கட்டப்பட்டன.
7: விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டீர்களாமே?
8: ஆமாம், இளமையிலேயே சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டேன்.
7: ஐயா, நாங்கள் நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டும்?
8: நீங்கள் நன்றாக கல்வி கற்று பிறருக்கு பயன்படுங்கள். நாட்டின் வளர்ச்சியில் உங்கள் பங்களிப்பை செய்யுங்கள்.
7: மாணவர்களாகிய நாங்கள் உங்களிடம் இருந்து எதனை கற்றுக்கொள்ள வேண்டும்?
8: எளிமை, நேர்மை, கடின உழைப்பு, ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடித்து நல்ல குடிமக்களாக வளருங்கள்.
7: உங்கள் கனவை நனவாக்குவோம் ஐயா. நன்றி ஐயா.
8: மிக்க நன்றி.
6: இப்பொழுது 8 மாணவி நிதா ஃபார்த்திமா பெண் கல்வி பற்றி பேச போகிறாள்.
9: வீரம் விளைந்தீடும் கரையீல மண்டலம், கடலாடும் படை கொண்ட போர்வலம், தமிழ்தானே கர்ண கபசுகுண்டலம், தன் மானம் தவிராது எங்கிலும், அடுக்கு முறைகளை அதை உடைத்து எரிந்து தலை நிமிந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை. உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்த சில உறவு துணிந்து வந்து மண்ணில் விழுந்த விதை. தாகம் எடுத்து அந்த வானம் பிறந்து, அந்த வானில் பிறந்து கரிகால பிறந்த படை. இந்த மண்ணை நினைத்தட, உன்னை நினைத்தட, என்னை நினைத்து இந்த வீரம் விளைந்த படை. மண்ணில் மலர்ந்த பொற்குடி மலரது, மகரந்த மணியில மரகதம் உடையது. முப்பாட்டன் ராவணன் பத்துத்தல ரத்தத்தில் ஒரு பொற்குடி பிறந்த என் தாய் தமிழ் அன்னைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்கிற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் நிதா ஃபாத்திமா, 8 படிக்கின்றேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு பெண்கள் கல்வி. ஏட்டையும் பெண்களை தொடுவது தீமை

0: பெண் இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதரோ தலையை கவிழ்ந்து விட்டார். மாட்டை அடிக்க வசிக்க தொழுவத்தில் மாட்டோம் வழக்கத்தை கொண்டு வந்து வீட்டு நிலையமிடம் காட்ட வந்தார். அதை வெட்டிவிட்டோம் என்று கும்மியடி என்கிறார் மகாகவி பாரதியார். அடுப்பூடும் பெண்களுக்கு பதிப்பெடுக்கப்பா போன்ற முட்டுக்கட்டைகளை மூளையில் தூக்கி போட்டு வீர நடை போட்டுக் கொண்டு இருக்கின்றனர் இன்றைய பெண்கள். ஒரு பெண் கல்வி கற்பதின் மூலமாக வீடு, தெரு, ஊர், நாடு, மாவட்டம் என படிப்படியாக முன்னேற்றம் காணும். கல்வி அறிவற்ற பெண் வாயிருந்து ஊமையாவாள் என்று படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் விளைவிப்பால் அந்த ஊமை. நெடுந்தமிழ் நாடென்னும் செல்வி நல்ல நிலை காண வைத்திடும் பெண்கள் கல்வி என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். எனவே கல்வி கற்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.
1: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த என் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று நான் இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்து ஆயுதமேந்தி வெள்ளையனை கதி கலங்க வைத்த அஞ்சா நெஞ்சர் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசப் போகிறேன். கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி என சொல் அம்புகளால் ஆங்கிலேய அகிலத்தையே அதிர வைத்த முதல் பாளையக்காரர். வீரம் இவரது பெயரில் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் உணர்ந்தவர். இவர் வீரத்தின் மறு உருவம் என அழைக்கப்படுபவர். பொம்மு அம்சாவளியில் வந்த திக்க வீசிய கட்டபொம்மனுக்கும் ஆறு மூக்குத்தம்மாளுக்கும் தமிழ்நாட்டின் பாஞ்சாலக்குறிச்சியில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1760 பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் மன்னரானார். தனது 30வது வயதில் பொறுப்பேற்றவர். இவர் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் பாஞ்சாலங்குறிச்சியை அரசாண்டார். கிபி 1797 முதன் முதலாக ஆங்கில தளபதி ஆலந்துரை பாஞ்சாலக்குறிச்சி கோட்டைக்கு வந்தார். வரி கேட்டு நடந்த போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆலந்துரை தோற்று ஓடினார். 1799 பானேர்மேன் என்ற ஆங்கில தளபதி பாஞ்சாலக்குறிச்சியின் மீது படையெடுத்தான். போருக்கு ஆயுதமாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார். இந்த போரில் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதால் கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினார். ஆங்கில படைகள் அவரை கைது செய்தது. பிறகு 1799 அக்டோபர் 16ஆம் தேதி கயற்றாட்டில் உள்ள கட்டை புளிய மரத்தில் தூக்களிக்கப்பட்டார். தூக்கு மேடை ஏறிய போது இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக நான் போரிட்டு செத்திருக்கலாம் என்று மனம் நொந்து கூறி தூக்கு கயிற்றிற்கு புன்னகையோடு முத்தமிட்டார் கட்டபொம்மன். வீரம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்களை அசாதாரண தைரியத்தால் வீரம் கொண்டு எதிர்த்தவர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தையும் தியாகத்தையும் என்றென்றும் போற்றுவோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.
0: 19ஆம் தேதி உலக மனித நேய நாள். இதனை குறித்து ஒரு சிறிய உரையை வழங்க வருகிறார் 11ஆம் வகுப்பு மாணவி ஹர்ஷா.
2: உலக மனித நேய நாள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. ஆபத்தில் உள்ள மக்களுக்கு உதவும் மனித நேய பணியாளர்களை போற்றவும் அவர்களின் தியாகங்களை நினைவு கூறவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்று ஈராக் தலைநகர் பாக்தாக் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 22 மனிதநேய பணியாளர்கள் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை 2008ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியை உலக மனிதநேய நாளாக அறிவித்தது. மனித நேயம் என்பது சக மனிதர்கள் மற்றும் அனைத்து உயிர்களிடமும் அன்பு, கருணை, இரக்கம் காட்டுவதாகும். இது சுயநலத்தை விடுத்து பிற துன்பம் துடைக்கும் உன்னத பண்பாகும். இதுவே மனிதர்களை மற்ற உயிரினங்களிடமிருந்து பிரித்து காட்டும் மிகச்சிறந்த குணமும் உலக அமைதிக்கு அடிப்படையும் ஆகும். மனிதன் சமூக விலங்கு, தனித்து வாழ முடியாது. மற்றவர்களின் மகிழ்ச்சியிலும் துரி

சுதந்திரத்திலும் பங்கெடுத்து கொள்ளும் மனமே மனிதநேயம். மனிதம் மற்றும் நேயம் சேர்ந்ததே மனிதநேயமாகும். இது இனம், மொழி, மதம் கடந்து மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக் கொடுக்கிறது. சக மனிதர்களின் வறுமை, நோய் மற்றும் துயரங்களை நீக்க உதவ வேண்டும். சாதி மத பேதமின்றி அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். மனிதர் மீது மட்டுமின்றி விலங்குகள் மற்றும் செடி கொடிகள் மீதும் கருணை காட்ட வேண்டும். நம் தமிழ்நாட்டில் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறி ஆன்மநேய ஒருமைப்பாட்டை போதித்தார். அன்னை தெரேசா ஏழை எளியோருக்கும் நோயாளிகளுக்கும் தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து மனிதநேயத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்தார். மகாத்மா காந்தி மற்றும் விவேகானந்தர் போன்றோரின் போதனைகளும் மனிதநேயத்தையே வலியுறுத்துகின்றன. இன்றைய இயந்திரத்தனமான உலகில் பணத்திற்கு தரும் மதிப்பை மனிதர்களுக்கு தரவில்லை. சுயநலம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலை மாற சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு பகிர்தல், உதவுதல் போன்ற நல்ல பண்புகளை கற்றுத்தர வேண்டும். இயற்கையை பாதுகாப்பதும் மனிதநேயத்தின் ஒரு பகுதியே ஆகும். மனிதநேயமே உயர்ந்த மதம். மனிதநேயம் உள்ள இடத்தில்தான் கடவுள் வாழ்கிறார். பிறருக்கு உதவும் மனம் ஒரு நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் அழகாக்கும். எனவே நாம் அனைவரும் மனிதநேயம் காத்து ஒற்றுமையுடன் வாழ்வோம். நன்றி.

0: மனித உரிமைக்காக போராடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி உரையாற்ற வருகிறார் ஜோனா.
1: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கல்வி கற்போம், உரிமையை பெறுவோம், சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்ற உயர்ந்த சிந்தனையை நமக்கு வழங்கிய மாமனிதர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அம்பேத்கர் அவர்கள் 1891 ஏப்ரல் 14 நாள் மத்திய பிரதேசத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே பல சமூக தடைகளையும் பாகுபாடுகளையும் எதிர்கொண்டார். ஆனால் அந்த தடைகள் அவரது கல்வி பயணத்தை தடுக்கவில்லை. கல்வியே மனிதனின் மிகப்பெரிய ஆயுதம் என்ற எண்ணத்துடன் அயராது கல்வி கற்றார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உயர்கல்வி பயின்று சிறந்த அறிஞராக உயர்ந்தார். சமூகத்தில் நிலவிய சாதி வேறுபாடு, தீண்டாமை, சமத்துவமின்மை போன்றவற்றை எதிர்த்து அவர் போராடினார். ஒவ்வொரு மனிதனுக்கும் சம உரிமையையும் சம மரியாதையையும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முக்கிய தலைவர்களில் ஒருவர். இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக இருந்து சமத்துவம், சுதந்திரம், நீதி ஆகிய உயர்ந்த கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்ல, சிறந்த பொருளாதார அறிஞர், சட்ட வல்லுநர், கல்வியாளர் மற்றும் அரசியல்வாதியும் ஆவார். அன்பு நண்பர்களே, அம்பேத்கரின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. தடைகள் வந்தால் தோண்டிவிடக்கூடாது, வாய்ப்புகள் குறைந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது, கல்வியை ஆயுதமாக கொண்டு முன்னேற வேண்டும், மற்றவர்களை மதித்து அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். இன்றைய மாணவர்களாகிய நாம் அம்பேத்கரின் கனவை நனவாக்க வேண்டிய பொறுப்பு கொண்டவர்கள். கல்வி கற்போம், சமத்துவத்தை போற்றுவோம், தீண்டாமையை ஒழிப்போம், ஒற்றுமையுடன் வாழ்வோம், நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைப்போம். ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அளவிட வேண்டுமென்றால் அந்த சமூகத்தில் பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை அளவிட வேண்டும் என்ற அம்பேத்கரின் சிந்தனையையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இறுதியாக, கல்வி, சுயமரியாதை, சமத்துவம் என்ற பாதையில் நாம் அனைவரும் பயணிப்போம் என்று உறுதியெடுப்போம். சமத்துவ இந்தியாவை உருவாக்கிய சிந்தனையாளருக்கு நமது மரியாதையை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை உதகை கிறிஸ்த் ரெக்ஸ் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள்.

இப்பவே 11:01 ஆயிட்டிருக்க நேரத்திலே கேட்க போகும் நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எண்ணங்களின் வண்ணங்கள்ல ஒரு வித்தியாசமான தலைப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ நேயரோட கருத்துமே இதுல வந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்கள் நம்மை இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா அப்படின்ற தலைப்புல தான் நேயர்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். சோ அதற்கான நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9344-9018 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டினா 0423 என்ற இணைப்பெண்ணை சேர்த்து 2966-7081 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். அதற்கான நம்பர் 8300019-1908.

0: பண்ணுங்க, கேட்டுக்கலாம்.
1: இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் நம்மை இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா அப்படின்ற டாபிக்ல தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியாயிருச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதனால நம்மளுக்கு பெரிய நன்மையும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவினர்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வெளிநாட்டில் நம்மளை சேர்ந்தவங்க இருக்கட்டும், அவங்க கூட வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா நம்மளுடைய உறவு வந்து சமூகமான முறையில் இருக்கட்டும், வீடியோ கால் இல்ல கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் நீடிய ஒரு லைஃப்ல வந்து போயிட்டு இருக்கிறதுக்காக இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். சோ இன்னைக்கு நேயர்கிட்ட நம்ம பேசலாம். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் நம்ம இணைக்கிறதா இல்ல தனிமைப்படுத்துகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிடலாம். அதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க, யாரு எங்க இருந்துன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் இடையபாலத்துல இருந்து பெருமாள் சாமி பேசணுங்க.
1: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பு கேட்டேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: சமூக வலைதளங்கள் நம்ம இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா? சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தலைப்பு. ஒரு பார்வையில் இது நம்ம உலகில் உள்ள எல்லா மூலையில் உள்ளவருடனும் இணைக்கிறது என்பது என்னவோ உண்மைதான். வேறொரு கோணத்தில் பார்த்திடில் நம்மை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து நம்மை தனிமைப்படுத்துகிறது என்றே சொல்லலாம்.
1: கட்டாயமாங்க,
2: இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் நிதர்சன உண்மை. சமூக வலைதளங்கள் மூலம் ஏராளமான தகவல்களை குறுகிய நேரத்தில் நம்மால் மிக எளிதில் பெற்றிட இயலும் என்பது உண்மைதான். அப்படி தகவல்களை பெறும் பொழுதிலேயே நாம் பெரும்பான்மையான நேரத்தை செலவிட நேர்ந்தால் நம்மை சுற்றி உள்ளவர்களின் தொடர்புகளையும் உறவுகளையும் நிச்சயம் இழக்க நேரிடும்.
1: கண்டிப்பாங்க, தூரத்துல சொல்லுங்க, கேக்குது.
2: இது நம் வாழ்வில் பேரிழப்பாகிவிடும். சமூக வலைதள தற்காலத்தில் மிக மிக அவசியமே. அதனை அளவோடு பயன்படுத்துதல் அதை விட அவசியமாகும்.
1: கண்டிப்பாங்க, எது ஒண்ணுமே நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா இது வந்து இதுக்கு மேட்ச் ஆன ஒரு பழமொழி அப்படின்னு கூட சொல்லலாம். கருத்துக்களுக்காக ரொம்ப நன்றிங்க.
2: நன்றிங்க மேடம்.
1: நன்றிங்க.

0: ஒரு நேர் கால் பண்ணாரு. சோ அவர் ரொம்ப அழகா அவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ணாங்க. அடுத்ததா ஒரு நேர் லைன்ல வராங்க, யாரு எங்க இருந்து கேக்கலாம். வணக்கம் முடி எஃப்எம். ஹலோ, வணக்கம் முடி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா இன்னைக்கு?
1: தலைப்பு கேட்டங்க மேடம்.
0: ஆ சொல்லுங்க.
1: இதே சமூக இடைகிரி மேடம். அது பல தகவல் எல்லாம் நல்ல தகவல் நம்ம அது தகுந்த நல்ல தகவல் நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க. மற்றதை விட்டுருங்க, நம்ம இது இணைகிறது நல்லது. முக்கியமானது தெரியாதவங்க தனியாக தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகேங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எங்கேயும் போய் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப கையில இருக்க போனை வச்சு பார்த்தாலே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். ஓகேங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றிங்க. நன்றி,
1: நன்றிங்க மேடம்.
0: ஹலோ, வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: சொல்லுங்க, கருத்துங்க, தகவல் கேட்டீங்களா? ஹெட்டிங்க
2: கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: என்னுடைய பாயிண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா, ஒரு 30% சமூகத்துக்கு வந்து இணைக்குதுன்னு சொல்லலாம். இப்ப வெளிநாட்டுல இருக்க நம்ம மருமக மகன் மகட்டெல்லாம் பேசுறது போறது இந்த மாதிரி எல்லாமே யூஸ் ஆகுது. ஆனா 70% பார்த்தா தனிமைப்படுத்துது முழுக்க முழுக்க. ஏன்னா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ட்டு வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி பேசாம அப்பா அம்மா பேச மாட்டான், அப்பா பொண்ணு பேச மாட்டாங்க, எல்லாம் அதுலயே முடங்கி இருக்காங்க. அதனால 70% தனிமைப்படுத்துன்னு தான் சொல்லுவேன்.
0: ஓகேங்க, நன்றிங்க உங்களோட கருத்துக்களுக்காக. ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
3: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, ஹெட்டிங் கேட்டீங்களா?
3: கேட்டேன்.
0: சொல்லுங்க.
3: அதாவது தனிமைதான் படுத்துக்கு மேடம்.
0: ஓகே,
3: வீட்டுக்குள்ளே பாருங்க, வீட்டுக்குள்ளே பாருங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்துருக்காங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாம் ஒன்னா உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க யாரும்.

0: என்ன எல்லா அவங்க ரூம்ல மாடியில ஒருத்த, மாடியில ரெண்டு ரூம்ல ரெண்டு பேரு, கீழே ரெண்டு பேரு, அப்புறம் தெருவுல ஒருத்த, இப்படி தனித்தனியா தான் இருக்காங்க. ஒன்னா இது இழைக்கிறத வந்து நடக்காத காரியம். இப்ப வந்து அந்த மாதிரி தனிமை ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு.
1: ஓகே, சோ
0: எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலதான் சேர்ந்து இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனா வந்து பல இடத்துல பாருங்க, எல்லாம் தனித்தனியா சமூக ஊடகத்தை ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை தூண்டிக்கிட்டு அதை பாத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர, இதுல வந்து சொந்தமும் விலைக்கு போயிடுது, உறவு வந்து நம்ம நீடிக்க மாட்டேங்குது. ஏன்னா யாரு இருந்தாலும் போன பேச்சுட்டு வாங்க, அப்படியே கண்ணால பாத்துட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போன்லதான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி இருந்தாக்க நம்மளுக்கு என்னைக்குமே உறவு நீடிக்காது. அப்புறம் நம்மளை விட்டு நம்மள உறவு எல்லாம் பிரிஞ்சுது, எப்ப போனாலும் இவங்க போனே பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மள பிரிஞ்சுட்டோம். அதனால எல்லாருமே சரி ஒன்னா இருந்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி.
1: நன்றிங்க. நன்றி. ஸோ பேசின காலர் வந்து வலைத்தளங்கள் கட்டாயமா தனிமைப்படுத்துது அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ அடுத்ததான் ஒரு காலர் வராங்க, யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் ஊட்டி எஃப்எம், சொல்லுங்க யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாளையம் வந்து பாட்டப்பன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டோம்மா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குமா? அருமையா இருக்குமா?
1: ஓகேங்க, சொல்லுங்க.
2: ஆமா, அந்த உறவு முறைகளா தேவைதானம்மா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாளையில வந்து உறவு முறையில அங்கொன்னு கொண்டாடுனதுனாலதானே ஒரு பண்டிகை வச்சு திருவிழா வச்சு திருவிழாவுக்கு வந்து உறமுறை அழைச்சி விருந்து அல்ல பறிச்சு ஒரு நாளாவது மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உறவு முறையில சந்தோஷமா கொண்டாடு உறவு முறை கொண்டாடுனாத்தான். நீ பாத்தீங்கன்னா செல்லுன்னு பார்த்தோம்னா செல்லு பேசிட்டு அதை வந்து நாம அந்த உறவு முறை வந்து விட்டு நீ பேசுறதோட விட்டுறணும்மா. அதை நேரில் கலந்து பேசி ஒரு விருந்துல வந்து மனமகிழ்ச்சியோட கலந்து பேசி விருது குறையுது. அதே மாதிரி பார்த்தோம்மா, இந்த டிவி பாக்குற முதல்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு கொண்டு ஒரு போனோம்னா சாயங்காலம் ஆனா ஒரு குடும்ப நாளா ஒரு சொந்த பிரச்சனை பேசி நாம ஒரு தீர்வு கண்டு பாத்தோம்னா இந்த டிவியில போய் கொஞ்சம் டிவி கதைத்தான் பாக்குற மாதிரி நம்ம கதை நம்ம எடுத்து பேசி புதுப்பிக்கிறது இல்லையா?
1: ரீல்ஸ் ஷார்ட்ஸ் சொல்றீங்க நீங்க.
2: ஆமாமா, அது மாதிரி போயிட்டு இருக்கு மன்னிக்கு. அதான் ஒரு அளவுதானம் இல்லையா? மயிலேறேங்கிறாலும் அளவுக்கு மிஞ்சினாலும் அச்சு முடிங்கிற மாதிரி தெளிவாரு இல்ல, ஒரு அளவுதானம்மா.
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
2: நன்றி.
1: நன்றிங்க உங்க கருத்துக்களுக்கு. நன்றி. ஸோ நேர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக வலைத்தளங்கள் நம்மை இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் வந்து கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. கால் பண்ண வரைக்கும் சில நேயர்கள் சொன்னாங்க தனிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் இருந்தாலுமே வந்து யாரோ ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசாமல் தன்னுடைய கையில் இருக்க ஃபோனையே வச்சுட்டு அதில் பார்த்துட்ருக்காங்க, அதுலேயே அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு காலர் வராங்க, யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தங்கவேல் பேசுறேங்க.
1: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டங்க. செல்போன் அது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்களா?
1: சமூக வலைத்தளங்கள் நம்மை வந்து இணைக்கிறதா இல்லை தனிமைப்படுத்துகிறதா அப்படின்ற மாதிரி கேள்வி. அது ஃபேஸ்புக் ட்விட்டர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதே பார்த்துட்டு இருக்காங்களா? ஸோ அது வந்து நம்மளை தனிமைப்படுத்துதா இல்லை ஃபேமிலி கூட வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒன்னா இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
3: 99% தனிமையை ஆக்கிருச்சுங்க. நம்ம பார்த்து நம்ம பையனை கூப்பிட்டோம்னா இருப்பா வர அப்படின்னு செல்லத்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது போக செல்லையே பாத்துருக்காங்க. இங்க எங்களுக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு பையன் அப்படிதான், 7வது படிக்கிற பையன், செல்லையே பாத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி அவங்க அம்மா பேசிட்டு, அவங்க அம்மா சோறே சாப்பிட காலையில் சாப்பாடு சாப்பிடாம செல்லையே பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போட்டு கடைசியில அந்த பையன் காட்டுக்கு வச்சுக்கிற மருந்து எடுத்து குடிச்சு பையன் இறந்து போயிட்டான் ஒரு 6 மாசத்துக்கு. அப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது, எங்க போய் முடியும்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அதுதான் நல்லபடியா இருக்குது, ஏதோ ஒரு வார்த்தை பார்த்துட்டு பேசிட்டு நல்லதுதான், ஆனா அதே இதா இருக்க கூடாதுங்கல்ல.
1: கட்டாயமாங்க, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா நேரமும் அதே வேலைன்னு உட்கார கூடாது.
3: அதே பார்த்துட்டா அது ரொம்ப உடம்புக்கும் கெடுதல், சொந்த பந்தத்துக்கும் பாதிப்பு, அப்புறம் அவங்களுக்கே சோறு கூட திங்காம பாக்குறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு கோபம் ஆகாதுங்களா?
1: கண்டிப்பா.
3: திருச்செங்கோட்டுல ஒரு பையன் அப்படித்தான், அவங்க அப்பா சொல்றப்ப அவங்க அப்பா வந்து சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கவே இல்ல. பாத்து போட்டு அந்த செல்ல வச்சிட்டு இருக்கிற கைய மணிக்கட்டோட வெட்டியே போட்டாரு. நீ செல்ல இருந்தா தான் மணிக்க கை இருந்தா தானே செல்ல பாப்பேன்ட்டு மணிக்கட்டோடய வெட்டி போட்டாரு. அது ஒரு 2016 என்னமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதுங்க அப்புறம்?
1: சரிங்க, ஓகேங்க.

0: ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சரிங்க, கருத்துக்களுக்காக நன்றிங்க, கால் பண்ணதுக்காக நன்றி. நன்றி. நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஸ்டுடியோ டைம் சரியாக 11:12 ஆகிட்டு இருக்கு. எண்ணங்களின் வண்ணங்கள் தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்கலாம். பாடலை கேட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம காலேஜ் கிட்ட பேசலாம். ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, காதலர் தினம் திரைப்படத்திற்காக.

0: காதலர் தினம் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 11:18 ஆயிடுச்சு. நேர்களை கேட்டுட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்கள் நம்மை இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா அப்படின்ற டாபிக்ல தான் இன்னைக்கு நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா கருத்துக்களை ஷேர் பண்றதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க. யாரு எங்க இருந்து கேக்கலாம்? வணக்கம் ஓடிஎஃப்எம். வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்டாம்மா.
0: ஓகே, சொல்லுங்க. சமூக வலைதளங்கள் நம்மை இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா?
1: நம்மள தனிமைப்படுத்துது.
0: தனிமைப்படுத்துது. ஓகே.
1: ஆமா ஆமா.
0: சரிங்க.
1: ரொம்ப தூரம் வேண்டாம். இப்ப போன் கையில இருக்குன்னு பேரு, ஒரு பெத்த தாய் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலைக்கு போறாங்க வராங்க, போன கையில எடுத்து நோண்டுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாக்க நோண்டிட்டு உட்காந்துருக்கு புள்ளைங்க. பெரிய ஆளு சின்ன ஆளு கணக்கு வழக்கே இல்ல, போனத்தான் நோண்டிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம உட்காந்துருக்காங்க.
0: அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அது பார்க்கும் போது. அவங்க பக்கத்துல இருக்கிறது அவங்களே மெய் மறந்துடுறாங்க அவங்க பார்க்கும் போது.
1: எனக்கு தெரிஞ்சு நான் டவுனுக்கு போயிட்டு எல்லாம் பொடிச்சுக்கிட்டு வரப்போதே, போகும்போது பக்கத்துல ஒரு பேக் இருந்துச்சு. அந்த பேக் என்னோட பேகு தான், நான் வச்சிருந்து எடுத்துட்டு அந்த பேகை எடுத்துக்கிட்டு நான் பஸ்ஸுக்கு வர்றது கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்ப அந்த பஸ் வர்றதும் தெரியல, அந்த பேகை எடுத்ததும் அந்த பொண்ணுக்கு தெரியல. பஸ் வந்தோடனே, அம்மா என்னங்கம்மா சொல்லி இருக்கலாம் இல்லையா, நானும் வந்திருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ போனே நோண்டிட்டு அங்கேயே உட்காந்துரு, எனக்கு வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும்னால நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஒண்ணுமே பேசல அந்த பொண்ணு.
0: சரிங்க, ஓகே. உங்களோட
1: வந்து உட்காந்துருச்சு பக்கத்துல. இந்த மாதிரி இந்த போனால உறவுகளும் முறிஞ்சு போகுது.
0: உறவுகள் முறிஞ்சு போகுது.
1: உறவுகளும் முறியுது. போன் இருக்கலதான் பேரு, அம்மா இருக்காங்களே அப்பா இருக்காங்களே, கூப்பிட்டு பேசுவோம் போவோம் வருவோம், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும், ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த போனு தான் பெருசா இருக்கு.
0: ஓகேங்க.
1: உதறி தள்ளி ஒதுக்கி விட்டுறாங்க பெத்த தாய கூட. என்ன ஏதுன்னு கேட்கவும் மாட்டாங்க. போன் வச்சிருக்காங்கன்னு தான் பேரு. கேட்டா சொல்லுவாங்க எனக்கு வேலை இருக்கு, அந்த இருக்கு இருக்கு. காலையில வேலைக்கு போறாங்க, சாயங்காலம் வந்து ஒரு 5 மணிக்கு மேலேயே கூட கூப்பிட்டு சரி அம்மா பேசுவோம் அப்படி எல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த உள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பாக்கிறதா வேலை.
0: கட்டாயமாக சில நொடிகளாவது அட்லீஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒதுக்குனா நல்லா இருக்கும். இந்த போன் இருக்க காரணத்தினால அவங்க வந்து உறவுகள் கூட வந்து அதிகமா பேசுறது வந்து கம்மி ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கருத்துக்களுக்காக நன்றிங்கம்மா.
1: நன்றி சாமி.
0: சுனேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 11:21 ஆயிட்டு இருக்கு. எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்புல எல்லாரும் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு அவங்களோட கருத்துக்களெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததா ஒரு நேயர் இருக்காங்க லைன்ல. யார் எங்க இருந்துன்னு கேக்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
2: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம், தூத்துக்குடி இருந்து தூத்துக்குடி ஐன்ரிச்.
0: சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க.
2: மேடம், தனிமை தான் படுத்துது. மேடம்,
0: தனிமை தான் படுத்துது.
2: ஆனா ஸ்கூல்ல மேத்ஸ் எழுதணும்னு வச்சுங்க, டவுட்டுக்கு செல்லு கொடுத்து தனியா போயிடுறாங்க பாடுறது.
0: ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம்.

0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்?
1: சூப்பரா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம்.
1: ஓகேங்க, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம்.
0: உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அம்மா கூட அப்பா கூட உட்கார்ந்து நம்ம அந்த காலகட்டத்தில பேசி சாப்பிடுவோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத காதுல கேட்போம். அப்புறமா உறவுக்காரவங்க நண்பர்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது அங்க ரொம்ப அலர்ட்டா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கேட்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, சாப்பிடும்போது செல்போன், ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனா செல்போன், எல்லாத்த விட எப்ப பாரு செல்போன் தான் உண்மையான உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கிட்டு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் கிட்ட முகத்தோடு முகம் பார்த்து பேசுறது கூட கம்மியா போயிடுச்சுமே. அதே மாதிரி இந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உறவுகள் கூட ஸ்பெண்ட் பண்றது கம்மியா இருக்கனால அந்த பாண்ட் அல்லது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதும் கூட கம்மியாயிடுச்சுமே. இப்ப பழைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா போன் அந்த அளவுக்கு இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்க, உறவினர்கள் தேவையான சமயத்திற்கு லேண்ட்லைன்ல கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. என்னைக்கு ஆண்ட்ராய்ட் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததோ, என்னைக்கு உலகமே நம்மளுடைய கைக்குள்ள அடக்கம் அப்படின்னு தெரிய வந்ததோ, நம்ம லைஃப அது கிட்ட கொடுத்துட்டு அதை நம்ம ஆட்டி படிக்கிற மாதிரி வச்சிருக்கோமே தவிர்த்து, நம்ம வந்து ரிலேஷன்ஸ் கூட பேசி குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பில்ட் பண்ணல மேம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பலர் வரும் பொழுது போனை நோட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாக்குறவங்க வந்து, ஒரு நிமிஷம் இருக்கியா, நீ என் கூட பேச வந்தியா, இல்லன்னா இந்த செல்போனை நோண்ட வந்தியா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டா, மைட்டி அவங்க ஐயோ அவங்க தப்பா நினைக்கிறாங்க, நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கூட பேசுறதுக்கு வரும் மேம். சோ அவங்க எப்பப்பெல்லாம் நம்ம பாக்கணும்னு வரும்பொழுது செல்போனை நோண்டி நம்ம கூட பேசாம நம்ம சொல்றத காதுல கேட்டுட்டு அவங்க நோண்டிட்டு இருக்காங்களோ, அப்போ அந்த சமயத்துல இந்த ஒரு க்வெஸ்சன் அப்படிங்கறத கேட்டோம்னா, மைட்டி சேஞ்சஸ் அப்படிங்கறது வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கனால, சோசியல் மீடியாவும் செல்போன் வருகையினாலும் உறவுகள் மேம்படும்னு நம்ம நினைச்சோம். ஆனா உறவுகள் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தனித்தனி தீவு, தனி உலகத்துலதான் மேம் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
1: கட்டாயமாங்க, கண்டிப்பா இது அதிக அளவுல தனிமைப்படுத்துதே அப்படின்ட்டு சொல்லாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
0: நன்றி மேம், நன்றி.
1: ஸோ இப்போ அவங்க சொன்னாங்க, கால் பண்ணுறது எல்லாமே வந்து அதிகமாயிட்டே இருக்கு, கூட இருக்கவங்க கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, எங்கேயோ இருக்க ஒரு நபர் கூட பேசிகிட்டு இருக்கோம், பேரண்ட்ஸ் ஆகட்டும், சிஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யார்கிட்டயோ அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தான் அதிகமாக வந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்ததாக காலர் கூட பேசலாம். வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: இப்போ 1 hour அந்த மாதிரி நம்ம எவ்வளவு டைம் யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து எவ்வளவு டைம் அதுல வேஸ்ட் ஆகுது என்ன
1: அப்படின்னு. ஓகேங்க,
2: இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த செல்போன்லதான் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க.
1: அதுக்கு அவங்க அடிக்ட் ஆகுறதுமே உண்டு. அது விளையாட விளையாட அவங்களுக்கே அறியாம எப்ப எடுப்போம் எப்ப விளையாடுவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்லயே இருக்க மாதிரி இருக்கும்.
2: ஆமாங்க மேம், அதுக்கு பதிலா அவங்க வந்து மத்தவங்களோட வெளியே போய் விளையாடும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மேம். இதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல செல்போன் கேம்ஸ்.
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
2: நன்றிங்க,
1: நன்றி. ஸோ இப்போ தீபா சொன்னாங்க, ஃபிசிக்கலாக கூட வெளியே போய் குழந்தைங்க யாரும் விளையாடுறது கிடையாது, ஃபோனையே இந்நேரமும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஃபோன் இல்லாத நேரத்தில் நிறைய டைம் வெளியே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலரான டைமை தான் வந்து வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா நேரமுமே வந்து ஃபோனும் கையுமா சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம், முடியஃபம். ஓகே, நேயரோட லைன் வந்து டிஸ்க்

0: கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்மை இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். இது வந்து அவங்க சொன்னது போல பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவுமே இருக்கு, எதுவுமே வந்து நம்ம பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமூக வலைத்தளங்கள் நம்ம இணைக்கவும் முடியும் தனிமைப்படுத்தவும் முடியும், அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ தேவையான இடத்துல அது யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும், தேவையில்லாத இடத்துல அதை அன்அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்பவுமே பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் நேயர் இருக்காங்க, யார் எங்கேருந்து கேட்கலாம். ஓகே, கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சமூக வலைத்தளங்கள் அப்படின்றது நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவினர்கள் கூடையும் இணைக்கக்கூட ஒரு பாலமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அருகில் இருப்பவர்களிடமிருந்து நம்மை தனிமைப்படுத்த சுவராக மாறக்கூடாது அப்படின்ட்டு சொல்லலாம். உண்மைதாங்க, இது நிறைய இடத்துல ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது. அவசர நேரத்தில் அதாவது அர்ஜென்ட்டாக ஏதாவது நம்ம யாருக்காவது காண்டாக்ட் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆமா கேட்டங்க.
0: சொல்லுங்க.
1: சமூக வலைத்தளங்கள் நம்மள இணைக்கதான் செய்யுது.
0: இணைக்குதுங்களா?
1: ஆமாங்க.
0: எப்படி?
1: இப்ப நிறைய தூரத்துல எவ்வளவு ரொம்ப தூரம் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும். இப்ப அவங்கள பாக்கணும்னா நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணும், ரொம்ப டைம் வேஸ்ட், ரொம்ப எல்லாம் ஆகும். ஒரு வீட்டுல இருந்தே பேசிக்கலாமே. ஃபாரின்ல இருக்கிறவங்கிட்ட பேசுறோம், வீடியோ கால் பாக்குறோம். இப்ப இங்க இருந்து ஃபாரின் போய் பேச முடியுமா, பாக்க முடியுமா? அவங்கள முடியாது. அதனால வீடியோ கால் பாக்குறது அந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. அது மாதிரி யூடியூப்ல நிறைய ப்ரோக்ராம் நல்ல நல்ல இதெல்லாம் போடுறாங்க. இப்போ அது சமையல் அது இது சயின்டிபிக் சயின்ஸ் எல்லாமே போடுறாங்க, எல்லாமே பாத்துக்கலாம் கேட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லதுதான். அது மாதிரி ட்விட்டர் அது இருக்குது, அப்புறம் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. அதனால எனக்குத்தான் செய்ய தவிர சில பேர் அப்படி யூஸ்ஃபுல்லா இல்லன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்குதான் செய்யுதுங்க.
0: அது யூஸ் பண்றவங்களை பொறுத்து இருக்குங்க. அது நம்மளை தனிமைப்படுத்துதா இல்ல இணைக்குதான்னு சொல்லிட்டு அது அவங்கவுங்க கையில இருக்கு.
1: ஆமா ஆமா.
0: ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: நன்றிங்க.
0: சோ நேர்களே, அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு கேக்கலாம். வணக்கம் உடையம்.
2: வணக்கம் மேடம், செண்பகம் பேசுறேங்க மேடம்.
0: வணக்கம், எங்க இருந்து கூப்பிடுறீங்க செண்பகம்?
2: வடவள்ளில இருந்து மேடம்.
0: ஓகேங்க.
2: குமரகம் வடவள்ளில இருந்து மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கறேங்க மேடம்.
0: ஓகேங்க, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க.
2: சரி. எங்கர் ஹலோ.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நாங்க என்ன கருத்து சொல்றீங்க மேடம்?
0: ஹெட்டிங் கேட்டிங்களா? இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு வந்து சமூக வலைத்தளங்கள் நம்மை இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா, இதுதான் ஹெட்டிங். இத பத்தி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம்.
2: சமூக தளங்களின் தன்மையானதுதான் மேடம்,
0: தனிமைப்படுத்துதுன்னு சொல்றீங்களா?
2: ஆமாங்க மேடம், தனிமைப்படுத்துதுன்னு.
0: ஓகேங்க ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
2: சரி.
0: ஸோ தனிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு வச்சுட்டாங்க. உண்மையாலுமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய இதனால் வந்து யூசஸுமே இருக்குங்க. ஏதாவது நமக்கு இப்போ ஒன்றும் இல்லை, பசங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட யாருமே வந்து யார்கிட்டையும் போய் எதுவுமே கேட்கறது கிடையாது. அவங்களா போய் சாட் ஜிபிடி, ஃபேஸ்புக், ட்விட்டருன்னு சொல்லிட்டு அதில் கொஷின் கொடுத்தோம்னா ஆன்சர் பாட்டுக்கு ஆன்சர் வரும், அவங்க பாட்டுக்கு அவங்க எழுதிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த அளவு நாலேஜ் வந்து டெவலப் ஆகுது, எப்படி க்ரியேட்டிவாக அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது வந்து உண்மையாலுமே ரெடியூஸ் ஆகிட்டு வருது அப்படின் தான் சொல்லணும். யாரையுமே யார்கிட்டையுமே எதுவுமே கேட்கறது கிடையாது. ஃபர்ஸ்டெல்லாம் ஏதாவது தேவைன்னா அப்படின்னா இல்லை தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது கூட அக்கம் பக்கத்துக்கிட்ட போய் பேசும் போது அவங்க கூட வந்து ஒரு உரையாடல் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி நமக்கு சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கிய உறவினர்களா மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் யாருமே யாரையும் நோக்கி எனக்கு இது வேணும், இது புரியல, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கிற சிச்சுவேஷன் இல்லை. எல்லாமே வந்து நம்ம கைக்குள்ளேயே இருக்கனால எல்லாருமே அதையே பார்த்து கத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். கூட இருக்கவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டே சொல்லலாம். இன்னொன்று விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்டேஜ் நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஊர் முழுக்க தெரிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோஸ் மூலியமாக வந்து நம்மளுடைய திறமைகள் நிறைய பேர்த்துக்கு வந்து வெளிப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முந்தைய காலகட்டத்தில் நம்மளுடைய திறமைகள் நம்மளோடவே இருந்து அதை நம்மளுக்கு வெளிப்படுத்த முடியாமல்

நிறைய டேலண்டிஸ் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். பட் இது வந்து மேலே வந்து ஸ்கோப் அப் பண்ணி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் லைனில் இருக்கவங்க அவங்களுடைய சிறு தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸ் லைனில் பெரிய லைனில் போகிறதுக்கு கூட இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். எப்படின்னா இப்போ நம்மளோட பிஸ்னஸை வந்து டைரெக்டாக ஒவ்வொருத்தருக்கிட்டேயோ போய் நம்ம பேச முடியாமல் இந்த இணையதளம் வழியாக நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறதுனால நம்மளோட பிஸ்னஸ் லைன் வந்து டெவலப் ஆகுது. நாலு பேர்த்துக்கு நம்ம வெளியே போய் பேசாமல் அது மூலியமாக அது வந்து வெளியே வர்றதுக்கான இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளும் இருக்கும். நல்ல கருத்துக்களை வந்து பரப்ப முடியும், நல்ல நாலேஜ் அதுலேருந்து எடுத்துக்க முடியும், ஏகப்பட்ட விஷயங்கள் அதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று அதை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு இந்தியன் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

0: இந்திய திரைப்படத்தில் இருந்த அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்ச ஸ்டுடியோல டைம் சரியா 11:39 ஆயிட்டு எண்ணங்களின் வணங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம் ஊட்டி எஃப்எம். வணக்கம். ஓகே, லைன்ல ஏதோ ப்ராப்ளம் ஆட்டிருக்கு, நமக்கு சரியா கேட்கல. ஸ்டுடியோல டைம் சரியா 11:40 ஆயிட்டு நேரத்துல கேட்டுட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. தலைப்பு சமூக வலைதளங்கள் நம்ம இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணாங்க. அதிகப்படியா இதுல காலர் சொன்னது என்னன்னா தனிமைப்படுத்துது அப்படின்ட்டுதான் சொன்னாங்க. ஸோ எதனால அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட இருக்கவங்க கூட வந்து அவங்க அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு, அதுவும் உண்மை அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் நேயர் லைனுக்கு வராங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம், நல்லா இருக்கலாம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம்ங்க, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: ஓகேங்க, தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டுக்கிட்டே இருக்கேன் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க.
1: தனிமைப்படுத்துகிறது எனக்கு என்ன காரணம்னா, அன்றைக்கு வந்து ஒரே வீடு, ஒரே குடும்பம், ஒரே வாழ்க்கை. ஊருக்கு ஒரே ஒரு போஸ்ட்மேன் இருந்தாரு, அவர் தான் வந்து ஏதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் சொல்லுவாரு, கிட்டதா இருந்தாலும் சொல்லுவாரு மேடம். ஆனா இன்றைக்கு வந்து அந்த உலகம் எப்படி ஆயி போச்சுன்னா, 60-40 ஒரு வீட்டை கட்டி 4 ரூமுக்கு போட்டு உள்ள கட்டி 4 பெட்ரூமை போட்டுட்டு 4 செல்போனை வாங்கி கொடுத்து 4 பக்கம் 4 திசைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
0: வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் யாரும் இல்லாத மாதிரி.
1: ஆமா, திருடனே வந்தா கூட வந்து திருடிட்டு போனா கூட தெரியாது,
0: கருத்துக்களுக்காக நன்றிங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க. ஸோ ரொம்ப அழகாக சொன்னாரு, வீட்டில் வந்து நிறைய ரூம்ஸ் கட்டி இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஃபோன்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாருமே செப்பரேட் செப்பரேட்டாக ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. திருடங்க வந்தாங்க கூட யாருக்கும் தெரியாது அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்னதான் சமூக வலைத்தளங்களில் 1000 பேர் கூட இணைஞ்சிருந்தாலும் நம்ம வீட்டில் ஒருவரோட பேச நேரம் இல்லாமல் போனால் அந்த இணைப்பு உண்மையான இணைப்பா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். இதனால் நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட புரிதல் வந்து அதிகப்படியாக இல்லாமல் போகிற காரணத்தினால நிறைய சண்டைகள் சச்சரவுகள் அதிகப்படியாக வருது. ஸோ வெளியே போய்

0: பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உருவாகுது. கூட இருக்க ஒவ்வொருத்தரு கூடயும் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த உறவு அப்படின்றது சுமூகமான முறையில நடக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா நிறைய முறையில வந்து நிறைய பேர்த்த பாதிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நேரடி உரையாடல் அப்படின்றது வந்து குறைஞ்சு போகுது. வீட்டுல இருப்பவர் கூடயே வந்து ஒருவருக்கு ஒருவர் பேசாம ரொம்ப நேரமா வந்து நம்ம போன்லயே வந்து அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்றது உண்மையான நட்பு அப்படின்றது வந்து பாதிக்கப்படலாம். ஏன்னா இப்ப நிறைய ரொம்ப வருஷமா நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் ஒரு வலைத்தளமா மூலமா வரும்பொழுது நம்ம அவங்கக்கிட்ட அதிகப்படியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு பக்கத்துல இருக்கவங்க வந்து நமக்கு அப்ப தெரியாது. அப்போ அந்த டைம்ல இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை லாஸ் பண்ணிட்டு நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னும் போது அவங்க வந்து நமக்கு கை கொடுக்காம போகலாம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாகலாம். தவறான தகவல்கள் வந்து பரவலாம். சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய எல்லா தகவலுமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப கூடாது. எதையுமே வந்து நம்ம ஆராய்ந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் உண்மையா இருந்தா மட்டும் அதை வந்து நம்ம பிலீவ் பண்ணலாம். நேரம் வந்து ரொம்பவுமே வந்து நமக்கு அது மூலியமா வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய வீடியோஸ், அதாவது ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் ஒண்ணு இது பண்ணோம்னா அடுத்து அடுத்து அடுத்துன்னு வந்துட்டே இருக்கும். இதனால நம்ம பிசிக்கலாவும் சரி மென்டலியாவும் சரி ரொம்பவுமே பாதிக்கப்படுறோம் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம கண்கள் ஆகட்டும், நம்ம கைகள், முதுகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிசிக்கலா வந்து நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாம மென்டலியா நம்மளோட எஜுகேஷன் லெவலு, கான்சென்ட்ரேஷன் லெவலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து குறைஞ்சிட்டு போகுது அப்படின்ட்டே சொல்லலாம். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னா கூட அவங்களுக்கு அவங்க பேசுறது வந்து நம்ம காதுல விழுகாத மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கவனங்கள் அனைத்துமே வந்து நம்மளுடைய கைபேசியில, நம்ம கையில இருக்கக்கூடிய போன்லயே போறதுனால யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற இது கூட ரொம்ப லெஸஸ் ஆகும். பேச்சுகள், அதாவது குழந்தைகள் ஆகட்டும், அவங்களோட பேச்சு திறன்கள், அவங்களுடைய கிரியேட்டிவ், அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்பவுமே கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம். இது வந்து அது மட்டும் இல்லாம இது மூலியமா நிறைய வேலைகள், அதாவது நம்மளுடைய போட்டோஸ் ஆகட்டும், நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இது கூட வந்து சில சமயத்துல வந்து பறிக்கப்பட்டு இது மூலியமாவும் எஃபெக்ட் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பாஸ்வேர்டு அப்படின்றது நமக்கு மட்டும் போதுமான அளவு தெரிஞ்சா போதும், வேற கால்ஸ் வருது இல்ல வேற மாதிரி லிங்க் வருதுன்னு சொல்லிட்டு எதுக்குள்ளயோ அனாவசியமா போய் நம்ம அதை கிளிக் பண்றது, அது மூலமா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய காரணங்களாலும் வந்து நம்மளுடைய இது தனிமை உரிமை அப்படின்றது நிராகரிக்கப்படுது அப்படின்ட்டே சொல்லலாம். சமூக வலைதளங்கள்ல 1000 பேர் கூட பேசினாலும் நம்ம வீட்டில் உண்மையாலுமே வந்து இருக்கிற 2-3 பேர்த்துக்கிட்ட பேசுகிற ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து வெளியே போனால் கிடைக்கவே கிடையாது. அதனால நம்ம எதை யூஸ் பண்ணாலும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுல தான் கட்டாயமாக இருக்கு. பார்த்து எதனாலும் யூஸ் பண்ணணும், தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு பயன்பெறக்கூடிய வகையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக அது நமக்கு பயன் உள்ளதாகவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்டுடியோவில் டைம் சரியாக 11:45 ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, 2 திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8.
1: முட்டாள் புதுக்கார் வெள்ள வாய்ப்பு,
2: அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
1: இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
3: நிறுத்த முட்டாளே.
1: என்ன
4: இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும், ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
3: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
4: RBI சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.

11 மணி 51 நிமிடம் ஆயிட்டு இருக்க நேரத்தில் கேட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில சமூக வலைதளங்கள் நம்மை இணைக்கிறதா தனிமைப்படுத்துகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ நேயர்கள் எல்லாமே கால் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்னாங்க, அதாவது சில பேருக்கு தனிமைப்படுத்துறதாகவும் சில பேருக்கு வந்து அது இணைக்கிறதாவும் சொன்னாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கிற விதத்துல தாங்க இருக்கு. எல்லாமே வந்து இந்த உலகத்துல வந்து கை கொள்ள வந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளோட கையில இருக்கக்கூடிய போன்ல வந்துருச்சு. ஆனா அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு நல்ல பயனுள்ளதா ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அடுத்தது வாட்ஸ்அப் வழியா வந்து ஒருத்தர் அவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக வலைதளங்கள் நம்மை இணைக்கிறது என்பது எனது கருத்து. காரணம், இன்றைய சூழலில் நாம் நாட்டு நடப்புகளை சுலபமாக தெரிந்து கொள்ளவும் பொது விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் சமூக வலைதளங்கள் ஒரு வரப்பிரசாதமாக உள்ளதால் நம்மை இணைக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொலுமங்கொண்டான்லேருந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட கருத்துக்களை அவர் வாட்ஸ்அப் வழியாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாங்க. எது ஒன்றையுமே வந்து உண்மையாலுமே யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமூக வலைத்தளங்கள் அப்படின்றது ஒரு கருவி மட்டுமே. அதை அளவோடும் பயனுள்ள முறையிலும் பயன்படுத்தினால் அது நம்மை உலகத்துடன் இணைக்கும் பாலமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால்

அதே நம்மை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லாங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 இதோட எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துச்சு. ஸ்டேடியோ 101.8 இங்கே எல்லாமே சமையிட்டு

0: கேடபாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட மியூசிக்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 11:58 ஆயிடுச்சுனீர்களே. எண்ணங்களின் வணங்கள் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு நேரம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ண, போன் வழியாகவும் சரி வாட்ஸ்அப் வழியாகவும் சரி கருத்துக்களை ஷேர் பண்ண நேயர்கள் எல்லாத்துக்காகவும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோட நான் கிளம்புடைய நேரம் வந்துச்சு. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் எஸ் பிரீத்தி. ஸ்டேடியோ நோடி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்.
1: நம் இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர் கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150th ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாமும் பங்கு கொள்வோம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதனுடன் எடுத்துக்கொண்ட சுயப்படத்தையும், அதாவது செல்ஃபியும், ஹர்கர் திரங்கா என்னும் இணையதளத்தில் பதிவேற்றி பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழை பெற்றுவிடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும்.

நிலையத்தில் நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகளை தொடர்ந்து 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேக்னி டைம் ஒரு பட பாடல்கள். நேர்களை இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. தொடர்ந்து 3:00 செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 நாடகம் பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன். அமைப்பு எஸ் பெரியசாமி. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்படத்திலிருந்து ஒழித்த பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகளை தொடர்ந்து 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பினை தொடர்ந்து 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் தேயிலை நோய் தாக்குதலும் அவற்றை கட்டுப்படுத்தலும் குறித்து விவசாயி கே பிரசாந்த் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கையினை தொடர்ந்து 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 9:15 திரைகாணம். தொடர்ந்து 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம். 10:00 ரவிவாஸ்ரீயா அகில் பாரதிய சங்கீத்

பா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: Agitation in Jharkhand has intensified, with students announcing fresh protest programs over alleged irregularities in recruitment examinations. The students are demanding cancellation of the JPSC 11th to 13th examinations and the JSSC CGL examination, along with the CBI probe into alleged irregularities. Here's a report.
1: The JPSC-JSSC Reform Munch has given the state government an ultimatum to take positive action by August 18th. The protesters have also, for the first time, demanded the resignation of Chief Minister Hemant Soren. They have announced a major protest outside the Chief Minister's residence on August 20th and said they would continue their agitation there if their demands are not addressed. The Reform Munch has said the agitation will be intensified in the coming days and will draw inspiration from the ideas and spirit of Bhagat Singh. Mahvish Rahman, Akashwani News, Ranchi.
0: Keralam is getting into the festive spirit as the state's biggest annual festival, Thiruvonam, will be celebrated on August 26th. The Onam festivities begin today with Atham. Onam is not just a one-day festival. The formal celebrations begin on Atham Day, being observed across the state from this morning. The India Meteorological Department has forecast very heavy rainfall today at places over Arunachal Pradesh, Kenjetic West Bengal, Odisha, Uttar Pradesh and Uttarakhand, parts of Northeast India, Chhattisgarh, Gujarat, Himachal Pradesh, Jammu and Kashmir, Madhya Maharashtra, Goa, Konkan and Madhya Pradesh are also likely to receive moderate to heavy rainfall during the day. In cricket, Bangladesh secured a historic 9-wicket victory over Australia in the first test match in Darwin, Australia today. It was Bangladesh's first test win on Australian soil and only its second victory over Australia. India is set to host the BWF World Championship starting from tomorrow till August 23rd at the Indira Gandhi Stadium in New Delhi. PV Sindhu will lead India's challenge in women's singles. In men's singles, Lakshya Sen will look to make a deep run, while Ayush Shetty faces defending champion and top seed China Shi Yuqi in the opening round. And that is the end of this news bulletin.
2: நிலையத்தில் நேரம் 12:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நேயர்களே, இந்த ஸ்நேகிதியே நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மகளிர் மட்டுமே பங்கேற்கும் ஒரு நிகழ்ச்சி. மகளிர் அப்படின்னு சொன்னீங்கனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே பிஸியாக தான் இருப்பாங்க. வெளியவும் ஒர்க் பண்ணுறாங்க, வீட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த விஷயங்களை நாம் எப்படிடா மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணலாம், அதற்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்களோட கூட நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொடுத்துருக்கோம் ஸ்நேகிதியே. ஓகே நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், சேமிப்பு குறிப்புகள், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அதை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் என்ன நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறது கூட உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக சொல்லிதாங்க ஆவோம். என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9344-9001018, 8300-0019-1018 மற்றும் ஒரு எண் 0423. இந்த இணைப்பு என்னோட 2966-7811. இந்த நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட பேசி நீங்கள் உங்களுடைய அருமையான தகவல்களை நேயர்களுக்கும் எனக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க போகிறது நான் உங்கள் ஆர்ஜி ஜெயலட்சுமி. ஓகே நேர்களே, நிகழ்ச்சியில் நாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலோட ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இணைந்தர்கள், இது உங்கள் ஓடிஎஃப் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி ஆகியோர் இணைந்து பாடியது. அம்ரேஷ் கணேஷ் இசையில சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேர்களை நாம கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை சிநேகிதியை நிகழ்ச்சியில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலர் என்ன அருமையான கருத்துக்கள் நம்மளோட ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் காட்பாடியிலிருந்து நித்யா கல்யாணி பேசுறேன்.
0: சொல்லுங்க நித்யா கல்யாணி, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம், ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய சிநேகிதிய நிகழ்ச்சியில என்ன அருமையான கருத்துக்கள் சொல்ல போறீங்க நீங்க?
1: நான் வந்து வெள்ளி பாத்திரம் எல்லாம் நிறைய பேர் வந்து கார்டேஜ் பீரோல வச்சா கருத்து போயிடும், இல்ல நீண்ட நாட்கள் உள்ள வச்சா கருப்பாயிடுது அப்படின்னு சொல்றாங்கல்ல.
0: ஆமாங்க, கண்டிப்பா.
1: அதுக்கு வந்து தீவிதி இருக்குல்ல, அத நல்லா ஒரு இது தட்டுல கொஞ்சமா விட்டுட்டு ஒரு நல்ல வெள்ளை கலர் துணிய போட்டு அதுல தோச்சிட்டு பாத்திரத்தை தேய்க்கணும். திரும்பவும் அந்த டிப் பண்ணி நல்லா அழுத்தி அந்த வெள்ளி பாத்திரங்கள்லாம் தேய்ச்சா கடையில வாங்கின மாதிரி புத்தம் புதுசா
0: வெளியவே எடுப்போம். நாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம நீட்டா எடுத்து உள்ள வச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 1 இயர் கழிச்சு அந்த வெள்ளி விளக்கோ ஏதோ ஒன்னு எடுக்கிறோம் வைங்க,

0: நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: ஓகே நேர்களே, நம்மளுடைய பேசின காலர் வெள்ளி பொருட்களை நாம எப்படி கருக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான டிப்ஸை சொன்னாங்க. எல்லாருமே கேட்டிருப்பீங்க, எல்லாத்துக்குமே பயனுள்ள தகவலா இருக்கும். நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் ஜிதின்ராஜ் ஆகியோர் இணைந்து பாடியது ஹிப் ஹாப் தமிழா இசையில். நிலையத்தில் நேரம் 12:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்னேஹிதியை நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மஞ்சுளா பேசுறேன்.
0: ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க?
1: என்ன மாதிரியான அது எப்படின்னா, இப்போ எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஒண்ணு குழந்தைகளுக்கும் குடிக்கலாம், பெரியவங்க குடிக்கலாம். அது அது வந்து கருப்பு கவுனி அரிசி, உள்ளு, பார்லி அரிசி, அப்புறம் ஜீரகம், மிளகு எல்லாமே தனித்தனியா வறுத்து பொடிச்சு லைட்டா உப்பு போட்டு காய்ச்சி தண்ணில காய்ச்சி குடிக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அப்புறம் யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே குடிச்சோம்னா, குழந்தைங்க மேக்சிமம் குழந்தைங்க குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். யூரின் ப்ராப்ளம் எதுவுமே வராது, அப்புறம் யூரின் நிறைய போகும். அதனால வந்து உடம்பு ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கும் அது நல்ல யூஸ் ஆகும். ஏன்னா கொள்ளெல்லாம் சேர்த்தியா இருக்கனால நல்லா இருக்கும். அது குடிக்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க.
0: ஓகேங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாரத்துக்கு எத்தனை முறை எடுத்துக்கலாம், எந்த நேரத்துல எடுக்கலாம்?
1: காலையில எம்டி ஸ்டமக்ல காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலா இது குடிச்சுக்கலாம்.
0: ஓ, பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலா இதை குடிச்சாலே போதும், அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டே நமக்கு வேண்டாமா?
1: போதுமானது. ஏன்னா அது நல்லா பசியும் தாங்கும்.
0: நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டாவும் இருக்கும் அவங்களுக்கு, நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸாவும் இருக்கு.
1: கூலோட இதுல வந்து நம்ம குடிச்சுக்கலாங்க. குடிச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப கெட்டியா இல்லாம அந்த கூல் கண்டிஸ்ட்ரில குடிச்சோம்னா நல்ல பசி தாங்கும், நம்மளுக்கு லஞ்ச் சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும்.
0: ஓகே ஓகேங்க, ரொம்ப அருமையான தகவலை சொல்லிருக்கீங்க. நன்றி.
1: நன்றிமா.
0: ஓகே ஓகே. நேர்களே, கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சுளா பேசினாங்க. அவங்க ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் இதை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. தெரியாதவங்க நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்னிங்ல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கும் பொழுது சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. குழந்தைங்க எந்திரிச்சு கிளம்புறதே பெரிய விஷயம். சிலரில் பார்த்தீங்கன்னா 7:30 பிஃபோர்லாம் கூட கிளம்புற மாதிரிலாம் இருக்கு ஸ்கூல்ஸ்க்கு குழந்தைங்க. அந்த குழந்தைங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்ம குழந்தை சாப்பிட்டுட்டு போனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம்ல தான் சாப்பிடுவாங்க. சோ சாப்பிடாம போயிட்டா அவங்களும் கஷ்டப்படுவாங்களேன்னு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஊட்டி ஏதோ ஒன்று பண்ணி அனுப்புவாங்க. சாப்பிட கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸாவும் நாம கலைக்கக்கூடாது, அவங்களும் ஈஸியா ஹாப்பியா குடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நேர்களே நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் ஆராதனா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் ஆகியோர் இணைந்து பாடியது கனா திரைப்படத்திற்காக.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: நேயர்களை நிலைதல் நேரம் 12:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில நேயர்கள் லைன்ல இருந்தாங்க, ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே நேயர்களே, நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க கால் பண்ணுங்க. 9344-9001-18 8300-0019-1918 மற்றும் ஒரு எண் 04-23-296-6781. இந்த எண்களில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச அருமையான டிப்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணுங்க. நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்க டிப்ஸை வந்து எப்படி நம்ம வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் வச்சிருக்கோம். ஸ்நேகிதியே இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் முழுக்க முழுக்க கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: ஓகே தீபா, சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு சண்டே?
2: பரவாயில்ல மேம், as usual போயிட்டு
0: இருக்கு. as usual ரூட்டீன்ல போயிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி எங்களுக்கு அருமையான ஒரு தகவலையும் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: மேம், இன்னைக்கு வந்து நான் சமையல் டிப்ஸ் சொல்ல போறேன் மேம்.
0: ஓகேங்க. ஓகேங்க சொல்லுங்க.
2: பூண்டு வந்து சீக்கிரமா நம்மளுக்கு காலையில அர்ஜென்டா இது பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா, சமைச்சிட்டு இருப்போம். அப்போ வந்து சீக்கிரமா பூண்டு உரிக்கணும்னா நாம கொஞ்ச நேரத்துல வந்து அது வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கோங்க மேம்.
0: பூண்டு தண்ணியில ஊற வச்சிருக்கோங்களா?
2: ஆமாங்க மேம், தண்ணியில ஊற வச்சுட்டா உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
0: ஓகே ஓகேங்க. அவசரமா பூண்டு வந்து நம்ம சமையல்ல எல்லா சமையலுக்குமே வந்து கண்டிப்பா சேர்த்துற ஒரு பொருளா பூண்டு இருக்கு. ஸோ அதை அவசர அவசரமா நம்ம கஷ்டப்பட்டு உரிக்காம இருக்கிறதுக்கு அருமையான ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க, ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ.
2: நன்றிங்க.
0: ஓகே நேர்களே, தீபா சொன்ன டிப்ஸ் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கும் தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க

தான் நாம எல்லாத்தையும் நம்மளோட தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாதவங்களோட நாம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில. ஸோ பூண்டு உரிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு அருமையான வழியை அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நேர்களே, நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

இந்நேரிலே கேட்ட அந்த பாடல் உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடியது லக்ஷ்மி திரைப்படத்திற்காக. நேர்களே, இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில நிறைய காலர்ஸ் எல்லாம் கால் பண்ணாங்க. அவங்களுடைய அருமையான குறிப்புகளை நம்மளோட ஷேர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்த காலர்ஸ் பாத்தீங்கன்னா, வெள்ளி பொருட்களை நாம எப்படி சுத்தமா வச்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நாம வெள்ளி பொருட்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரும்பொழுதுதான் நாம வெள்ளி பொருட்களை யூஸ் பண்ணுவோம். குறிப்பா அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி நம்ம பத்திரமா பாதுகாக்கணும், அது வந்து கருப்பு படிஞ்சிச்சுன்னா அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அருமையா ஒரு தகவல் சொன்னாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சுளா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்க் பாத்தீங்கன்னா, காலையில குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எல்லா வயதுல இருக்கவங்களும் அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப யூரின் ப்ராப்ளம் இருக்கவங்க பாத்தீங்கன்னா, அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெகுலராகவே குடிச்சிட்டு வரும்பொழுது யூரின் கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாம, உடல் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா உடல் இழைக்கிறதுக்குமே அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னொரு நேயர்கடை நமக்கு பேசினாங்க, தீபான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பூண்டு பாத்தீங்கன்னா, நம்ம உணவுல ரொம்பவே தேவையான முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த பூண்டை வந்து அவசர அவசரமா காலையில லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ற பெண்மணிகள் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஈஸியாகவே உரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணியில் ஊற போட்டு கொஞ்ச நேரம் விதவிதப்பான தண்ணியில் ஊன்று போட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பூண்டு ஈஸியாக உரிச்சிடலாம் அப்படிங்கிற இந்த மூன்று தகவல்களையுமே ரொம்ப அருமையாகவே எல்லா நேயர்களும் நமக்கு ஷேர் பண்ணாங்க. இன்றைக்கி நம்மளுடைய இன்றைய ஸ்நேகிதியாக கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ண மஞ்சுளா, அவங்கள வந்து நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம் இன்றைக்கி.

நேர்களே, இன்னைக்கு சிநேகிதியே நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்யறதுக்கான நேரமும் வந்துருச்சு. நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 12:38 ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நம்மளுடைய சிநேகிதி நிகழ்ச்சியை இதோட நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட குறிப்புகளுக்குரிய அனைத்து சிநேகிதிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறது நான் உங்கள் RJ ஜெயலட்சுமி.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில தேயிலை நோய் தாக்குதலும் அவற்றை கட்டுப்படுத்தலும் குறித்து விவசாயி கே பிரசாத் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளை கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11th பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட

0: சமையல் எரிவாயு உற்பத்தி இரு மடங்காக அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓணம் பண்டிகையின்போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கையின் இரண்டாவது கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதித் தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18 தேதி வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: கேரளத்தில் வரும் 26 தேதி திருவோணம் பண்டிகையையொட்டி இன்று தொடங்கி 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் ட்ரிபுனிதுராவில் அதச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24 தேதி தொடங்கி 28 தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தும் 36th மாநிலமாக மேற்குவங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்குவங்கத்தில் உள்ள 1307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில், ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதைவிட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை

0: வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைப்பட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 288 ரன் எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 27 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: தேசிய நச்சுயிரி மஞ்சள் காமாலை கட்டுப்பாட்டு இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நமது ஒட்டுமொத்த தேசத்தின் சுகாதார பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக விளங்குபவை தொற்றா நோய்கள் மட்டுமல்ல, அமைதியான முறையில் பரவி மனித உயிர்களை குடிக்கும் கல்லீரல் சார்ந்த நச்சுயிரி தொற்றுகளும் தான். கல்லீரலை தாக்கி அதை செயலிழக்க செய்து இறுதியாக புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் இந்த ஆபத்தான நோயை பற்றிய விழிப்புணர்வு பலரிடம் இன்னும் குறைவாகவே உள்ளது. இந்த அமைதியான கொலையாளியை வேரோடு ஒழித்து நாட்டின் கடைக்கோடி மனிதனுக்கும் பரிசோதனை மற்றும் சிகிச்சை வசதிகளை இலவசமாக கொண்டு சேர்க்கும் உயரிய நோக்கில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் 2018 உலக மஞ்சள் காமாலை தினமான July 28 அன்று தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் தேசிய நச்சுயிரி மஞ்சள் காமாலை கட்டுப்பாட்டு இயக்கம், அதாவது நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் புரோக்ராம். நோயின் தன்மையை அறிந்து அதன் காரணத்தை கண்டறிந்து அதை தீர்க்கும் வழியை துல்லியமாக செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் கல்லீரல் அழற்சி நோய்க்கான பரிசோதனை முதல் தடுப்பூசி வரை முழுமையான இலவச சிகிச்சை அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான பாதுகாப்பு அரணாக இத்திட்டம் செயல்படுகிறது. இத்திட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு இணங்க 2030 நச்சுயிரி மஞ்சள் காமாலையை ஒரு பொது சுகாதார அச்சுறுத்தலாக இல்லாதவாறு முற்றிலும் ஒழிப்பதை முதன்மை லட்சியமாக கொண்டுள்ளது. இவ்வியக்கத்தின் முக்கிய இலக்குகள் நோய் பரவலை தடுத்தல், இலவச பரிசோதனை மற்றும் சிகிச்சை, மரண விகிதத்தை குறைத்தல், தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதலை தடுத்தல். மஞ்சள் காமாலை நச்சுயிரிகளான ஏ, பி, சி, டி மற்றும் இ ஆகியவற்றின் பரவலை கணிசமாக குறைத்தல், ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி தொற்றுகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து இலவசமாக மருந்துகள் வழங்குதல், கல்லீரல் சுருக்க நோய் மற்றும் கல்லீரல் புற்றுநோயால் ஏற்படும் உயிரிழப்புகளை கணிசமாக குறைத்தல், பிரசவத்தின் போது தாயிடமிருந்து குழந்தைக்கு ஹெப்படைட்டிஸ் பி தொற்று பரவாமல் தடுக்க முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பு வழங்குதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கங்களாகும். மஞ்சள் காமாலை நச்சுயிரிகள் பரவும் முறையின் அடிப்படையில் 2 பிரதான பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. உணவு மற்றும் நீர் வழி பரவுபவை. இவை அசுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரமற்ற உணவு மூலம் பரவுகின்றன. இவற்றை தடுக்க சுத்தமான குடிநீர் வழங்குதல், தூய்மை பாரத இயக்கம் மூலம் திறந்தவெளி மலக்கழிப்பிடங்களை ஒழித்தல் மற்றும் தனிநபர் சுகாதாரத்தை பேணுதல் ஆகிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2வது இரத்தம் மற்றும் உடல் திரவங்கள் வழி பரவுபவை. இவை பாதுகாப்பற்ற இரத்த பரிமாற்றம், கிருமி நீக்கம் செய்யப்படாத ஊசிகள், மருத்துவ கருவிகள் மற்றும் தாயிடமிருந்து சேக்கு பரவுதல் மூலம் ஏற்படுகின்றன. அனைத்து பிறந்த குழந்தைகளுக்கும் பிறந்த 24 மணி நேரத்திற்குள் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போட

ஏற்படுவது தேசிய தடுப்பூசி அட்டவணையின் மூலம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹெப்படைட்டிஸ் சி தொற்றை குணப்படுத்த உலகத்தரம் வாய்ந்த வாய்வழி மாத்திரைகள் முற்றிலும் இலவசமாக அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படுகின்றன. இந்த 12 வார கால சிகிச்சையின் மூலம் 95 அதிகமான நோயாளிகள் பூரணமாக குணமடைகின்றனர். ஹெப்படைட்டிஸ் பி தொற்றை கட்டுக்குள் வைக்க வாழ்நாள் மருந்துகள் எவ்வித கட்டணமின்றி தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்றன. இந்த திட்டம் நாட்டின் சுகாதார அமைப்பில் 4 முக்கிய அடுக்குகளாக செயல்படுகிறது. அவை சிகிச்சை மையங்கள், ஆய்வக கட்டமைப்பு, பாதுகாப்பான இரத்த வங்கியியல், டிஜிட்டல் கண்காணிப்பு. சுகாதாரம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக அமைப்பின் அச்சாணி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். நமது கல்லீரலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது ஒட்டுமொத்த உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாகும். மத்திய அரசின் தேசிய நச்சுயிரி மஞ்சள் காமாலை கட்டுப்பாட்டு இயக்கம் என்பது வெறும் மருத்துவ சேவை மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களின் உயிரை காக்கும் ஒரு பாதுகாப்பு அரண். அரசு வழங்கும் இலவச பரிசோதனைகள், தடுப்பூசிகள் மற்றும் சிகிச்சைகளை பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பயன்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து விழிப்புணர்வை பரப்புவோம். மஞ்சள் காமாலை இல்லாத ஆரோக்கியமான வளமான பாரதத்தை உருவாக்குவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய நச்சுயிரி மஞ்சள் காமாலை கட்டுப்பாட்டு இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்களிடம் பெற கேட்டோம்.

0: நேயர்கள் இதுவரை மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: நம் இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர்கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாமும் பங்கு கொள்வோம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதனுடன் எடுத்துக்கொண்ட சுயப்படத்தையும் அதாவது செல்ஃபியும் ஹர்கர் திரங்கா என்னும் இணையதளத்தில் பதிவேற்றி பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழை பெற்றுடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும்.

0: நேயர்களை கேட்ட அந்த மலையாள மொழி திரைப்பட பாடல் மூனம் லோகப்பட்டாளம் திரைப்படத்திற்காக ஸ்ரீகுமார் பாடியது. வித்யாதரன் இசையில்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நிலையத்தில் நேரம் 1:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

நேர்களை கேட்ட அந்த கன்னட மொழி பாடல் பார்த்தீங்கன்னா, கெட்டிமேளா திரைப்படத்திற்காக ராஜேஷ் நந்திதா ஆகியோர் இணைந்து பாடிய அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 1:26. இந்த நேரத்தில் நாம எல்லாமே கேட்டுட்ருக்கோம் ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: நேர்களே கேட்ட அந்த பாடல் எம் கே அர்ஜுனன் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது மோகம் திரைப்படத்திற்காக.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

நேர்களை கேட்ட அந்த கன்னட மொழி பாடல் ஹரிஹரன் பாடியது கேம் திரைப்படத்திற்காக. கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 1:45 மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்குகிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நாளை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை தாம் என்றென்றும் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாக அவர் கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே மீள்திறன் மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் தொடர்பான கூட்டம் புனேயில் நாளை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் இணைய பாதுகாப்பு, மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள ப்ளூமேரியா தோட்டம், ஆலமரை சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம்.

0: ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இத்தேர்வு எழுதிய தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விடை குறிப்புகள் மீது இம்மாதம் 18ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் கேள்வி ஒவ்வொன்றுக்கும் 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் என்றும் முகமை கூறியுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10,185 கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள், ஊரணிகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்க உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நீங்களாக 37 மாவட்டங்களுக்கு 507.92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தூர்வாரும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயக்கமடைந்த காவலர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களைச்செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செடிகளை அகற்றும்போது கையுறை, முகக்கவசம், காலணியை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும், பாதுகாப்பான முறையில் இதனை நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது. 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை இம்முகாமில் பெற்றுக் கொள்ளலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டம் பயிர்க்கடன் தங்களது நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்கள் தீக்கிரையாயின. இவ்விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றிற்கு 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் என்பதால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சங்கரன்கோவில், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றன. இங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் எப்போதுமே பூக்கள் வரத்து என்பது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகை விரைவில் துவங்கப்படும் நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுவது இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி விதிக்கப்பட்ட 10 நாட்கள்

0: தடை இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பாபநாச மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி அம்மாவாசை 12ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருகிற 14ஆம் தேதி வரை சோதனை சாவடிகள் மூடப்பட்டு அகஸ்தியர் அருவி மற்றும் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோவில் திருவிழா முடிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இன்று இந்த தூய்மை பணி முடிவடையுள்ள நிலையில் நாளை முதல் சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலாப் பயணிகள் பக்தர்கள் செல்லலாம் என வனத்துறையினர் அறிவிப்பு வழங்கியுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: அகமதாபாத்தில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் குரூப் டி பிரிவில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று 7:30 நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. அமெரிக்கா பிரவுன்ஸ் பர்கில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கல்யாணா புனாச்சா, ஈக்வடார் ஆன்சலான் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. திரைகானம் கேட்போம். பரத்வாஜ் இசையில் சித்ரா பாடிய பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து.

0: Intelligence has dismantled a major network involved in importing Southeast Asian areca nuts into India by falsely declaring them as being of Bangladeshi origin and fraudulently availing concessional duty benefits under the South Asian Free Trade Area. And now before we end the bulletin, the headlines once again. NTA releases provisional answer keys for 84 subjects of UGC NET 2026. Objections window to remain open till Tuesday. Students protesting against JPSC JSSC exam irregularities in Jharkhand demand resignation of Chief Minister Hemant Soren. Union Home Minister Amit Shah unveils statue of Atal Bihari Vajpayee in Rajasthan as nation pays homage on former Prime Minister's death anniversary. Fresh low pressure over Northwest Bay of Bengal intensifies flood threat in northern Odisha. In badminton, India set to host BWF World Championships beginning tomorrow. And in cricket, Bangladesh secure historic first test win in Australia. And with that, we end the midday news.
1: நிலையத்தில் நேரம் 2:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான தோடர், கோத்தர், இருளர், பணியர், காட்டுநாயக்கர், முள்ளக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என இந்த 8 வகை பழங்குடிகளின் பழமையான பாரம்பரியத்தோடும் கலாச்சாரத்தோடும் வாழ்ந்து வரும் இவர்களின் ஒவ்வொருவரும் தங்களுக்கென தனி சிறப்பு வாய்ந்த தொன்மையான கலாச்சாரங்களை பின்பற்றி வருபவர்களாகவே இருக்கின்றனர். குறிப்பாக மட்பாண்டங்கள் தங்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து வாழ்பவர்கள் என்றால் நீலகிரியில் உள்ள கோத்தர் பழங்குடிகள் மட்டுமே. மண்பாண்ட வரலாற்றினை பார்க்கும்போது எழுத்தறிவுக்கு முந்தைய பழங்கால கலாச்சாரத்தை சார்ந்தது என்றும், வரலாற்றின் பெரும்பகுதி தொல்லியல் ஆய்வுகளில் கிடைக்கப்பெற்ற கலை படைப்புகளின் வாயிலாகவே பெறப்படுகிறது எனலாம். மண்பாண்டத்தின் ஆயுள் மிகவும் நீடித்து பல்லாயிரம் ஆண்டுகள் தப்பி பிழைத்து தொல்லியல் ஆராய்ச்சி நடைபெறும் தலங்களில் கிடைக்கப் பெறுகின்றன. மண்பாண்டங்கள் செய்வது என்பது தொழில் அல்ல, அது பழமையான கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்று சொல்லலாம். மண்ணால் செய்திட்ட கைவினைப் பொருட்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் மண்ணில் அழியாமல் கலாச்சாரத்தின் அடையாளத்தை காட்டும் கால கண்ணாடியாக தொல்லியலில் அறியப்படுகிறது. அப்படியான தொன்மையான கலையோடு தங்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை குலதெய்வ வழிபாடு மற்றும் சடங்குகளில் என தங்களின் வாழ்வியலில் ஒரு முக்கிய பங்காக கொண்டுள்ள கோத்தர் பழங்குடிகளின் கோக்கால் கிராமத்திலிருந்து ராஜேஸ்வரி அவர்கள் தன்னுடைய 40 ஆண்டுகால மண்பாண்ட அனுபவங்களை சொல்ல கேட்கலாம்.
3: வணக்கங்க. நான் வந்து பேர் வந்து ராஜேஸ்வரி. அவங்க அந்த காலத்தில் பாட்டிங்களா மண்ணப்பானந்தா சமைக்கிறாங்க. எல்லாம் தானியம் வைக்கிறது, சாமியை வைக்கிறது, சாப்பாடு ஆக்கிறது எல்லாமே மண்பானந்தான். அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் செஞ்சுருக்கும் போது நானும் அது அவங்க பார்த்துட்டு நான் கற்றுக்கிட்டேன். அப்புறமா அந்த மண்பானம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சென்னையில் வந்து சிபிஆர் ஐயர் பொன்னச்சன் வந்து எங்களுக்காக வந்து நீங்கள் மண்பானத்தான் செஞ்சுட்டு இருக்கீங்க, மண் பொருட்கள் வந்து விநாயகர், புத்தர், யானை, குதிரைலாம் செஞ்சால் நீங்கள் வெளிநாட்டில் எங்கெல்லாம் போகலான்னு சொல்லி அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து சென்னை போய் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மண் எடுத்து வந்து அந்த மனித ஏற்மாற்றத்தில் வந்து நம்ம குலதெய்வ கோவிலுக்காக சாமி பூசாரிங்க சாமி எல்லாம் ஊருக்காரங்க போய் அரக்கோல் எடுத்துகிட்டு போய் வந்து டிசம்பருங்க வந்து ஜனவரி வந்து மண் எடுத்து வந்து அது வந்து நம்ம ஊருக்கு வச்சுருவோங்க. அது மாதிரி எடுத்து வந்து பொம்பளைங்க வந்து எடுத்து வந்து மண்ணைத்தான் சேகரித்து எல்லாம் நம்மளுக்கு வெளியே போடாமல் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் அந்த மண்ணை தான் நான் சட்டி பண்ணலாம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஐயர் மண் பொனுசு மண் ரெண்டுமே கலந்து அது கொஞ்சம் மணல் போட்டு அது நம்மளுக்கு உரல் இருக்குது. அந்த கல் பெருசாக இருக்குது, அந்த உரல் வந்து நல்லா ஷைனிங் பண்ணி நல்லா ரெண்டுமே ஒரே அளவில் போட்டு இடிச்சு இடிச்சு நல்லா மணல் போட்டு நல்லா சைனிங் பண்ணிட்டு எடுத்து போய் போய் அந்த அதில் தயிர் அந்த காலத்தில் தயிர் கண்ண கல்லில் செஞ்சுருக்குது. இப்போல்லாம் மிஷின் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில், அப்போல்லாம் கல்லில் செஞ்சுருக்காங்க. அதில் தான் நம்ம மண்பானை செஞ்சு அதுக்குன்னு கல் இருக்குது, அதுக்குன்னு தட்டுறதுக்கு ஒரு மரம் கட்டை இருக்குது, அதில் தட்டி பெருசு பண்ணலாம் சட்டி பானை செய்கிறோம். விற்பனை டூரிஸ்ட்டுங்க வந்தால் நம்ம வீட்டுக்கு

0: நம்ம ஊரில் ரெண்டு மூணு மாதம் டீச்சராக போயிருந்து எல்லாத்துக்கும் மண்ணப்பானு நம்ம பரம்பரை பானை அந்த மண்ணப்பானு விடக்கூடாதுன்ட்டு அப்படி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். செய்கிறாங்க எல்லாம் மற்றதெல்லாம் செய்வோம். பொம்பளைங்க செஞ்சுட்டே ஆகணும். நம்ம பரம்பரை அந்த காலத்திலிருந்து எங்கள் அத்தையெல்லாம் சட்டி பானை செஞ்சு அப்படி தலைமையில் எடுத்து போய் அட்டிக்கெல்லாம் விற்பாங்க. விற்று அந்த காலத்தில் செஞ்செடுத்துருக்காங்க. நானும் இப்போ எல்லாமே விரும்புகிறோம், எல்லாமே செய்யலான்ட்டு. புத்தர் செய்கிற, விநாயகர் செய்கிற, குதிரை பானை, பெரிய பெரிய பானை, ஒரு நாலு படி மூணு படி வேகிற மாதிரி பானை செய்கிறோம். அந்த நம்ம வருஷாவுக்கு அந்த குலதெய்வத்துக்கு ஐநூறு அம்மனோர் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த சாணி போடுறதுக்கு வேணும். அட்டி பானை அந்த காலத்து பானை நான் நல்லா விரும்பி செய்கிறோம். நம்ம சமைக்கிறது சட்டு பானை தானே, நம்ம காய்கறி எல்லாமே மண்ணு தான், நம்மளை உருவாக்குறதே மண்ணு, எல்லாமே மண்ணு தான். காய்கறி எல்லாம் செய்கிறதானே சரி, சட்டி பானை குழம்பு சட்டி பானை செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டோம் மாதிரி உடம்புக்கு சத்து சீக்கு வராது. நான் அதனால குடும்பம் நாம் எல்லாம் சட்டி பானை தான் சோறு சமையலெல்லாம் ஆக்குறோம்.
1: மண்பாண்டங்கள் செய்வது என்பது தொழில் அல்ல, அது இவர்களின் தொன்மையான கலை. இது குறித்து மேலும் பல தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

0: நேயர்கள் இதுவரை நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

நம் இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர்கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.

மேலும் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாமும் பங்கு கொள்வோம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதனுடன் எடுத்துக்கொண்ட சுயப்படத்தையும் அதாவது செல்ஃபியையும் ஹர்கர் திரங்கா என்னும் இணையதளத்தில் பதிவேற்றி பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழை பெற்றுவிடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும்.

நிலையத்தில் நேரம் 2:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருப்பது மேட்னி டைம் ஒரு படைப்பாடல்கள்.

நேயர்களே, இன்னைக்கு மேட்னி டைம் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம பாட்ஷா திரைப்படத்துல இருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறது யாருன்னு சொல்லி இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் தான் இந்த பாட்ஷா. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 1995 ஜனவரி மாதம் 12 நாள் திரையிடப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து இந்திய தமிழ் கேங்ஸ்டர் அதிரடி திரைப்படமா இந்த படம் இருக்கு. இதுல ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா மும்பைல சக்தி வாய்ந்த பாதாள உலக தாதாவாக இருந்த தனது வன்முறை நிறைந்த கடந்த காலத்தை மறைத்து வாழும் ஒரு சாதுவான ஆட்டோ ஓட்டுநரா மாணிக்கம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஜோடியா இந்த திரைப்படத்துல பிரியாவா நக்மா நடிச்சிருக்காங்க. இன்னும் விஷயங்கள் எல்லாமே இதுல நாம ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அடுத்ததா ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஒட்டிய 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

நேர்களையும் மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில பாஷா திரைப்படத்துல இருந்து அருமையான பாடல்கள்லாம் நாம கேட்டுட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஹீரோவா ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. முக்கியமான கதாபாத்திரத்துல வில்லன் கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ரகுவரன் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற நேம்ல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம். மாணிக்கம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு அமைதியை விரும்பும் ஆட்டோ ஓட்டுநரா தன் உடன்பிறப்புகளை ஆதரித்து அமைதியான வாழ்க்கையை சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காருங்க. உள்ளூர் ரவுடிங்க மற்றும் எதிரிகளிடந்து வர மோதல்கள், அவனுடைய மறைக்கப்பட்ட அஞ்சப்படும் ஆளுமையான மாணிக் பாஷாவை வந்து மீண்டும் உள்ள இருந்து வெளியே கொண்டு வருது. சரிங்களா, தனது பழைய எதிரியான மார்க் ஆண்டனிட்ட இருந்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் இந்த திரைப்படத்திலிருந்து முழுக்க கதைகளாவே அமைந்திருக்கு.

நேயர்களே, ஒவ்வொரு திரைப்படத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த திரைப்படம் ஹிட் ஆகிறதுக்கு அந்த திரைப்படத்தில் இருக்கிற பாடல்களுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணங்களாக இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது பாஷா திரைப்படத்தில் வந்து யாரெல்லாம் பாடல் பாடியிருக்காங்க, பாடலுக்கு இசை யாரு, பாடல் வரிகள் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாஷா திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இசை அமைச்சிருக்காங்க தேவா, பாடல் வரிகள் நம்மளுடைய வைரமுத்து அவங்களுடையது. பாடல்கள் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே யேசுதாஸ், சித்ரா, ஸ்வர்ணலதா எல்லாமே சேர்ந்து இந்த திரைப்படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையும் பாடியிருக்காங்க.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் 4 சென்டிமீட்டர், இளையான்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், ஹாரிசான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கரம்பக்குடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், கூடலூர் பஸார், மேல்கூடலூர், குடுமியான்மலை, சந்தியூர், தேவாலா, பொன்னமராவதி, கிளன்மார்கன், வால்பாறை, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கரூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதியன்று நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை

0: தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.4 வரை, திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டர் வரை வேகம் எடுக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: எல் முருகன், மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை வரவேற்றனர். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 307 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆல் இண்டியா ரேடியோ, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 3:02. நேர்கள் கேட்கவிருப்பது ஹலோ ஊட்டி. நேர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம ஓபி ஸ்பாட், அதாவது வெளியில் நம்ம போக போகிறோம். எந்த ஏரியாவிலிருந்து எந்த ஆர்ஜே இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த ஆர்ஜே கிட்டே பேசுவோம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் கார்முகில், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் கார்முகில். இன்னைக்கு எந்த ஏரியால இருக்கீங்க, எங்கிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறீங்க?
3: காட்டி, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சண்டே, ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள்ல வந்து ரொம்பவும் அருமையான ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம உதகை பகுதியில இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட் பகுதியில இருக்கோம்.
2: பைன் ஃபாரஸ்ட் பகுதியில் இருக்கீங்க, சூப்பரான இடமாச்சே. ரம்யமான காலநிலை வேற, வெயிலும் அந்த குளிரும் கலந்த ஒரு காலநிலையில சூப்பரான ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணிருக்கீங்களா?
3: கண்டிப்பா கட்டி. ஏன்னா நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவு வருடந்தோறும் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாதம் மழைக்கான ஒரு காலமா இருந்தது. ஆனா இப்போ இந்த எல்நினோ தாக்கத்தால நீலகிரி மாவட்டத்துல வந்து அதிகப்படியான வெயில் காணப்படுது. அந்த வகையில இதை வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமா விரும்புறாங்க இந்த வெயில. இப்போ இன்றைக்கே நம்ம பைன் ஃபாரஸ்ட் பகுதியிலேயே பார்த்தோம் அப்படின்னா சுற்றுலா பயணிகள் வந்து இங்க வந்திருக்காங்க. நம்ம உள்ளேயே போக முடியாத அளவுக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கு காட்டி.
2: அந்த அளவுக்கு கூட்டம், நிறைய பேர் வந்து லீவுக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் வேற அந்த செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா கார்த்தி. அதே மாதிரி இந்த பைன் ஃபாரஸ்ட் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா நீலகிரி மாவட்டத்துல நிறைய பைன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இந்த பைன் ஃபாரஸ்ட் நம்ம தலகுந்தா பகுதியில உதகையிலிருந்து கூடலூர் பகுதி செல்லக்கூடிய இந்த சாலையில வந்து இருக்கக்கூடிய இந்த பைன் ஃபாரஸ்ட் ரொம்பவுமே வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லணும். ரொம்பவுமே வந்து சுற்றுலா பயணிகள் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு இடமா இது இருக்குது. எதனால அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மரங்கள் ரொம்பவுமே வந்து அமைதியான ஒரு சூழலை வெளிப்படுத்து. அதே நேரம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரி இருக்கு இல்லையா, அங்கிருந்து வரக்கூடிய அந்த காற்றா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அந்த காலநிலை. ஏன்னா வெளியே ஒரு இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது நம்ம பாக்குறோம் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து உள்ள போறாங்க. வெளியே இருக்கக்கூடிய அந்த

0: காலநிலை அப்படின்றது உள்ள அந்த ஏரி பக்கத்துல இன்னும் காலநிலை ரொம்ப சின்னன்னு இருக்கும். இந்த காலநிலையை வந்து இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், வரக்கூடிய கேரளா பகுதியிலேயே இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடு சுற்றுலா பயணிகள், கர்நாடகா சுற்றுலா பயணிகளா இருக்கட்டும், இவங்க வந்து ரொம்ப விரும்புறாங்க. கார்த்தி,
1: அதாவது நம்ம உள்ளூர் வாசிகள் நம்மளே வந்து ரெகுலராக பார்க்குற இடம், அவ்வளோ விரும்பி நம்ம அந்த இடத்த பார்ப்போம். சுற்றுலா பயணிகளுக்கு சொல்லவா வேணும், ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா?
0: கண்டிப்பா கார்த்தி, அதே மாதிரி இந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது அவங்களோட மனநிலை வந்து ரொம்பவுமே அமைதியான ஒரு சூழலா இருக்கும். மனம் ரொம்ப அமைதியா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சொல்லுங்க கார்த்தி, இங்க இருக்கக்கூடிய இடங்கள், இங்க இருக்கக்கூடிய மரங்கள், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அமைதியை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லணும்.
1: ஆமாம், ஒரு இப்போ மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் அது. பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து உண்மையில் அந்த ஒரு அது பார்க்கும்போது அந்த இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம திருப்பி சுற்றுலா பயணிகள் திரும்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட அந்த இடம் ஞாபகமாகவே இருக்கும்.
0: ஆமாம் கார்த்தி, அதே மாதிரி இங்கே வந்து நிறைய புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கான நிறைய இடங்களும் இருக்கு. ஏன்னா இங்கே நிறைய மரங்கள் விழுந்திருக்கும் இல்லையா, அந்த மரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அமர்ந்து அவங்க வந்து புகைப்படம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு விருப்பப்படியான நிறைய விரும்பத்தக்க நிறைய புகைப்படங்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஏரியிலிருந்து அந்த காட்சி இருக்கு இல்லையா, ஏரியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம ஒரு விடுமுறை நாள் அப்படின்றதுனால பல்வேறு பகுதிகளில இருந்து சுற்றுலா பயணிகள் இங்க கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப தலகுந்தா நம்ம சொல்றோம், இந்த தலகுந்தால இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு. அதே மாதிரி முக்கியமான சாலை கூடலூர் மைசூர் சாலை இருக்கு இல்லையா, உதகை கூடலூர் மைசூர் சாலையில் அமைந்திருக்கு. அதனால நிறைய சுற்றுலா பயணிகள் அவங்க ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு, ஊட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அவங்க கூடலூர் வழியா செல்லும் போது கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. அதே மாதிரி வனத்துறையை வந்து இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த இடத்த வந்து ரொம்பவும் அருமையா அவங்க வந்து பாதுகாத்து ரொம்பவும் கிளீனா நீட்டா வந்து இந்த இடத்த வச்சிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்புறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி மழை காலத்துல வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட்ல வந்து சுத்தி பாக்குறது அப்படின்றது ரொம்பவுமே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சர்க்கிள்கள்ல வந்து அவங்க சுற்றுலா பயணிகள் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெயில் காலம் அப்படின்றப்போ சுற்றுலா பயணிகள் அதிகமா என்ஜாய் பண்றாங்க இந்த இடத்த.
1: அந்த சேரும் சகதியுமா இல்லாம கொஞ்சம் நடந்து போறதுக்கு வசதியா இருக்கு.
0: சொல்லுங்க கார்த்தி.
1: அதான் சேரு சகதியுமா இல்லாம நடந்து போறதுக்கு நல்லா வசதியா இருக்கு இல்லைங்களா?
0: கார்த்தி சொல்லுங்க.
1: ஓகே சொல்லுங்க கார்மிகள், வேற என்னென்ன விஷயங்கள் அங்க பாத்துட்டு இருக்கீங்க
0: கார்த்தி? அதே மாதிரி இப்போ மக்கள் நிறைய உள்ள போய் வந்துட்டு இருக்காங்க. அந்த ரம்யமான காட்சி அழகா நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இங்க இருக்கக்கூடிய நம்ம மட்டுமே இந்த இடத்த பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள்கிட்டையும் நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
1: ஓகே, கார்மிகள் வந்து இன்றைக்கி பைன் ஃபாரஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்காரு. சூப்பராக நான் அந்த இடத்துடைய ரம்மியமான அந்த விஷயத்தை பற்றி அப்படியே சொல்லிட்டார். அந்த இடத்த பற்றி நான் டீட்டெயில்ஸ் அப்படியே சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு, அந்த இடத்த பார்க்குறவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு அந்த அப்படியே ஆளை பதியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பைன் ஃபாரஸ்ட்லேருந்து இன்றைக்கி ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே கார்மிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு வரும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 90.8 உடன்.

ஹரிஹரன் ஹரிணி ஸ்ரீராம் கங்கா ஆகியோர் பண்ண பாடலை கேட்டீங்க. தேவாவோட இசையமைப்பில் அப்பு திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நேர்களை, ஊட்டி FM 101.8.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது ஓபியிலிருந்து, அதாவது ஸ்பாட்லிருந்து கார்முகில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நிகழ்ச்சியாக வழங்கிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட மறுபடியும் பேசுவோம். கார்முகில்
1: வணக்கம் கார்த்தி. இன்றைக்கு நம்ம பைன் ஃபாரஸ்ட் பகுதியில் தான் இருக்கோம். இன்றைக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. அப்படி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சுற்றுலா பயணி நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம்.
2: வணக்கம்ங்க, உங்களோட என் பேர் ராஜ்குமார். நான் கோயம்புத்தூர்ல இருந்திருக்கேன், ஒர்க் போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஊட்டி கிளைமேட் பரவாயில்ல கொஞ்சம், ஆனா வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நம்ம விளையாட கிடையாதுனால நமக்கு எதுவும் பண்ண முடியல. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பைக்காரா போனோம், பைக்காரால அதிகமா தண்ணி வரல. அது இல்லாம உள்ளார போறது வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வரும்போது பைக்காரா அப்ப வந்து ஒரு கீழே கேட்டீங்க ஒரு ஹவுஸ் ஒரு ரெண்டு மூணு பார்த்தோம், அது கொஞ்சம் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் வரும்போது. இப்போ கொஞ்சம் இந்த சீசன் இல்லாதனால கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு, அதனால கொஞ்சம் க்ரௌடா இருக்கு. ஏன்னா வீக்கெண்ட்னால கொஞ்சம் க்ரௌடா இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இந்த டைம். அதே வந்து வீக் எஸ்ட்ல வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இதே கிளைமேட் தான் அந்த டைம்ல இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம வீக் எஸ்ட்ல வந்துருக்கலாம்.
1: ஓகே, இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வரேன்றீங்க, எப்படி கோயம்புத்தூர்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்கீங்க? நாலு பேர் வாங்குவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருவோம். இப்ப என்னென்ன இடம் எல்லாம் பாக்கலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க?
2: இல்ல ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல கோத்தகிரி வீடு மேலே இறணும், கேட்டரிங் ஒளியட்டி பார்த்தோம், அடுத்த நைட்டிங் ஸ்டே எடுக்கிறோம். இப்ப பைக்கார போயிட்டா இப்போ அடுத்து ஃபைன் ஃபாரஸ்ட், அடுத்து போட்டோஸ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கீழே இறங்கலாம் குன்னூர் வீட்டுக்கு.
1: ஸோ ஊட்டிக்கு வந்து இதான் வர்றது ஃபர்ஸ்ட் டைம்ல இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன்? தேர்ட் டைம் வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி த்ரீ டைம்ஸ்மே வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான்
2: வந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் த்ரீ டைம்ஸ்
1: ஃபர்ஸ்ட் வருஷம் வந்துடுவேன். ஓகே, இப்போ ஊட்டிலேயே வந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த இடம் சொல்லுவீங்க?
2: ஊட்டிலே நமக்கு ரொம்ப ஊட்டியில வந்து பார்த்தீங்கன்னா பைக்காரா தான்,
1: பைக்காரா தான். ஆனால் இந்த டைம் வந்து பைக்காரால தண்ணி இல்லாதனால நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க கண்டிப்பா. ஆனால் நாங்களுமே ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா பழைய ஊட்டிய. ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்லாம் ரொம்பவே மழையா இருக்கும். ஸோ அந்த எல்லின எஃபெக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு சம்மர் மாதிரி நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் சம்மர் மாதிரி. ஸோ பைன் ஃபாரஸ்ட்குள்ள இனிதான் போகணும். ஓகே, இப்போ வந்து பைன் ஃபாரஸ்ட் பத்தி ஏன் அந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா?
2: இல்லை நமக்கு இருக்க அந்த லேக் பிடிக்கும் ரொம்ப, பைன் ஃபாரஸ்ட்ல இருக்க அந்த லேக். அதெல்லாம் தான் நம்ம கீழே நின்று நடந்து நின்று மேலே பார்த்தோம்னா அந்த சூரியன் வந்து கல்லம் போடும்போது அந்த இதே ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம பைன் ஃபாரஸ்ட் வர்றது அதில் லேக்கில்.
1: ஓகே, இப்போ எத்தனை பேர் நீங்க கேங்கா வந்திருக்கீங்க?
2: நாலு பேர் வந்திருக்கோம்.
1: ஸோ கார்த்தி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சுற்றுலா பயணி வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம இப்போ ஒரு நேரம் பேசணும், இன்னுமே வந்து இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயும் பேசலாம்.
0: நிறைய சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க போல.
1: ஆமா கார்த்தி, இவங்க வந்து கேங்கா வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இங்க.
0: ஃபேமிலி ஃபேமிலியா வந்து ஒரு விதமா என்ஜாய் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜாலி தான் இல்லையா?
1: ஆமா கார்த்தி, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்றது அப்படின்றது ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் கூட. ஓகே,

0: ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: வீடுகள் தோறும் மூவர்ண கொடி ஏற்றுவோம். ஹர் கர் திரங்கா 2026 நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர் கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் தேசப்பற்றை போற்றும் விதத்திலும் நடைபெறும் இந்த சிறப்புமிக்க இயக்கத்தில் நாமும் பங்கேற்போம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதன் புகைப்படங்களை ஹர் கர் திரங்கா இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழையும் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும். மூவர்ண கொடியை ஏற்றுவோம், நாட்டின் பெருமையை போற்றுவோம்.

நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேட்டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

0: நிகழ்ச்சியில் இன்னைக்கு பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு நம்ம கார்முகில். மறுபடியும் அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் கார்முகில்.
1: வணக்கம் கார்த்தி, மீண்டும் நினைவதில் மகிழ்ச்சி.
0: இப்போ பைன் ஃபாரஸ்ட்ல இருந்துட்டு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்படியே ஜாலியா இருக்குது இல்லையா? நீங்களும் அப்படியே அந்த ஏரியாவெல்லாம் வந்து என்ஜாய் பண்றது, பாக்குறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு போகணும் போல இருக்கு, அப்படிதானே?
1: கண்டிப்பா கார்த்தி, ஒரு வித்தியாசமான கிளைமேட், நிறைய கண்கவர், நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க, ஒரு அமைதியான காலநிலை. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளையுமே வந்து ஒரு நேரலைக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. இவங்க கூட வந்து என்ஜாய் பண்ற ஒரு ஃபீல் தான் எனக்குமே வந்துட்டு இருக்கு கார்த்தி.
0: அதுதான், நீங்க நிகழ்ச்சி வழங்குறேன்ற பேர்ல ஜாலியா என்ஜாய் பண்றீங்கன்னு சொல்லுங்க கார்முகில்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கார்த்தி, அது என்ன உண்மைதான். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுற்றுலா இடத்துக்கு போறோம், அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள்கிட்ட பேசுறோம், அங்க என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நேரலையிலே மக்களுக்கும் வழங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில வந்து இது எல்லாமே வந்து நமக்கும் ஒரு புது அனுபவமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஊட்டிக்குள்ள இருக்கோம், ஊட்டியை பத்தி நம்மளே வந்து இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நாங்களே புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அது எல்லாமே ரொம்பவும் அருமையான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி நிறைய தகவல்கள் எங்களுக்கும் கிடைக்குது, மக்களுக்கும் இந்த நேரலையில கிடைக்குது கார்த்தி.
0: சிறப்பு.
1: அதே போல இங்க சொல்லுங்க கார்த்தி,
0: பைன் ஃபாரஸ்ட்ல இப்போ என்ன என்ன சொல்ல, இப்போ அங்க என்ன சொல்ல போறீங்க அங்க?
1: இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய பார்க்கிங் பத்தி தான் சொல்ல போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து உதகையில இருந்து மைசூர் செல்லக்கூடிய அந்த சாலையில இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றதுனால எப்பயுமே வந்து ஒரு கூட்ட நெரிசலா இருக்கும். ஒரு விடுமுறை நாட்கள் வந்து கூட்ட நெரிசலா இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இப்போ பார்க்கிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இங்க வந்து அதுக்கு அருகிலேயே வந்து ஒரு பார்க்கிங் தளம் வந்து இருக்கு கார்த்தி.
0: அதாவது அந்த ஹைவேலயே தான் வண்டியை நிறுத்திக்கணுமா, இல்ல பார்க்கிங் தனியா ஏற்பாடு பண்ணிருக்காங்களா கார்முகில்?
1: இல்ல கார்த்தி, இதுக்குன்னு தனியா வந்து பார்க்கிங் வச்சிருக்காங்க. அந்த ஹைவேலயுமே கார் நிறுத்துறாங்க, வாகனங்கள் நிறுத்துறாங்க. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பார்க்கிங் தளம் ஒண்ணு, சிறிய தளம் ஒண்ணு இருக்கு. அங்கேயுமே வந்து பெரிய பெரிய வாகனங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய முதல் சிறிய வாகனங்கள் எல்லாமே இங்க வந்து நிறுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்க்கிங் பகுதியிலேயே பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கடைகளுமே வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தேநீர் கடையா இருக்கட்டும், இல்ல டிஃபன் கடைகளா இருக்கட்டும், சிறிய சிறிய கடைகள் வந்து ஒரு அஞ்சாறு கடைகள் இங்க இருக்கு கார்த்தி.
0: அதாவது இப்ப சுற்றுலா பயணிகள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த கடைகள்ல வாங்கிக்கலாம்.
1: கண்டிப்பா கார்த்தி, ஏன்னா இங்க இருந்து டவுன், ஊட்டி டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும். இதுக்கப்புறமா வந்து கடைகள் வந்து தலகுந்தா பகுதியிலதான் இருக்கு. சோ அந்த இடைப்பட்ட இடங்கள்ல எங்கேயுமே இல்ல. அதனால இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கேயே அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். சோ அந்த பகுதியில நம்ம இருக்கோம். இங்க பார்க்கிங் தளத்துல வந்து நிறைய பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாமே வந்து நிறுத்திருக்காங்க. வாகன பிரச்சனை அப்படின்ற, வாகனம் நிறுத்துறதுக்கு எந்த பிரச்சனையுமே இங்க இல்ல கார்த்திக்.
0: வெரி குட். அதாவது எல்லா ஏற்பாடுகளும் அங்கே நல்லா இருக்குது அப்படின்னா, உண்மையில் வந்து இந்த மழை வந்து வந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டால் சேரும் சகதியமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது வெயில் அடிக்கிறது, அப்படி வெயில் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் நீங்களும் கொஞ்சம் லக்கி தான், டைம் கரெக்டாக அங்கே இருக்கீங்க.
1: கண்டிப்பாக கருத்தீங்கன்னா மழை வந்தால் இந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ள நம்மளால நிறைய விஷயங்களை காண முடியாது. ஏன்னா ஒரு புகைப்படம் எடுக்கிறமா இருக்கட்டும், இல்ல மரங்கள் மேல ஏறுறது விளையாடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து இப்ப குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மழை வரும்போது நம்ம செய்ய முடியாது,
0: வண்டியை விட்டு இறங்கவே முடியாது.
1: இந்த பகுதி வந்து சொல்லுங்க, இந்த பகுதி வந்து மண்ணால் ஆனது. அப்போ நிறைய மரங்கள் இருக்கும்போது சர்க்கிள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் மழைக்காலமா இருந்தா. அதே இப்ப வெயில் அப்படின்றதுனால நிறைய மக்கள் வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இங்க இருக்காங்க. நிறைய மக்களையும் இங்க காண முடியுது. முழுக்க முழுக்க வந்து இதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா வெயில் நல்லா இருக்கிறதுனாலதான், கிளைமேட் நல்லா இருக்கிறதுனாலதான்.
0: அதான் காலநிலை ஒத்துழைச்சதுனால இன்னைக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க நம்ம ஊட்டியா இல்லையா?
1: கண்டிப்பா கார்த்தி, அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் மட்டுமே கிடையாது, நம்ம விடுமுறை நாள் அப்படின்றதுனால உதவியில இருக்கக்கூடிய மக்களுமே வந்து அதிகமா வந்து இங்க சுற்றுலா வராங்க.
0: உள்ளூர் மக்களுமே வருவாங்க. ஆமாம், ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சிருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே தொடர் அந்த விழாலாம் தொடர்ந்து இப்படி ஒரு சண்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட் தான். ஏன்னா லீவு நாளுக்கு அடுத்து ஒரு சண்டே வருது அப்படிங்கிறது வந்து

0: ஸோ அதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. கார்மகிள் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு வந்துருமா?
1: கண்டிப்பா கார்த்தி, மீண்டும் இணையலாம். இன்னும் நம்ம கூட சுற்றுலா பயணிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசலாம் தொடர்ந்து.
0: இணைந்திருங்கள் நேர்களே, இது உங்கள் ஊட்டி FM 91.8.

0: சங்கர் மகாதேவன் குரலில் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியாக கேட்டிருக்கீங்க நேர்களை, ஊட்டி எஃப்எம் 91.8.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க நேயர்களே. பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு கார்முகில், அவர்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் கார்முகில்.
1: வணக்கம் கார்த்தி.
0: சொல்லுங்க, பைன் ஃபாரஸ்ட்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ண போறீங்க அடுத்து?
1: கார்த்தி, இப்ப வந்து உங்க பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம கூட இருக்காரு. இந்த பகுதியில வந்து அவர் கலாய் வச்சிருக்காரு. அவரு என்னன்னு சொல்றாரு, பைன் ஃபாரஸ்ட் பத்தி, இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லா விஷயங்களையும் அவர் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம்.
0: என் பேரு கொண்ட நபரா?
1: ஆமா, அவர் பேரு கார்த்தி தான்.
0: அப்ப நல்லவரா தான் இருப்பாரு. பேசுங்க.
1: வணக்கம் சார். ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க, நீங்க உங்களுக்கும் என் பேர் தான் நம்ம கார்த்திக்னு சொன்னாரு, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே, சேம் பிஞ்சு. சொல்லுங்க, நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பைன் ஃபாரஸ்ட்ல?
1: சார், நம்ம ஒரு 20 வருஷமா இங்க கடை டீம் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேமிலி இருக்கும். 40 ஃபேமிலியும் பைன் ஃபாரஸ்ட் நம்பிதான் இருக்கும். பிளஸ் வந்து மலைத்தோடர் வாழ் மக்கள் இருக்காங்க இங்க, அவங்களும் இங்க இருக்காங்க, அவங்களும் நாங்களும் இணைந்து இங்க பைன் ஃபாரஸ்ட் இருக்காங்க.

0: ஓகே, இன்னைக்கு எப்படி இருக்கு சார் பைன் ஃபாரஸ்ட்ல கூட்டம், உங்களுடைய பிசினஸ் எல்லாம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கா?
1: சார் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஏன்னா நேற்று ஆகஸ்ட் 15th சுதந்திர தினம், அது வந்து எங்களுக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரெண்டு நாள் கண்டினியூஸா லீவ் இருக்கிறதுனால பைன் ஃபாரஸ்ட்ல அதிகமான கூட்டம் இருக்குங்க சார்.
0: வெரி குட். இப்போ சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு சுற்றுலா பயணிகளை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே வர்ற சுற்றுலா பயணிகள்ல எந்த மாநில மக்கள் வந்து அதிகமா வர்றாங்க சார் பைன் ஃபாரஸ்ட்க்கு?
1: சார் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இங்க நார்த் இந்தியன்ஸ் அதிகமா வருவாங்க, பிளஸ் வந்து கேரளா, நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா மக்கள் அதிகமா வருவாங்க. கேரளா இல்லன்னா ஊட்டி இல்லன்ற மாதிரி இருக்கும் ஒரு சில சமயங்கள்ல. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் நம்ம வாழ்வாதாரத்தை ஒன்னா இணைஞ்சுதான் இங்க பயணிக்குது. இது பைன் ஃபாரஸ்ட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஊட்டியோட வாழ்வாதாரமும் இதை நம்பிதான் இருக்குங்க.
0: ஓகே, பைன் ஃபாரஸ்ட் வந்து இப்போ ஒரு, அதாவது நிறைய சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் பைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஆன் த வேல இப்போ போற வழியில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார், நீங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கும்?
1: சார் ஃபர்ஸ்ட் இருந்தது விட இப்போ வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு சார். மக்கள் வந்து அதிகமா விரும்பி வராங்க பைன் ஃபாரஸ்ட்க்கு. சுற்றுலா பயணிகள் நாளுக்கு நாள் வந்து அதிகமா தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு இதுனா இங்க ஒரு சில மேம்பாட்டு பணிகள் மட்டும் நடக்காம இருக்கு. அது மட்டும் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார்.
0: அது கூடிய சீக்கிரம் அந்த டெவலப்மெண்ட்டை நடக்க நடக்க ஒவ்வொரு விஷயமா நடந்துடும். இப்போ அங்கே பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து சொல்லிக்கிற மாதிரி நீங்கள் வெளியில் மற்ற நேயர்கள், அதாவது வெளியில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு இது இதெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னா என்னென்ன இருக்குன்னு
1: சொல்லுவீங்க சார்? சார் பைன் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்பாட்டுங்க சார். இங்கே மேலே ரோட்லேருந்து பார்த்தோம்னா அந்த பைன் ட்ரீஸ் தேவதாரு மரங்கள் முதல்ல தெரியுங்க. அதுல இருந்து அப்படியே நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா கீழே வந்து நம்ம சிஸ்டமே லேக் இருக்கு இல்லைங்களா, அதோட லேக்கோட வியூ தெரியுங்க. அது நேச்சுரலா வந்து பார்க்கும் போது மக்கள் வந்து நிறைய பேர் அதை விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க அந்த குதிரை சவாரி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குங்க.
0: ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து அந்த 6 miles நீங்கள் சொல்கிற மாதிரி 9th mile அந்த இந்த ஏரியாலலாம் வந்து அதிகமாக வந்து இந்த சினிமா புகைப்படங்கள்லாம், சாரி சினிமா படப்பிடிப்பெல்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ அந்த இது பைன் ஃபாரஸ்ட்ல ஏதாவது படங்கள் படப்பிடிப்பு நடந்திருக்கா சார்?
1: சார் இப்போ ரீசெண்டாக எதுவும் நடக்கலைங்க சார், ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நிறைய நடந்திருக்குங்க சார்,
0: நிறைய படப்பிடிப்பு.
1: லாஸ்டா இந்த சூர்ய படம் கூட இங்க ஒரு படப்பிடிப்பு எடுத்தாங்க சார். அப்புறம் நிறைய நாட்டு பிலிம்ஸ் அப்புறம் சீரியல்ஸ் இதெல்லாம் இப்போ அடிக்கடி
0: வராங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் கேட்டதுக்கெல்லாம் சொன்னீங்க கரெக்டா. உங்களுடைய வியாபாரம் சிறந்து நடக்க வாழ்த்துக்கள் சார்.
1: ஓகே சார், தேங்க்யூ.
0: கார்முகில்.
2: ஓகே கார்த்தி, நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டாரு. நீங்களும் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க.
0: அதான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும்னு, நிறைய விஷயங்கள் பேசலாம். அதற்கு முன் நம்ம வந்து நிகழ்ச்சி வந்து முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு. நீங்களும் வந்து நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக தொகுத்து வழங்கினீங்க இல்லையா?
2: கண்டிப்பாக கார்த்தி.
0: ஓகே, ரொம்ப நன்றி கார்முகில்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்தி.
0: ஓகே, சூப்பராக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி பைன் ஃபாரஸ்ட், ஊட்டி பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நடந்தது. பைன் ஃபாரஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே என்ன நடந்ததுன்னு, சுற்றுலா பயணிகளுடைய வருகை, அப்புறம் காலநிலை பற்றி கார்முகில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். நிறையா ஓபி ஸ்பாட்ஸ், அதாவது வெளியில் வந்து வார வாரம் இந்த ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் வெளியிலிருந்து நிகழ்ச்சிகள் வந்து நேயர்களுக்காக படைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு பாடல் வருது. இணைந்திருங்கள் நேயர்களே, ஊட்டி FM 90.8 உடன்.

மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். நேர்களே, இன்று மாலை 5:02 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது விருப்பமான பாடல்களை நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். வாடாமலர் நிகழ்ச்சியாக மனதில் நின்ற கடந்த கால இனிமையான பாடல்களை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் அலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இன்று மாலை 5:02 முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர். இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சியை தொடரும்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பாக நேயர்கள் கேட்கவிருப்பது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். இதில் நடிப்பவர்கள் தர்மன் டி எஸ் சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் எம் வி சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், திரௌபதி டி ஆர் ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம்.
1: தம்பிகளே, அந்த மானை அப்படியே அதை சுற்றி வளையுங்கள். வாருங்கள்
2: அண்ணா, இந்த பக்கம் இப்படி இப்படி. ஏ மானே, உன்னை என்ன செய்கிறேன்பா?
1: அர்ச்சனா, வேண்டாம், அம்பை எய்யாதே. அந்த மானை உயிருடன் பிடிக்க வேண்டும்.
3: நகுலா, இப்படி இப்படி வா. சகாதேவா, அப்படி போ, விடாதே. ஏ மானே, நீ மட்டும் இந்த பீமனின் கைகளில் சிக்கி இருந்தால்?
1: பீமனே, மானை உயிருடன் பிடிக்க வேண்டும், ஞாபகம் கொள். என்னமாய் ஓடுகிறது இந்த மான்? துள்ளி ஓடும் புள்ளிமான் குட்டியே, உன்னை விடவே மாட்டேன்.
2: அண்ணா, இந்த பக்கமாகத்தானே அந்த மான் வந்தது? எங்கே சென்றிருக்கும்?
1: மாயமாய் மறைந்து விட்டதே அர்ச்சனா. ஆமாம், நகுலனும் சகாதேவனும் எங்கே?
2: அதோ பாருங்கள், தூரத்தில் தேடியபடியே நம்மை நோக்கி வருகிறாரே.
1: பீமனே, புதர்களில் எல்லாம் பார்த்து விட்டாயா?
3: பார்த்தாயிற்று, புதர்களை பிடுங்கி எரிந்து ஆயிற்று. மன்னித்து விடுங்கள், அந்த மானை துரத்துக் கொண்டுதான் வந்தேன், மாயமாய் மறந்து விட்டதே.
2: ஆம், அது மாயமானாகத்தான் இருக்க வேண்டும். நான் வறண்டு போனதுதான் மிச்சம்.
1: சே, அந்த பிராமணனுக்காக இந்த அற்ப காரியத்தை கூட செய்ய முடியாமற் போய்விட்டதே நம்மால்.
2: அண்ணா, அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொண்டிருப்பதைக் கண்டேன் நான்.
1: அரணிக்கட்டைகளை தேய்த்தால் நெருப்பு எழும். அந்த பிராமணன் அதை வைத்துதான் இந்த காட்டிலே அக்னிஹோமம் செய்து கொண்டிருந்தான். எத்தனை கவலையோடு ஓடிவந்து சொன்னான் அதை. அந்த மானிடமிருந்து மீட்டுக் கொடுக்க நம்மால் முடியவில்லையே அர்ச்சனா. எல்லாம் நேரம். இந்த காட்டிலே கல்லும் முள்ளும் கதிரவனும் மழையும் நம் மேனியை வருத்த 12 ஆண்டுகள் முழுமையாக கழிய இன்னும் சில நாட்களே உள்ளன. வனவாசம் முடியும் நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு சோதனையா?
2: அண்ணா, அதற்காகத்தான் நான் அப்பொழுதே அந்த மானின் மீது அம்பினை குறி வைத்தேன். ஆனால் நீங்கள் தான் அம்பினை எய்ய விடாமல் என்னை தடுத்து விட்டீர்கள்.
1: அர்ச்சுனா, நம் தந்தை பாண்டு மகாராஜா மான் என்று நினைத்து மான் உருவில் இருந்த ரிஷியை கொன்றுவிட்டு எத்தனை சோதனைகளை அனுபவித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அதை நினைத்துதான் வேண்டாம் என்றேன். தம்பி அர்ச்சுனா, தண்ணீர் தாகம் என் நெஞ்சை அடைக்கிறது, நாவும் வறண்டு போய்விட்டது. நாம் காட்டில் நெடுந்தொலைவு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். அதோ பார், அந்த மரத்தின் உச்சியில் ஏறி எங்காவது தண்ணீர் இருக்கின்ற குளமாவது ஆறாவது தென்படுகிறதா என்று பார்.
2: அண்ணா, தூரத்தில் தண்ணீரை அடுத்து வளரும் செடிகொடிகளும் கொக்குகளும் தென்படுகின்றன. நிச்சயமாக அந்த இடத்தில் பொய்கை இருக்க வேண்டும்.
1: அர்ச்சனா, தம்பி நகுலனை அனுப்பி அந்த இடத்தில் தண்ணீர் ஏதும் கிடைத்தால் எடுத்து வரச் சொல்.
2: நல்லது அண்ணா. நகுலா, தம்பி நகுலனே, போய் தண்ணீர் எடுத்து வா.
1: நாக்கு வறண்டு விட்டதே, நகுலனை காணவில்லை. சகாதேவா, நீ சென்று பார்த்து வா.

0: என்ன இது? தண்ணீர் கொண்டு வர சென்ற நகுலனையும் காணோம். நகுலனை தேடிச் சென்ற தம்பி சகாதேவனும் இன்னும் திரும்பவில்லை. எனது தாகம் அதிகமாகிவிட்டதே. அர்ச்சனா, நீ சென்று என்ன நடந்தது என்று பார்த்துவாயே.
1: இதோ இதோ புறப்பட்டேன் அண்ணா. இத்தனை அழகான பொய்கை இதுவரை நான் பார்த்ததே இல்லை.
2: ஐயோ, இது என்ன கொடுமை! என் தம்பிகள் நகலனும் சகாதேவனும் ஏன் இப்படி பொய்கரையில் விழுந்து கிடக்கிறார்கள்? மயக்கமாக இருக்குமோ? இருக்கும் இருக்கும், எனக்கும் தாகமாக இருக்கிறது. முதலில் பளிங்கு போன்ற இந்த நீரை அருந்தி பிறகு தம்பியர்கள் முகத்தில் தண்ணீர் தெளிப்போம்.
1: யாரது குரல் மட்டும் கேட்கிறதே? அசரீரியே, நீ யார்? எங்கிருந்து பேசுகிறாய்? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நீ யாராக இருந்தாலும் வெளியே வா, உன்னை ஒரு கை பார்த்து விடுகிறேன்.
3: அர்ஜுனா, சாகசம் செய்யாதே. இது என் வசம் உள்ள பொய்கை, கவனத்தில் கொள். குந்தி புத்திரனே, என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு தண்ணீரை குடி. இது என் கட்டளை.
1: கட்டளையா? என்னிடமா?
3: ஆமா, உன் தம்பியர் நகுலனும் சகாதேவனும் என் சொல்லை மீறினார்கள். இப்போது விழுந்து கிடக்கிறார்கள், போதுமா?
1: நான் வறண்டு விட்டது அசிரீரியே. முதலில் நான் தண்ணீரை குடித்து விட்டு பிறகு உன் வினாக்களுக்கு விடையளிக்கிறேன். என்னை தடுக்காதே.
3: நில் அர்ஜுனா, என் பேச்சை நீ மீறினால்
1: என்னவாகும் என்று பார்த்து விடலாமே. ஏ அசிரீரியே, இதோ என் கையில் கண்டிப்பவில் இருக்கிறது. அசிரீரியாம், மிரட்டலாம், என்னிடமா? இதோ தண்ணீரை பருகப் போகிறேன்.
2: நஞ்சை அடைக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன் அண்ணா?

0: போனவர்கள் மூவரும் திரும்பவில்லையே, என்னவாக இருக்கும்? பொய்கையை தேடி இன்னுமா அலைகிறார்கள்? பீமனே,
1: உத்தரவு அண்ணா, இதோ செல்கிறேன். ஆ, தம்பியர்களே, நகுலா, சகாதேவா, அர்ச்சுனா, இது என்ன சோதனை? அர்ச்சுனா எழுந்துரு, நகுலா, சகாதேவா எழுந்திருங்கள், பீமன் நான் வந்திருக்கிறேன். என்ன வேதனை இது? பொய்கைக் கரையில் சிலையாக கிடக்கிறார்களே, மயக்கமோ? தாகமாயிருக்கிறது எனக்கு. முதலில் தண்ணீரை பருகிவிட்டு பிறகு தம்பியர் முகத்திலும் தெளிக்கலாம்.
2: பீமனே, நில்!
1: யாரது?
2: இது என் பொய்கை.
1: மூடு வாயை!
2: உனக்கு நேரம் சரியில்லை.
1: பரவாயில்லை, போய் வா.
2: என்னிடம் உதாதே, நான் புத்திசாலி.
1: என்னிடமும் பகைக்காதே, நான் பலசாலி.
2: ஏ பீமனே, நான் சொல்வதை கேள். எனது கேள்விகளுக்கு நீ விடை கூறிய பிறகே உனது தாகத்தை என் பொய்கையில் தணித்துக் கொள்ளலாம்.
1: என்ற திமிர் உனக்கு? என் நாக்கு வறண்டு விட்டது, இந்த நேரத்தில் விவாதமா? தைரியம் இருந்தால் என் முன்னால் வந்து நின்று தடுத்துப்பார், பிறகு தெரியும் செய்தி.
2: உனது மூன்று தம்பியரும் என் பேச்சை கேட்கவில்லை.
1: ஓ, அப்படியா? நல்லதாயிற்று, இப்பொழுது நானும் உன் பேச்சை கேட்கவில்லை. போதுமா?
2: நில், குந்திபுத்திரனே, நில்லடா, நில்.
1: நீ யாரடா என்னை தடுப்பதற்கு? அசரீரியே, வெளியே வா, இதோ தண்ணீர் குடிக்க போகிறேன், முடிந்தால் தடுத்துக்கொள்.
3: என் நெஞ்சு என்னவோ செய்கிறதே.

0: என்ன ஆகிவிட்டது என் சகோதரர்களுக்கு? முதலில் நகுலனையும் சகாதேவனையும், பிறகு அர்ஜுனனையும் பீமனையும் அனுப்பினேன். இதுவரையில் நால்வரும் திரும்பவில்லையே. கவலை என்னை கசக்கி பிழிகிறதே. தண்ணீரை தேடி காட்டில் திரிகிறார்களோ? என்னாலும் தாகத்தை இனி பொறுத்துக் கொள்ள முடியாது. சரி சரி, நாமும் அவர்கள் சென்ற திசையிலே சென்று பார்ப்போம். ஐயோ, மோசம் போனேனே, மோசம் போனேனே, என் நான்கு முத்துக்களையும் இழந்தேனே. தம்பி, தம்பி பீமனே, உன் சபதமெல்லாம் வீணாயிற்று, வீணாயிற்று, வீணாயிற்று. தெய்வ வாக்கும் பொய்யாகுமோ? அர்ஜுனா, உன் அண்ணன் தர்மன் வந்திருக்கிறேனடா. நகுலா, சகாதேவா, இந்த தர்மன் அழைக்கின்றான். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் யார்? யார் அவன்? உங்களை கொல்லும் சாமர்த்தியம் படைத்தவன் யார்? யார் அவன்? இதுவும் துரியோதனின் சதியாக இருக்குமோ? 12 ஆண்டுகள் வனவாசம் முடிய போகின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? இப்படி ஒரு சோதனையா? திரௌபதிக்கும் தாயார் குந்தி தேவிக்கும் நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? உயிரற்று கிடக்கும் இவர்கள் உடலை பார்த்தும் என் இதயம் இன்னும் வெடிக்காமல் இருக்கின்றதே, வெடிக்காமல் இருக்கின்றதே. இல்லை, இல்லை, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. இதோ இவர்களது உடலில் காயங்கள் ஏதும் இல்லை. முகத்திலும் உறங்கும் கலைதான் தென்படுகிறது. மேலும் விரோதிகளின் காலடிகள் கூட இந்த பொய்கை கரையில் பதியவில்லை. தண்ணீரை குடித்து முதலில் தாகத்தை தணித்துக் கொள்வோம்.
1: தர்மத்தின் தலைவனே யுதிஷ்டனே, நில். உன் தம்பியர் எனது பேச்சை கேளாமல் தண்ணீர் அருந்தினர், வீழ்ந்து விட்டனர். அவ்வாறு நீயும் செய்யாதே.
0: ஆமாம், நீ யார்?
1: நான் யாராக இருந்தால் உனக்கென்ன? இது என் வசம் உள்ள குளம். என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு பிறகு பொய்கையில் இறங்கி தாகத்தை தணித்துக் கொள்.
0: ஓ, அப்படியா? சரி, உன் கேள்விகளை கேள், விடையளிக்கிறேன் நான்.
1: நல்லது பாண்டுபுத்திரனே, இதோ கேட்கிறேன் என் முதல் கேள்வி. கவனித்து விடை சொல். தினமும் சூரியனை உதிக்கச் செய்வது எது?
0: பூமி, பூமியின் சுழற்சியை.
1: தர்மனே, மனிதனுக்கு எப்போதும் துணை எது?
0: தைரியமே மனிதனுக்கு எப்போதும் துணை.
1: எந்த சாத்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான்?
0: எதையும் படித்தல்ல, பெரியோர்களை சார்ந்தே மனிதன் புத்திமானாகிறான்.
1: அப்படி என்றால் மனிதன் எப்போது உயர்ந்தவனாகிறான்?
0: தவத்தின் வழியே மனிதன் உயர்ந்தவனாகிறான்.
1: நமக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைப்பது யார்?
0: அவரவர் மனமே, அவரவர் நடத்தையே.
1: பூமியை காட்டிலும் கனமானது எது தர்மனே?
0: மக்களை பெற்றெடுக்கின்ற தாய்.
1: சரி, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது?
0: பிதா.
1: காற்றை விட வேகமானது?
0: மனம்.
1: தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன்?
0: அவனது வித்தை.
1: வீட்டில் இருப்பவனுக்கு யார் நண்பன்?
0: அவன் மனைவி.
1: எல்லாம் சரி, சாக போகிறவனுக்கு யார் தோழன்?
0: தானம், தர்மம்.
1: ஏன் அப்படி சொல்கிறாய்?
0: அவையே நம் மரணத்திற்கு பின் உடன் வருபவை.
1: எது சுகம்?
0: நல்லொழுக்கமே மனிதனுக்கு சுகம்.
1: எதை விட்டு பிரிந்தால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாகின்றான்?
0: தான் என்ற கர்வத்தை விட்டு பிரிந்தால்.
1: எதை இழப்பதால் நமக்கு துயரம் இல்லை?
0: கோபத்தை இழப்பதால்.
1: ஆஹா, சத்திரியன் என்பவன் யார்?
0: தர்மத்தை காக்கும் பொருட்டு தன் உயிரையே இழப்பவன்.
1: பிராமணன் என்பவன்
0: அனைவரின் நலனுக்காகவும் தன் நலத்தையே அர்ப்பணிப்பவன்.

0: அமைதி எங்குள்ளது?
1: மன திருப்தியில் உள்ளது.
0: உலகில் எது பெரிய அதிசயம்?
1: நாள்தோறும் பலர் யமனிடம் செல்வது கண்டும் மனிதன் தான் மட்டும் நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே உலகில் பெரிய ஆச்சரியம்.
0: அற்புதம், அபாரம். யுதிஷ்டிரா, தர்மபுத்திரனே, உன்னை நான் மெச்சினேன். இறந்த உன் சகோதரன் நால்வரில் ஒருவன் மட்டுமே உயிர் பிழைப்பார்.
2: ஐயோ, ஒருவன் மட்டுமா என்ன சொல்கிறீர்கள்?
0: விரைவாக சொல், நீ யாரை விரும்புகிறாய் தர்மா?
1: அசரரியே,
0: பேசுவதற்கு இது நேரமில்லை, தாமதிக்காதே. தர்மா, உடனே கேள், அவனை மட்டும் உயிர்ப்பித்து தருகிறேன்.
2: என்ன, நால்வரில் ஒருவனா? ஒருவனா?
1: சியாமள நிறமும் தாமரை கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்டு இதோ இதோ ஆச்சாமரம் போல் விழுந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு எழுந்திருக்க அருள் புரிய வேண்டும் அசரரியே.
0: என்ன விந்தை ஜெர்மனே, என்ன சொல்கிறாய்? 16,000 யானைகளுக்கு சமமான பீமனை கேட்பாய் என்று நினைத்தேன். அர்ஜுனனின் வில்லாற்றலே உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு. அந்த இருவரையும் விட்டுவிட்டு ஏனப்பா ஏனப்பா நகுலன் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ?
1: யக்ஷனே, அசரரியே, பீமனும் அல்ல அர்ச்சுனனும் அல்ல, தர்மமே மனிதனை காக்கிறது. தர்மத்தை மீறினால் அத்தர்மமே மனிதனை கொன்றுவிடும், கொன்றுவிடும். என் தந்தைக்கு குந்தியும் மாத்திரையும் இரண்டு மனைவிகள். குந்திக்கு ஒரு புத்திரன் நான் மிஞ்சினேன். மாத்திரி புத்திரனும் ஒருவன் உயிரோடு இருந்தால் சமமாக இருக்கும். ஆகவே நகுலனை பிழைக்க அருள் புரிய வேண்டும்.
0: மனம் மகிழ்ந்தி தர்மனே, கேள்வி ஞானம் பெற்ற அசகாய சூரனே, பட்சபாதம் அறியாத என் மகனே, இதோ பார், நானே தர்மதேவன்.
1: தர்மதேவா?
0: நானே தர்மதேவன்.
1: தர்மதேவா,
0: வா, என்னை ஆலிங்கனம் செய்து கொள். என் உள்ளம் உன்னை கட்டித்தழுவ துடிக்கிறதடா மகனே, துடிக்கிறது.
1: வணங்குகிறேன் பிதாவே, என்னை வாழ்த்து, ஆசி வழங்குங்கள்.
0: தர்மனே, என்னுடைய மகனே, நீதிநெறி தவறாத உன் தர்ம சிந்தனை வளரட்டும். உன்னுடைய உயர்ந்த விடைகளால் உலகோர் உள்ளம் குளிரும். இதோ உன்னுடைய எல்லா தம்பியர்களும் உயிர் பற்று எழுவார்களாய்.
1: தன்யனானே, தன்யனானேன் தர்மதேவா, தன்யனானே.
0: கேள் மகனே, உனக்கு இன்னும் என்ன வேண்டும் கேள்.
1: தந்தையே, பிராமணன் ஒருவனின் அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொள்ளவே அதை தேடி இங்கே வந்தோம். வெறுங்கையோடு திரும்ப மனம் இல்லை. எனக்கு ஒரு அரணிக்கட்டையை தந்துள்ள வேண்டுகிறேன்.
0: தர்மனே, மான் வடிவில் வந்து உங்களுக்கு மாய விளையாட்டை காட்டியதும் நானே. இப்பொழுது உன்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் நீ பலசாலியாகிவிட்டாய். இதோ இந்த அரணிக்கட்டையை எடுத்துக்கொள்.
1: பிதாவே, நமஸ்கரிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள்.
0: ஆயுஷ்மான் பவா, மங்களம் உண்டாகட்டும். விரைவில் நீங்கள் ராஜ்யம் அடைவீர்கள்.
1: பாண்டவர்கள் எம் வாழ்வில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது! கடந்துவிட்ட அந்த நாள் ஞாபகம் என் நெஞ்சை விட்டு அகல மறுக்கிறதே, மறுக்கிறது. காடக வாழ்க்கை வாழ் என்ன வினை புரிந்தேனோ, தம்பியரோடு காட்டில் வாழ் நானே காரணமானேன், நானே காரணமானேன். சூதாட்ட பேயின் சூழ்ச்சியில் சிக்கி அழிந்து போக யானே காரணம், யானே காரணம்.
3: அண்ணாரணம், அண்ணா, அண்ணா, அழாதீர்கள் அண்ணா.
1: என்ன, என்ன, இன்னும் நீங்கள் தூங்கவில்லையா?
4: கௌரவர்கள் அழியும் வரை எங்களுக்கு தூக்கவில்லை அண்ணா.
1: பீமசேனா,
4: எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கலங்கலாமோ அண்ணா?
1: பீமசேனா, நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனி நடக்கப் போவதை பற்றி சிந்திப்போம். சகோதரர்களே,

0: அவர்களே, நமது நிலையைக் கண்டீர்களா? மனிதனாக பிறந்தும் மறைந்து வாழ வேண்டிய நிலை, மறைந்து வாழ வேண்டிய நிலை. இதெல்லாம் எனது சூதாட்டத்தினால் வந்த வினை அல்லவா?
1: அண்ணா, கற்றறிந்தவரான நீங்களே மனம் தளர்தல் கூடாது. மகாத்மாக்கள் மறைந்தும் ஒளிர்ந்தும் காரியசித்தி பெற்றிருக்கிறார்கள். விரைவில் நாம் அஜ்ஞாத வாசத்தை முடித்து வெளிப்பட்டு பகைவரை வென்று ராஜ்யம் பெறுவோம். கவலைகொள்ளாதீர்கள் அண்ணா.
0: அப்படியே ஆகட்டும் அர்ச்சனா, உனது வாக்கு பலிக்கட்டும். நீதான் உலக விவகாரம் நன்றாக தெரிந்தவனாயிற்று. 13வது வருடத்தை நாம் எந்த நகரில் கழிப்பது நலம்?
1: அண்ணா, நாம் எவராலும் அறியப்படாமல் எல்லோரும் ஓரிடத்திலேயே இருப்பது நல்லது.
2: ஆம் அண்ணா, அர்ச்சுனன் சொன்னது சரியே. ஒற்றர்கள் நம்மை தேடி எட்டத்துக்கு மலையிட்டும் நாம் எல்லோரும் ஓரிடத்திலேயே மாறுவேடத்தில் வாழ்வோம்.
1: அண்ணா, நாம் மறைந்து வாழ மனதிற்கு இனிமையான பல தேசங்கள் இருக்கின்றன. பாஞ்சால தேசம், மத்ஸ தேசம், சாலவம், வைதேகம், பாக்லிகம், தசார்ணம், கலிங்கம், மகதம், இவற்றில் எது நமக்கு உகந்ததோ அங்கே சென்று மாறுவேடத்தில் நம்மை மறைத்துக் கொள்வோம்.
0: தம்பி அர்ஜுனா, நீயே நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வா.
1: அண்ணா, விராட மன்னனின் மத்ஸ தேசமே நமக்கு மேலானது என்பேன்.
0: ஓ,
1: விராடனுடைய நகரம் மிக்க அழகும் ஐஸ்வர்யமும் நிறைந்தது. என்னுடைய கணிப்பில் தவறு ஒன்றுமில்லையே.
0: சரியாக சொன்னாய் அர்ச்சனா, அற்புதமான கணிப்பு. மத்ஸ்ய தேசத்து அரசன் விராடன் மிகுந்த பலமுடையவன். பாண்டவர்களான நம்மிடத்தில் மிகவும் பிரியம் வைத்திருப்பவன். எல்லாவற்றிற்கும் மேலாக துரியோதனன் பேச்சை கேளாதவன். அதுபோதும் நமக்கு விராடராஜன் அருகில் மாறு வேடத்தில் மறைந்து நாம் வாசம் செய்வதே நமக்கு நலம் என்று எண்ணுகிறேன்.
2: அவ்வாறே செய்வோம் அண்ணா.
0: அர்ச்சனா, அர்ச்சனா, உனது கண்களில் கலக்கமா?
1: கபடம் அறியாத ராஜன் நீங்கள். ராஜசூய யாகம் செய்வதில் புகழ்பெற்ற தர்மராஜன் நீங்கள். மற்றொரு அரசனிடம் மாறுவேடம் தரித்து கைகட்டி நின்று சேவகம் செய்ய நேர்ந்து விட்டதே.
0: கலங்காதே அர்ச்சனா, கலங்காதே. காலம் ஒரு நாள் மாறும், தர்மமே ஜெயிக்கும். ஜெயதேவி நமக்கு வெற்றி திலகமிடும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், முடிவில் தர்மமே வெல்லும். இந்த தர்மனே வெல்வான்.
1: அண்ணா, நீங்கள் விராடனிடத்தில் எப்படி எதை சொல்லி வேலையில் அமர்வீர்கள்?
0: அர்ஜுனா, நான் விராட மன்னனின் ஆஸ்தானம் பணிவிடை செய்யும் வேலையில் அமர்வேன். அரசனுடன் பாய்ச்சிகை ஆடி அதிலே அவனை சந்தோஷப்படுத்துவேன். விராடனுக்கு ஜோதிடம், பட்சி சகுனங்கள், வேதம், நீதி சாஸ்திரங்கள் முதலியவற்றை எடுத்துச் சொல்லி அவனுக்கு பிரமிப்பூட்டுவேன். அங்கே என் பெயர் கங்கன்.
2: அருமையண்ணா, அருமை.
0: பீமசேனா, விராட அரண்மனையில் நீ எந்த வேலையில் அமர்வாய்?
2: அண்ணா, விராட மன்னன் அரண்மனையில் நான் சமையல் வேலை கேட்டு பெறலாம் என்று இருக்கிறேன்.
0: ஓ,
2: எனக்குத்தான் மழைப்பள்ளி வேலைகள் நன்றாக தெரியுமே. மேலும் காட்டில் இருந்து மரங்களை வெட்டி அரண்மனை அடுப்புகளுக்கு விறகு கொண்டு வருவேன். விராட மன்னனுக்கு விதவிதமான சமையல்கள் செய்து விருந்து வைப்பேன்.
0: பீமனே, உன் பலத்தை அதிகமாக வெளிப்படுத்தி நீ யார் என்று காட்டிவிடாதே.
2: கவனமாக இருப்பேன் அண்ணா. மதம் கொண்ட காளைகளையும் எருமை கடாக்களையும் அடக்கி காட்டி விராட மகாராஜனுக்கு வேடிக்கை காட்டுவேன். என் பெயர் வில்லாளன் என்று கூறிக்கொள்வேன்.
0: சரி சரி, அப்படியே ஆகட்டும். அர்ச்சனா, உனக்கு எந்த தொழிலில் அமர எண்ணம்?
1: அங்கே அந்தப்புற ஸ்திரீகளுக்கு பணிவிடை செய்யும் நபும்சகனாக என்னை மறைத்துக் கொள்வேன்.
0: ஓ,
1: என் பெயர் பிருகன்னளை. ரவிக்கை தரித்து, வளையல் அணிந்து, தலைமுடி பின்னலிட்டு விராட மாளிகை பெண்களுக்கு கானம் கற்பிப்பேன். இப்படிப்பட்ட சாபம் ஊர்வசி எனக்கு தந்திருப்பதை நாம் அனைவரும் அறிவோமே.
0: அப்படியானால் சரி, நகுல்

0: விராடனுடைய குதிரையிலாயத்தில் வேலை செய்யட்டும்.
1: அவனுக்குத்தான் குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியமும் நன்றாக தெரியுமே.
0: நகுலா, நீ தமக்ரந்தி என்று உனது பெயரை அங்கே மாற்றிக்கொள்.
2: அண்ணா, நம் சகாதேவன்?
1: சகாதேவனுக்கு மாடுகளின் லட்சணங்களும் அதன் சுழிகளின் இலக்கணங்களும் நன்றாக தெரியும்.
0: ஆம், அவன் தனது பெயரை தந்திரிபாலன் என மாற்றிக்கொண்டு விராடனுடைய காளைகளையும் பசுக்களையும் கவனித்து வரட்டும்.
2: அண்ணா, நம் திரௌபதிக்கு?
0: ஆமா, திரௌபதி, நீ எந்த வேளையில் எவ்வாறு அமர்வாய்?
3: பிரபு, அங்கே ராஜத்ரீகளுக்கு தோழியாவே நான்.
0: அப்படியா?
3: விராடனின் மனைவி சுதேஷ்ணைக்கு வெற்றிலை மடித்தும் தலைமுடி பின்னியும் கொடுத்து என் காலத்தை ஓட்டுவேன். நான் ஒரு கந்தர்வ பெண் என்று அவர்களிடம் சொல்லிக் கொள்வேன். பாண்டவர்களின் அரண்மனையில் நான் முன்பு வேலை செய்தவள் என்றும் கூறிக்கொள்வேன்.
0: ஆஹா, உனக்கேற்ற வேலையை அருமையாக சொன்னாய் திரௌபதி. அப்படியே ஆகட்டும். இன்னும் சற்று நேரத்தில் பறவைகள் கூவத் தொடங்கிவிடும். இன்னும் இரண்டு பகல் இருக்கிறது. அதற்குள் விராடராஜ்யம் சென்றுவிட வேண்டும்.
2: அப்படியே ஆகட்டும் அண்ணா.

0: அற்புதமடா அற்புதம், உனது கேள்வி ஞானம் கண்டு வியந்து நிற்கின்றான் இந்த விராட அரசன். கங்கனே, சற்று சகுனங்களை பற்றி சொல்லேன்.
1: கேட்கலாம், ஆனால் பார்க்க கூடாது, அதுவே அதிர்ஷ்டம். எது தெரியுமா மன்னா?
0: எது?
1: கழுதையின் குரல் ஒலி.
0: அப்படியா?
1: பார்க்கலாம் ஆனால் கேட்க கூடாது. எது தெரியுமா?
0: எது எது எது?
1: நரியை பார்க்கலாம் ஆனால் அதன் ஊளையை கேட்க கூடாது மன்னா.
0: பலே பலே, எல்லாவற்றையும் சரியாக சொல்லுகிறாய். இதுக்கு பதில் கூறு பார்க்கலாம். மன்னனுக்கு அழகு எது?
1: அவனது செங்கோல் ஆட்சி.
0: அந்த ஆட்சிக்கு அழகு?
1: நீதி தவறாமை.
0: நீதிக்கு அழகு?
1: நடுநிலைமை.
0: கண்களால் காணக்கூடாத காட்சி எது?
1: பெற்றோர்களின் பசி.
0: காதால் கேட்க கூடாதது?
1: நாட்டை ஆளுகின்ற அரசன் கொடியவன் என்று.
0: அருமை அருமை, அற்புதம், அபாரம். இந்த விராட மன்னன் இப்படிப்பட்ட திறமசாலியை இதுவரை பார்த்ததே இல்லையடா.
1: அரசே, என்னை அளவுக்கு மீறி புகழ்கிறீர்.
0: உனது பெருமை உனக்கு தெரியாது, அரசனான என் போன்றோருக்குத்தான் தெரியும். ஜோதிடம், நீதி சாஸ்திரங்கள், பட்சி குணங்கள், ராஜ்ய பரிபாலனம். அடே அப்பா, நீ சொன்ன அத்தனையும் முத்துக்கள். ஆமாம், இதையெல்லாம் நீ எங்கு கற்றாய்?
1: யுதிஷ்டரான தர்மனிடம் சிநேகம் கொண்டு நான் இவைகளை கற்றேன்.
0: ஓ, அப்படி சொல்லடா கங்கனே. உன் சதுரங்க விளையாட்டுக்கும் சாதுரியமான பேச்சுக்கும் காரணம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. இந்த 10 மாதங்களில் உன்னிடம் இருந்து பலவற்றை இந்த விராட அரசன் தெரிந்து கொண்டார். உன்னை விட்டு பிரிய மனம் இல்லாமல் செய்து விட்டாயே.
1: மன்னா, அதோ உங்கள் மைத்துனர் நமது தளபதியார் கீசகர் வருகிறார்.
2: விராட மாமன்னர் வாழ்க.
0: வாருங்கள் என் மைத்துனரே. கீசகரே வாருங்கள், இப்படி என் அருகே அமருங்கள் தளபதியாரே.
2: மன்னா, நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த நமது குதிரைகள் எல்லாம் பிழைத்துக் கொண்டன.
0: அப்படியா? அந்த சப்பானி குதிரைகளா?
2: சப்பானி குதிரைகளா? இப்போது அவைகள் முன்னை விட அதிக பலத்துடன் எழுந்து ஓடுகின்றன.
0: கீச்சகா, என்னால் இதை நம்ப முடியவில்லையே. இது என்ன விந்தை?
2: ஆமண்ணா, விந்தைதான் இது. சில மாதங்களுக்கு முன்பு நான் தமக்ரந்தி என்பவனை நமது குதிரையிலாயத்திற்கு தலைவனாக நியமித்தேன். அவன் செய்த அற்புத வைத்திய விளையாட்டு தான் இது.
0: இந்தாரும் இந்தாரும், இந்த முத்து மாலையை எனது பரிசாக அவனிடம் சேர்த்து விடுங்கள்.
1: அது மட்டுமல்ல மன்னா, ஒடிந்து போன தேகமும் ஒடிசலான உருவத்தையும் பெற்றிருந்த நமது பசுக்களும் காளைகளும் இப்போது கம்பீரமாக காட்சியளிக்கின்றன.
0: கங்கன் சொல்வது உண்மையா கேசகரே?
2: கங்கனே, உம்மையார் நடுவில் பேச சொன்னது?
1: மன்னிக்க வேண்டும் தளபதியாரே.
2: ஆமண்ணா, அன்றொரு நாள் தந்திரிபாலன் என்பவனை பசுக்களுக்காக நியமித்தோமே, அவன் மாடுகளின் இலக்கணம் அறிந்தவனாம். அதிலே அவன் சூர புலியாம்.
0: மகிழ்ந்தேன் கீச்சகா, மகிழ்ந்தேன். அப்படி என்றால் இதோ இந்த மாணிக்க மாலையை என் பரிசாக அவனிடம் சேர்த்து

0: விட்டுவிடுங்கள்.
1: நிலை கட்டு தடுமாறி போன நமது நாட்டை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிறேன். நான் இரவு பகலாக உழைக்கிறேன். கடந்த 10 மாதங்களாக நான் படும் பாடு அப்பப்பா உங்களுக்கு எங்கே தெரிய போகிறது? எனக்கேதும் பரிசில்லையா மன்னா?
0: கீசகரே, என் அருமை மைத்துனரே, பெயரளவில் தானே நான் ராஜன், நீதானே ஆட்சி புரிகிறாய். தளபதியும் நீயே, பொக்கிஷ தலைவனும் நீயே, வேண்டியதை எடுத்துக்கொள்.
1: அது போதும் மன்னா, அது போதும். நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் இன்னும் பலவற்றை சாதிப்பான் இந்த கீசகன். நான் வருகிறேன் மன்னா.
2: அதோ அரசியார் வருகிறார் மன்னா, எனக்கும் விடை கொடுங்கள்.
0: கங்கனே சென்று வா, அரை நாழிகையில் வந்துவிடு. உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தி பற்றி விவாதிக்க வேண்டும்.
2: உத்தரவு மன்னா, நான் வருகிறேன்.
0: சுதேஷினி வா வா வா, இப்படி உட்கார்.
3: நம் மகள் உத்திரையை பார்த்தீர்களா? நாட்டியத்தின் நளினங்களை எல்லாம் எவ்வளவு நயமாக கற்றுக்கொண்டு விட்டாள் பாருங்கள்.
0: 10.5 மாற்று தங்கம் பெற்றெடுத்த முத்திரை அல்லவா என் மகள்.
3: நிருத்தியமும் கானமும் கற்று வாத்திய கருவிகளை இசைக்கவும் தெரிந்து கொண்டாள். எல்லாம் அந்த பிரகன்னலை வந்த வேளை.
0: ஓ, ஆணினை போன்ற உடலும் பெண்ணினை போன்ற உடலும் கொண்ட அந்த பிரகன்னலையே தானே?
3: ஆமண்ணா.
0: ஆஹா ஆஹா, அன்றே நாட்டிய அரங்கத்தில் அவள் நடனம் கண்டு வியந்தேன். ஆஹா, அவளின் நளினம் கண்டு என்னை மறந்தேன். அற்புதம், அற்புதம். தொடரட்டும் அவள் பணி, அவள் கேட்பதை கொடுத்து விடேன். சுதர்ஷனை, நீ முன்னை விட இப்போது எத்தனை அழகா இருக்கிறாய்
3: போதும் மன்னா.
0: திருமண வயதில் உனக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாக ஒருமே சொல்ல முடியாது.
3: அப்படியா? எல்லாம் அந்த கந்தர்வ பெண் எனக்கு செய்துவிடும் ஒப்பனைதான்.
0: யார் அவள்?
3: அவள் யுதிஷ்டிரனின் அரண்மனையில் முன்பு திரௌபதிக்கு சேவை செய்தவளாம். அப்பப்பா, அவள் என் கண்களுக்கு மை தீற்றுவதும் கைகளுக்கு மருதாணி இடுவதும், என் கூந்தலுக்கு அகிர்புகை காட்டுவதும், என் மேனியில் சந்தனம் பூசுவதும், அடாடாடாடாடா, எல்லாமே அற்புதம், அழகு.
0: ஆஹா, என்ன அற்புதமான சமையல் மனம், மூக்கு தொலைக்கிறதே.
3: ஆமாம் ஆமாம்.
0: சுதேஷனை கவனித்தாயா
3: மன்னா? அதுவும் நம் மடைப்பள்ளியில் புதிதாக சேர்த்தோமே வில்லாளன், அவனது கைவண்ணம் தான் இது.
0: ஓஹோ,
3: அடாடாடா, என்னமாய் சமைக்கிறான் அந்த வில்லாளன்.
0: சுதேஷனை, நான் முன்னை விட ஒரு பிடி தெளித்து விட்டேன் இல்லையா? இந்த 10 மாதத்தில் என் தேஜஸும் கூடிவிட்டது, உண்மைதானே? அந்த வில்லாளன் வந்த பிறகு ருசிமிக்க பல பதார்த்தங்களை பதம் பார்த்து விட்டேன். நலபாக சமையல் அவனுடைய சிறப்பு. சுதேஷனை, இப்போது எனக்கு இளமை திரும்பி விட்டது இல்லையா? எங்கே, உன் கையை இப்படி கொடு.
3: போதும் போதும், உங்கள் விளையாட்டும் குறும்பு பேச்சும் விடுங்கள், யாராவது வந்துவிடப் போகிறார்கள்.
0: அடே அப்பா, இந்த வயதிலும் என்ன மாய் வைக்கப்படுகிறாய்?
3: கையை விடுங்கள்.
1: குடிப்பது உலகை மறப்பதற்கு, குடித்தவன் இருப்பது உலகை ரசிப்பதற்கு. எத்தனை அழகாய் இருக்கிறாள் அவள், எதை கண்டும் ஏங்காத இந்த கீசகனின் மனம் அந்த கந்தர்வ பெண்ணை கண்ட போதெல்லாம் துடிக்கிறதே. ஏன் அந்த பைங்கிளியை நினைத்து நினைத்து பரிதவிக்கிறேன் நான். இந்த மதுக்கோப்பைகளால் இனி எனக்கு பயனில்லை.
4: என்ன என்ன விந்தை இது?

0: அத்தனை கண்ணாடிகளிலும் அவள் முகம் ஜொலிக்கிறதே. வா வா என் அருகில் வாயேன். இனியவளே வா வா. அடடே அடடே மறைந்து விட்டாளே. என்ன செய்வேன் நான்? இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது. என் வேதனைகளை அவளிடம் கூறிவிட வேண்டியதுதான்.
1: யாரது? என் மண்டபத்தை தாண்டி அந்த புறம் செல்லும் பெண்ணு நீ?
0: யார்?
1: கந்தர்வ பெண்ணா? நினைத்தேன். நான் நினைத்தவுடன் வந்து நிற்கிறாயே. உனக்கு 100 வயது.
0: ஆமாம். கையில் என்ன? பாலா?
2: ஆமாம், ராணியின் தாகம் தீர்க்க பசும்பால் எடுத்து செல்கிறேன்.
0: நல்லது நல்லது. என் தாகம் தீர்க்க நீ என் பால். என் பால் அருகே வா என்கிறேன் நான்.
2: கீச்சகரே, என்ன இது? அதிகமாக பேசாதீர்கள்.
0: ஓ, கோபத்தில் கூட உனது கண்ணம் மேலும் மாம்பழச் சிவப்பாகி விட்டதே. என் மணமலரே, என் மனவேதனையை புரிந்து கொண்டால் நீ மகாராணி போல் இந்த மண்டபத்திலே வாழலாம்.
2: கேட்டதா? பாவம் செய்யாதே.
0: இதில் பாவம் ஒன்றுமில்லை.
2: மோசக்காரனே,
0: உன் மீது நேசம் வைத்திருக்கிறேன் நான். உன்னை மோசம் செய்வேனா?
2: கீச்சகா, நான் நெருப்பு, நெருங்காதே என்னை.
0: நானும் நெருப்புதான். என் மீது வெறுப்பு கொள்ளாதே.
2: வாயை மூடு.
0: வாசலை மூட சொல்.
2: உன்னிடம் பேசுவதற்கு இனி நேரம் இல்லை.
0: கண்ணே, அது நான் சொல்ல வேண்டிய வசனம்.
2: வேண்டாம். இதோ பாருங்கள் கீச்சகரே, நான் கந்தர்வ பெண், திருமணமானவள். என் கணவர்மார் உன்னை கண்டால்?
0: கந்தர்வ பெண்ணே, உன் கணவன்மாரே காண முடியாதபடி பூமிக்கு வந்து விட்டாய். நீ பயமில்லை. இந்த கீசகனின் மண்டபத்தில் அந்த நீசர்கள் நுழையக்கூட முடியாது.
2: கீசகனே,
0: வா வா, என் அருகில் வா. என் இதய துடிப்பை கேள். உன் பெயரை சொல்லி என்னமாய் துடிக்கிறது. கேள் கேள் சௌந்தர்யமே, கேளடி.
2: என்ன இது? கையை விடுங்கள், விட்டு விடுங்கள் என்னை, விட்டு விடுங்கள் என்னை. உங்களை கெஞ்சி காட்டுக் கொள்கிறேன். கீச்சகரே கீச்சகரே, அரசு யாருக்கு தெரிந்து விட்டால் உமது கதி?
0: என் தங்கை சுதேஷ்ணைக்கு தானே தெரிந்தால் மிகவும் சந்தோஷப்படுவாள்.

0: திரௌபதி அழாதே, நீ சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை அம்மா.
1: அந்த கீச்சகனின் நஞ்சு தோய்ந்த வஞ்சக பேச்சு நாள்தோறும் அதிகமாகி வருகிறது. இனி என்ன செய்வதென்று புரியாமல் தான் உங்களிடம் விவரத்தை கூறினேன்.
2: தளபதி என்ற ஆணவம் அவனுக்கு, அவனது தலைக்கனத்தை இப்போதே குறைக்கிறேன்.
0: பொறுமை, பொறுமை கொள் அர்ச்சனா, ஆவேசம் வேண்டாம். நம் நேரமே இப்பொழுது சரியில்லை. அஞ்ஞாத வாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது.
1: அந்த கீச்சகன் என் மீது கொண்டுள்ள மோகம் எல்லை மீறி போய்விட்டது. இனிமேலும் அந்த கயவனிடம் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளும் உபாயம் தெரியாமல் தான் ஓடோடி வந்திருக்கிறேன் உங்களிடம்.
0: இது இரவு நேரம், சப்தமாக பேசாதே திரௌபதி. என் நெஞ்சம் விம்முகிறது, என் நெஞ்சம் விம்முகிறது, கண்கள் கலங்குகிறது அம்மா. ஆம் ஆம், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரம் கொண்டே அறுக்க வேண்டும்.

0: கீசகனுக்கு பாடம் கற்பித்து நம்மை யார் என்று உலகத்திற்கு வெளிப்படுத்தி விட்டால் இத்தனை நாட்கள் நாம் பட்ட துன்பம் பாழாயிடுமே.
1: கீசகனை கொல்வதால் நம்மை எவ்வாறு இதில் வெளிப்படுத்த முடியும் அண்ணா?
0: தம்பி அர்ச்சமா, கீசகன் பெரிய வீரன், போரின் மாயங்கள் கற்றவன். அவனை எளிதில் வெல்வது முடியாத செயல். என்றாலோ நாடு முழுவதும் செய்தி பரவிவிடும். கீசகனை கொள்வதற்கு சாதாரண மனிதர்களால் முடியாது. கூட்டி கழித்து பார்த்து அதுவே நமது இருப்பிடத்தை அஸ்தினாபுரத்திற்கு காட்டிவிடும். இன்னொரு வனவாசம் தேவையா அர்ச்சனா?
2: வேண்டாம் பிரபு, வேண்டாம். கவலையை விடுங்கள். இன்னும் சில நாட்களை நான் இப்படியே கழித்து விடுகிறேன்.
0: திரௌபதி அழாதே அம்மா. கீசகனின் சரித்திரத்தை முடிக்க வேறொரு உபாயம் தெரிந்துவிட்டது எனக்கு. வேறு வழியில்லை. பலசாலி பீமனே இதற்கு தகுதியானவன். காதும் காதும் வைத்தாற்போல கச்சிதமாக முடித்து விடுவான் நமது பீமன். அழாதே திரௌபதி, நமது பீமனே கீசகனுக்கு அமன். நீ விஷயத்தை பீமனிடம் கூறிவிடு, அவன் கவனித்துக் கொள்வான். மற்றது விராட ராஜ்யத்திலிருந்து கீசகனின் மரணச் செய்தி விரைவாக பரவாமல் இருக்க நானும் அர்ச்சுனனும் தடைகள் ஏற்படுத்துவோம்.
1: அதற்குள் அஜ்ஞாதவாசமும் முடிந்துவிடும். அப்படித்தானே அண்ணா?
0: அப்படியே திரௌபதி. உனக்கு திருப்திதானே?
2: தன்யமானேன் பிரபு, தன்யமானேன்.
0: யாரோ வருகிற காலடி ஓசை கேட்கிறது. விரைவாக இருட்டில் மறைந்து போய்விடுங்கள்.
3: யாரது? யாரங்க? திரௌபதி, நீ ஐயா இந்த இரவு நேரத்தில் தன்னந்தனியாக ஏன் இந்த பதற்றம்?
2: பிரபு,
3: உண்மையை சொல், என்ன நடந்தது?
2: பிரபு, பிரபு.
3: திரௌபதி அழாதே, யாராவது வந்துவிட போகிறார். ஏன் இந்த துயரம்? என்ன நடந்தது? சொல், சொல்.
2: பீமசேனரே, பீமசேனரே.
3: பெயரை சொல்லாதே. இப்போது நான் வில்லாளன். உன் கண்ணீரை கண்டு என் இதயமே வெடித்துவிடும் போலிருக்கிறதே.
2: எனக்கு நேர்ந்த அவமானத்தை நான் எப்படி சொல்வது பீமசேனரே?
3: புரிந்து கொண்டேன். உனது வார்த்தையிலிருந்து உண்மைகளை தெரிந்து கொண்டேன். சொல், உன்னிடம் விளையாடும் அந்த வேங்கையை இந்த கரங்களினாலேயே கசக்கி எறிகிறேன்.
2: பீமசேனரே, நீசனான அந்த கீசகனின் தொந்தரவு அளவு கடந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் அவனிடமிருந்து தப்பிக்க நான் படாத பாடுபட்டு வருகிறேன் பிரபு.
3: நீசரே, நீதி தவறிய மோசக்காரனே.
2: இரவு வந்துவிட்டார். அவன் இழிவான பார்வையிலிருந்து தப்புவதற்கு இனிமேலும் எனக்கு துணிவில்லை பிரபு, துணிவில்லை.
3: என்ன காரியம் செய்ய துணிந்தாயடா? இனி உன்னை உயிரோடு விடமாட்டேன். கீசகனை இப்போதே கொள்வேன்.
4: ஆம் பீமசேனரே, மூத்தவரிடம் அதற்கான அனுமதியும் நான் பெற்றுவிட்டேன்.
3: அண்ணாவின் ஆணையும் வந்துவிட்டதா? இனி எனக்கு கவலையே இல்லை. கீசகனை வதம் செய்வேன்.
4: கந்தர்வ பெண்ணை நெருங்கியதால் கந்தர்வர்கள் கோபம் கொண்டு அவனை வதம் செய்து விட்டதாகவே எண்ணுவார்கள். ஆனால்
3: ஆனால்
4: 11 மாதங்களுக்கு மேலே மாறுவேடத்தில் கழித்து விட்டோம். நமது இந்த அஞ்ஞாதவாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது. பீமசேனரே, நாம் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. பிரபு, இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்.
3: சொல் திரௌபதி, சொல்.
4: அந்த கீச்சகனை கொல்வதற்கு ஏற்ற இடம் நடனசாலைதான். ஏனென்றால் அங்கிருந்து வரும் எந்த ஓசையும் வெளியே கேட்காது. மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கவே கட்டப்பட்ட அறை அது. அத்தகைய அமைப்பு இப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கிறது.
3: அழகாக சொன்னாய் திரௌபதி.
4: பீமசேனரே, நாளை பின்னிரவு அந்த கீச்சகனை நான் நடன சாலைக்கு தனியாக சந்திக்க அழைப்பேன். என்னிடம் மதிமயங்கி அவன் நிச்சயம் அங்கே வருவான். அப்பொழுது அங்கே நீங்கள் ஒளிந்திருந்து அவனை வதம் செய்து விடுங்கள். புரிந்ததா?
3: ஆஹா, நன்றாக.

0: புரிந்தது திரௌபதி. நாளை இரவு நடன சாலையில் உன் படுக்கையில் உனக்கு பதிலாக நான்.
1: என் அன்பு சகோதரி சுதேஷ்ணையே.
2: வா கிசகா, என்ன உன் வருகையின் தொடக்கமே இனிமையாக இருக்கிறது.
1: அது அது வந்து வந்து சகோதரியே வந்து.
2: என்ன தயக்கம் கிசகா, எது தடுக்கிறது உன்னை? நான் உனக்கு சகோதரி மட்டுமல்ல, இந்த தேசத்தின் அரசியும் கூட. தளபதியாரின் தடங்களுக்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
1: சகோதரி, உனக்கு சேவைகள் செய்யும் அந்த கந்தர்வ பெண்ணை பார்த்தது முதல் என் மனம் பதைபதைக்கிறது. எப்படி இதை உன்னிடம் சொல்வதென்று இருந்தேன், ஆனால் இனிமேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது சுதேஷ்ணை.
2: கீசகா,
1: கத்தாதே, கனிவுடன் கேள், என் கோரிக்கையை நிறைவேற்று.
2: தளபதியாரே, அளவுக்கு மீறினால்
1: காமமும் விஷமாகிவிட்டது. அவளை பார்த்தது முதல் எனக்கு தூக்கமில்லை, சுகமில்லை, நிம்மதியும் இல்லை. அவளை எப்படியாவது என்னிடம்.
2: கீசகரே, அவள் கந்தர்வ பெண், வானில் வலம் வரும் சக்திமிக்க கந்தர்வர்கள் எவரும் பார்த்துவிட்டா உன்னை வதம் செய்து விடுவார்கள், விபரீதமாகி விடாதா?
1: அவளுக்காக நான் யாரையும் எதிர்க்க துணிந்து விட்டேன்.
2: என்ன சொல்கிறாய் கீசகாணி?
1: அவளும் உன் அனுமதிக்காகவே காத்து நிற்கிறாள் என்கிறேன், நீயோ கோபப்படுகிறாய்.
2: அப்படியா செய்தி கீசகா? இதை முதலிலேயே நீ கூறியிருக்கலாமே.
1: சொல்ல விட்டால் தானே நீ அவளை இன்றிரவு என் மாளிகைக்கு எப்படியாவது அவள் புரிந்து கொள்வாள். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிக்க வேண்டாம் சகோதரியே, அதோ சரங்கையொலி கேட்கிறது, அவளைதான் வருகிறாள். ஆறுதலாக பேசி இன்றிரவு வேண்டாம் வேண்டாம், இப்போதே என் அறைக்கு அவளை. நான் வருகிறேன்.
3: அரசியாரே, இந்தாருங்கள் பால். யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்?
2: ஒன்றுமில்லை கந்தர்வ பெண்ணே, நீ எனக்கு ஒரு காரியம் செய்தாக வேண்டுமே.
3: உத்தரவிடுங்கள் அரசியாரே.
2: அதை இப்போதே செய்தாக வேண்டும்.
3: ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன்.
2: அதோ அந்த மது கோப்பைகளையும் கிண்ணங்களையும் கீசகனின் மண்டபத்திற்கு சென்று கொடுத்து விட்டு வாயேன்.
3: நான் எப்படி?
2: நீயேதான் கொண்டு செல்ல வேண்டும்.
3: அரசியாரே, இந்த நேரத்தில் அங்கே தனியாக செல்ல எனக்கு பயமாக இருக்கிறதே.
2: துணிக்கு அங்கே கீசகன் இருக்கிறான், பயப்படாமல் போ. குறும்புக்காரி நீ, எல்லாம் எனக்கு தெரியும்.
3: இதற்காகத்தானே நான் காத்துக்கொண்டிருந்தேன்.
2: என்ன யோசிக்கிறாய்? இது அரசியின் ஆணை.
3: இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை அரசியாரே, நான் போய் வருகிறேன். கீச்சகரே,
1: வந்துவிட்டாயா கந்தர்வ பெண்ணே? சுந்தரியே, சொந்தமே, சுகமே, உள்ளே வா, வா, வாயே.
3: அரசியார், எல்லாவற்றையும் சொல்லி.
1: எல்லாவற்றையும் சொன்னாளா என் சகோதரி? ஆஹா, ஆஹா, பிறந்த பலனை நான் இன்று அடைந்தேன். பழம் நழுவி பாலில்,
3: அதுவும் நழுவி இப்பொழுது உங்கள் மடி மீது விழப்போகிறது.
1: எத்தனை இனிமையாக பேசுகிறாய் நீ. வா வா சுந்தரியமே, வா, சயன அறைக்கு செல்வோம்.
3: கீச்சகரே, சற்று நான் சொல்வதை கேளுங்கள்.
1: என்ன?
3: நீங்கள் என்னுடன் இருப்பதை இங்கு எவரும் பார்க்கலாகாது. நான் கந்தர்வ பெண், பழிக்கு அஞ்சுபவள். எவருக்கும் தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்றுவதாக நீங்கள் என்னிடம் சபதம் செய்தால் நான் உங்கள் வசப்படுவேன்.
1: சத்தியம், உன் மதுரை இதழ் சிந்தும் தேனை பருக நான் என்ன செய்ய வேண்டும் சொல், சொல் அன்பே.
3: சொல்கிறேன் கீச்சகரே. பகலில் நடன சாலையில் பெண்கள்

0: நர்த்தன பழகுகிறார்கள். இரவில் அங்கே எவரும் இல்லை. ஆகவே நீங்கள் இரவில் அங்கே வந்து விடுங்கள். நான் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு உங்களுக்காக இங்கு காத்திருப்பேன். என்ன, வரட்டுமா கீச்சகரே? என்ன இது, விடுங்கள். கீச்சகரே, நான் முதலில் செல்கிறேன். சிறிது நேரம் கழித்து எவரும் சந்தேகப்படாமல் நீங்கள் அங்கே வந்து சேருங்கள். வருகிறேன். என்னை காக்க வைத்து விடாதீர்கள்.
1: காக்க வைப்பேனா? நான் போய் வா கண்ணே. இதோ வாசனை திரவியங்களை தெளித்துக் கொண்டு கொஞ்சம் மதுவினையும் பருகிவிட்டு வருகிறேன் பொன்மையிலே. ஆஹா, இனி இன்ப வானத்திலே இருவரும் இணைந்தே பறப்போம்.

0: தேவளே, கண்ணே, இருட்டில் நீ எங்கே நிற்கிறாய்? என் இதய தாமரையே, உள்ளத்தில் இத்தனை ஏக்கங்களை வைத்துக் கொண்டு உதட்டளவில் என்று பேசினாயோ? எங்கே எங்கே இருக்கிறாய்? ஓ, கட்டில் அருகே நிற்கிறாயா? இதோ இதோ வந்து விட்டேன். பெண்ணே, வா, என் அருகே இப்படி வந்து உட்கார். கண்ணே, இந்த பட்டு துணி உன் பவழ மேனியை மறைக்கலாமோ? இனி இன்னும் என்ன வெட்கம்! இனிமேல் நமக்கு சொர்க்கம்தான். முழுவதும் நனைந்த பிறகு இனி முக்காடியதற்கு? முந்தானையை நீக்கி உன் முகத்தை காட்டு முன்னிலவே. முகத்தை காட்டு.
1: கீசகா!
0: யார் நீ?
1: நான் யாரா? மோசக்காரனை, நான் உன் மோக விளையாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருப்பவன்.
0: என்னது
1: இந்த நடன சாலையில் உனக்கு மல்யுத்த நர்த்தனங்களை சொல்லித்தர காத்திருப்பவன் நான்.
0: ஐயோ ஐயோ ஐயோ!
1: ஈசகனே, பாதகனே, உன்னை எமனிடம் அனுப்பினால்தான் எனக்கு நிம்மதி. இந்த வாங்கிக் கொள்ளடா.
0: வலிக்கிறதே! நீ சாதாரணமானவராக தெரியவில்லையே. இருக்கட்டும், இப்போது கொஞ்சம் என்ன செய்கிறேன் பார்.
1: போர்க்கனை, கந்தர்வ பெண்ணையா நீ கைதொட்டு இழுத்தாய்? ஓ, இந்த கைகள் தானே அவை. இந்த இரு கைகளையும் இப்போது பின்பக்கமாக முறுக்கி மடித்து முடித்து விடுகிறேன் பாருடா.
0: வலி தாங்கவில்லை. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு.
1: எல்லாம் முடிந்த பிறகு உன்னை விட்டு விடுகிறேன். இதோ இந்த கால்களால் தானே காமத்தை காண நடந்து வந்தாய். இப்போது இதை என்ன செய்கிறேன் பார். சொல்லாதே அந்த வார்த்தையை. உன்னை கொன்றால் தான் எனக்கு நிம்மதி. தொலைந்தாய், ஒழிந்து போ. விராட ராஜ்யத்தின் விசித்திரமே, தொலைந்து போ. தொலைந்தான் கீசகன், ஒழிந்தான் இன்றோடு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். நடித்தவர்கள் தர்மன் டி எஸ் சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் எம் வி சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், திரௌபதி டி ஆர் ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லட்சுமி ரவி. அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்

என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.

0: மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
0: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா?
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
4: சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
5: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 400 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் தற்போது நெதர்லாந்தின்

0: ஆம்ஸ்டல்வேனில் நடைபெற்று வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. பொன்மாலை பொழுது வாடாமலர். நேர்களே, பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாத மலர் போன்ற கடந்த கால இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம் நேர்களின் விருப்பமாக. நேர்கள் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடல், அதாவது 1950-80 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம் கடந்த கால இனிமையான பாடல்கள். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-901-0018, 9342-901-0018, 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். 8300-0019-1018 என்ற எண் புதிய நேயர்களுக்காகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் அனுப்பும் பொழுது உங்களது பெயர், ஊர், எந்த படத்திலிருந்து என்ன பாடல் இதெல்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்பமான பாடல் ஒலிபரப்பாகும். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர்.

0: கர்நாடக மாநிலம் கொள்ளைகால் பகுதியிலிருந்து சேகர் என்ற நேயரின் விருப்ப பாடலாக ஒழித்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில் ஒழித்த அந்த பாடல் பாடும் படமும் திரைப்படத்திலிருந்து. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களது விருப்பமான பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பறைக்கு இனிய மாலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை நரசீபுரம் என் கே கந்தசாமி.
0: வணக்கம், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: ஐயா, நல்ல சுறுசுறுப்பான பாடல்ல, இருதுருவம் பார்த்துருந்துங்க. தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, எல்லா நேயர்களுக்காக ஒலிபரப்புங்கள்.
0: ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. பாடல் கேட்கலாங்களா?
1: ஓ, கேட்கலாங்க சார்.

மக்கள் மன

எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். புன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நேர்களை. ஊட்டி FM 101.8 நேர்களின் விருப்பமாக வாடாமலர் ஒழித்துக் கொண்டிருக்கிறது.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் திருச்சூலம் படத்திலிருந்து ஒழித்தது இந்த பாடல். கேட்ட அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் அட்டப்பாடி செல்வசுப்பிரமணியன், பீலமேடு கிருஷ்ணவேணி, கவுண்டம்பாளையம் சரவணா நகர், வள்ளி நிர்மலா பிரபு ஆகியோர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒழித்தது நேயர்களே. நிலையத்தில் நேரம் 5:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. கடந்த கால இனிமையான நினைவில் நின்ற பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் வாடாமலர் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்பமாக. நேர்கள் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம் தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும். 9344-1010-18 தொலைபேசி எண்கள். 04-23 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966-7-8-1 என்ற எண்களில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 8300-19-1018 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். இந்த 1 மணி நேரம் வாடாமலர் நிகழ்ச்சியில் பொன்மாலை பொழுது. அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அதாவது மைசூர் பிருந்தாவன படத்தை, பிருந்தாவனத்தில் வந்து சரோஜாதேவி அம்மா சகுதலையாகவும் சிவாஜி கணேசன் ரவி வர்மன் மாதிரி அவங்கள ஓவியம் வரையதான் ஒரு காட்சி அமைப்பு பாடல். பாடல் இடம்பெற்ற படம் ஆலைமணி. பாடல் தொடங்கும் வரிகள் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, எல்லாரும் சரி கம்மிங்கோடு தொடங்கும். டி எம் கவனராஜன் பாடியிருப்பாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த இப்பாடல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சுமதி என்பவர். நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. நேர்களே, வாடாமலர் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யாருங்கிறது கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? இங்கிருந்து
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: சார், எனக்கு உலக சுற்று மாலைகள் வந்து பச்சைக்கிளி முத்துத்தரம்
0: கேட்கலாமா? அந்த பாடல்
1: கேட்கலாம் சார். மிக்க நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துக்காகவும் இதோ

0: ஊட்டி லவுடேல் பகுதியிலிருந்து ரமேஷ் குமார் என்ற நேயரின் விருப்ப பாடலாக ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.
1: நம் இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர்கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாமும் பங்கு கொள்வோம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதனுடன் எடுத்துக்கொண்ட சுயப்படத்தையும் அதாவது செல்ஃபியும் ஹர்கர் திரங்கா என்னும் இணையதளத்தில் பதிவேற்றி பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழை பெற்றுடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும்.
0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் இங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
2: மாலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: யானைபாதன் படத்திலிருந்து செங்கனி வாய் திறந்து என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: நன்றி சார், பாடல் கேட்கலாங்களா?
2: கேட்கலாம் சார், நன்றி.

டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுஷீலா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த பாடல் இதோ.

0: எம்எல் ஸ்ரீகாந்த், வாணி ஜெயராம் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நினைப்பது நினைவேறும் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது இந்த பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார் ஆகியோர். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எங்கிருந்து? மங்களம்மா பேசுறேன்.
0: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கே சாமி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கங்கம்மா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு கௌரவம் படத்துல இருந்து கண்ணா நீயும் நானும்மா அந்த பாட்டு போடுங்க.
0: ரொம்ப நன்றிமா. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில வந்துகிட்டே இருக்கு. இதோ
2: கண்ணா

எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒழித்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேரில் இன்றைய பொன்மாலை பொழுது வாடமலர் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

0: ஊட்டியிலிருந்து வித்யாராமன் என்ற நேரின் விருப்ப பாடலாக ஒழித்தது கே வி மகாதேவன் இசையமைப்பில் எம் எஸ் ஆர் குரலில் ஒழித்த பாடல்கள் டவுன் பஸ் திரைப்படத்திலிருந்து. நேரிலே கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பு

ஆகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல் அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று மாலை 6:05, இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமழி பாடல்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:25 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தேயிலை நோய் தாக்குதலும் அவற்றை கட்டுப்படுத்துதலும் குறித்து விவசாயி கே பிரசாந்த் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 திரைகாணம். 9:30 ராணி துர்கவாதி அகில பாரத நாடகம். அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10:00 ரவிவாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ரிஷிதோம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை இடம்பெறும்.

இனி நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 அகிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் காற்று மாசுபாடு குறித்து தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜா அவர்கள். காலை 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் முதலில் நலமுடன் வாழ, இதில் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஹோமியோபதி மருத்துவம் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பொதுவான பணிகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். 7:50 நுட்பம் கற்போம். 8:30 ட்ரை டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சை வால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாளர் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு சில நொடிகளில்.

பி சுஷிலாவின் குரலில் எடுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. கேட்ட பாடல் தெய்வமாலை திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். நல்ல புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிதல் இருக்காது. அடுத்த பாடல் இதோ.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் குழந்தை இயேசு திரைப்படத்திலிருந்து ஒழித்து தந்த பாடல். நிலையத்தில் நேரம் 6:20. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 விலக்கேற்றும் வேலை. திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. வாழ்க்கை என்னும் ரதத்தை செலுத்தும் போது நம் வேகத்தை குறைக்கவே கூடாது. புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டால் மட்டுமே தடைகளை தகர்த்தெறிந்து சரியான பாதையில் சீரிப்பாய இயலும். எதுவும் இங்கு நிரந்தரமில்லை. இன்பமோ துன்பமோ அது எதுவாயினும் கடந்து போகும்.

கோவிந்த் வசந்தா குரலில் ஒழித்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். இன்றைய விலைக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

மகாசக்தி மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் விளக்கேற்றும் வேலை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே
1: இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும்.
0: நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு.
1: நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 ஆண்டுக்கு பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அதுதொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட

0: தடுப்பு மருந்துகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணிநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 18 செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஆகஸ்ட் 19 நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தானியங்கி எந்திரத்தின் மூலம் ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக ஆவின் நிறுவனம் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை இன்று முதல் தொடங்கியுள்ளது. கவி

0: தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் 24 மணி நேரமும் பால் பெற முடியும். பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு 1 ரூபாய் குறைவாக 1 லிட்டர் பால் 60 ரூபாய்க்கும் அரை லிட்டர் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 3500 லிட்டர் பால் விற்பனையாகும் கொடைக்கானலில் முதற்கட்டமாக 200 லிட்டர் பால் இந்த இயந்திரம் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் மீண்டும் தடை விதித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக மியான்மரைச் சேர்ந்த இருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 6-11, 7-11, 11-4, 11-2, 11-6 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் எமிலியா ஹாட்மனை வென்றார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் பார்ட் ஸ்டீவன்ஸ் அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் இணையை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:40.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: முட்டாள் புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
6: நிறுத்த முட்டாளே.
5: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
6: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
5: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
7: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
5: கூலாக இருங்கள்.
8: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
9: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
10: வணக்கம் நேர்களே, பெட்டதகமுழு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக வழிபாடு என்பது ஏதோ ஒரு இடத்தில் சிறிய அளவில் தோன்றிய ஒன்றாகத்தான் இருக்கும். நம்முடன் வாழ்ந்தவர்கள், நம் வாழ்வை வளமாக்கியவர்கள் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு செல்லும் பொழுது

நட்புகளின் நினைவாக அவர்களின் சக்தியை போற்றும் வகையில் உருவானதே கிராம தேவதைகளின் வழிபாடு என்பது. அப்படி படுகர் மக்கள் தங்களது குலதெய்வமாக வணங்கும் ஹெத்தையம்மன் உருவான வரலாறு. நம்முடன் மண்ணில் வாழ்ந்து எங்கோ மறைந்து சென்ற ஒருவர் தன்னுடைய அற்புதத்தின் மூலம் இன்னும் படுகர் மக்களை வளமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவர்களின் உறுதியான நம்பிக்கை. அப்படிப்பட்ட எத்தையம்மனின் வரலாறை கூறும் பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாகும்.

இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல். ஒவ்வொரு ஆணிற்கும் தனக்கு வரப்போகிற மனைவி இப்படி அமைய வேண்டும் என்று ஒரு கனவு இருக்கும். அதே போல பெண்ணிற்கும் தனது கணவன் தன்னிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். இது இரண்டுமே ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அது முழுமையடைந்தால் அந்த திருமண வாழ்க்கையும் முழுமையடைகிறது. இதில் ஏதாவது ஒன்று தவறி போகிற பட்சத்தில் அந்த திருமண வாழ்க்கை என்பது பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகிறது. ஆனால் இந்த பாடலில் தான் விரும்பிய வண்ணம் விரும்பிய பெண் மனைவியாக வாய்க்க பெற்றதையும் அவள் தன் குடும்பத்தை எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் கணவன் கூறுகிறான். அதற்கு ஈடாக, நான் விரும்பிய இடத்தில் நான் மனம் முறித்து வந்துள்ளேன், நீயும் உன் வீட்டாரும் என்னிடம் இப்படி நடந்து கொண்டால் நானும் உங்கள் வீட்டை போற்றி பாதுகாப்பேன் என்று மனைவி கூறுகிறான். இதிலிருந்து நாம் உணரும் கருத்து ஒன்றே ஒன்றுதான். திருமணம் என்ற ஒன்று கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழும் ஒரு உறவு முறை. நிறைய குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளுதல் என்ற இரு விஷயங்கள் மட்டுமே ஒரு திருமணத்தை காலாகாலத்திற்கும் நிறைவாக்குகிறது என்பதுதான் உங்களுக்கான இரண்டாவது பாடல்.

காதலில் திளைக்கும் ஒரு பெண்ணின் மனம் எப்படி இருக்கும்? தனக்கான ஒருவன் தன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும், முழுக்க முழுக்க தனக்காக இருக்க வேண்டும். எந்த ஒரு சின்ன ரகசியத்தையும் கூட தன்னிடம் மறைக்க கூடாது. அதே நேரம் தங்கள் இருவருக்கும் இடையே உள்ள ரகசியமோ இல்லை ஆசைகளோ அது அவர்கள் இடையே மட்டும்தான் இருக்க வேண்டும். அவர்களை தாண்டி மற்றொருவர் அறியக்கூடாது. அது உனது உற்ற நண்பராக இருந்தாலும் கூட அவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ள கூடாது என்று எண்ணுகிறாள். இதை ஒரு பாடலில் தனது விருப்பமாக தெரிவிக்கிறாள். அந்த பாடல் இதோ உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக.

0: இன்றைய பெட்டத கமலு நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்களுக்கு மன நிறைவை அளித்திருக்கும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். மீண்டும் இதே போன்றொரு பெட்டத கமலு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 7 மணி. சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: கடந்த வாரம் திங்கள் முதல் புதன் வரை 3 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எனினும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிப்பது உள்ளிட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த அரசினர் தனி தீர்மானங்களும், கரும்பு நெல் ஆகியவற்றுக்கான கொள்முதல் விலை உயர்வு பற்றிய முதலமைச்சர் அறிவிப்பும் இடம்பெற்றது சிறப்புக்குரியது. திங்களன்று பேரவை கூடியதும் முதல் நிகழ்ச்சியாக 1977 முதல் 1980 வரை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தொகுதியில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மறைந்த கோமுகி மணியன் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழ்தாய் வாழ்த்து கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் கட்டாயம் முதலிடம் பெற வேண்டும் என்று முன்மொழிந்த தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கோ வி செழியன், அடிக்கடி மாறும் சூழ்நிலையை மாற்றிட இந்த தீர்மானத்தை சட்டமாக்கி தந்தால் நிலையான உறுதியான அதிகாரம் கிடைக்கும், எவரும் தவறுக்கு துணை போக மாட்டார்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் திரு விஸ்வநாதன் காங்கிரஸ், திரு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திரு ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, திரு ராஜ்மோகன் தாவேக மற்றும் பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு மாரிமுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்லசாமி ஆகியோர் பேசினர். விவாதத்துக்கிடையே குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தமிழ்தாய் வாழ்த்து 1991 முதல் பேரவையில் பாடப்படுவதாகவும், அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தமிழ்தாய் வாழ்த்து பாடி பேரவை

நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார் என்ற வரலாற்று செய்தியை அவைக்கு தெரிவித்தார். உறுப்பினர்களின் விவாதம் முடிவடைந்ததும் கடைசியாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார். இதனை யாருக்கும் அனுப்பி அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இந்த குரல் சட்டப்பேரவையின் குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களின் குரலாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நெல் மற்றும் கரும்புக்கும் தமிழக அரசின் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்வை பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். பொது ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 150 ரூபாயும் சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் முறையே 2600 ரூபாயும் 2750 ரூபாயும் விவசாயிகளுக்கு கிடைக்கும். கரும்புக்கு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசு வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் கரும்புக்கு 156 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரே ஆண்டில் 360 ரூபாய் 50 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமது அரசு விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களுக்கு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதிபட அவர் கூறினார். விவாதத்தில் பேசிய மணப்பாறை தொகுதி தவேக உறுப்பினர் திரு கதிரவன் முறுக்கு பற்றி குறிப்பிட்டபோது, பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தில் கவிஞர் மருதகாசி இயற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பானுமதி பாடுவதாக வரும் மணப்பாறை மாடுகட்டி மாயவரம் ஏறுபூட்டி வயக்காட்ட உழுதுபோடு சின்னக்கண்ணு என்ற திரைப்பட பாடலை ராகமாக பாடிய போது முதலமைச்சர் ரசித்து கேட்டார். அமைச்சர் திரு ஷாஜகான் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான விவாதத்தில் பேசிய போது செல்போனை பார்த்து படித்தார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு, செல்போனை அவைக்கு கொண்டுவரக்கூடாது என்ற விதி இருக்கிறது, எனவே அவைக்குள் அதனை பயன்படுத்துவது விதிகளுக்கு முரணானது என்று கூறி விதிகளை அனைவரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது திங்களன்றும் விவாதம் நீடித்தது. செவ்வாயன்று பேரவையில் இரண்டு அரசினர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீட் தேர்வை திரும்பப் பெற்று பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என அமைச்சர் திரு அருண்ராஜ் கொண்டு வந்த மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறைப்படுத்தும் திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்த மற்றொரு தீர்மானமும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விவாதத்தில் கட்சித் தாவல் விவகாரம் எதிரொலித்தது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சித் தாவல் விவகாரம் பற்றி பேசிய போது தவிக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற உடனேயே ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியில் சேருகின்றனர். இதனை தவிர்க்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, 2017 ஆண்டுக்கு பிறகு உங்கள் தலைமையில் நடைபெற்ற அஇஅதிமுக ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை என்றார். ஏனென்றால் அது உண்மையான அம்மாவின் ஆட்சி கிடையாது என்றார். அப்போது அஇஅதிமுக பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உங்கள் ஆட்சியில்தான் தமிழர்களின் நலனுக்கு எதிராக நீட் நடைமுறைக்கு வந்தது, ஜிஎஸ்டி சிஏஏ திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன, தில்லிக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள், அதனால்தான் நீர்த்து போன அஇஅதிமுக என்று எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார். உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அப்போது அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. அஇஅதிமுக உறுப்பினர்கள் உரத்த குரலில் எதிர்ப்பு தெரிவித்தனர். சில உறுப்பினர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேரவைத் தலைவர், விவாதம் தடையில்லாமல் நன்றாக பேசினீர்கள், கடைசியாக நீங்கள் கூறிய வார்த்தை ஆளுங்கட்சி தரப்பை பேச வைத்துவிட்டது என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய போது, தமது ஆட்சிக் காலத்தில் காவிரி நீரை சுத்தப்படுத்துவதற்கான நடந்தாய் வாழி காவிரி திட்டம் கொண்டுவரப்பட்டது, அந்த திட்டத்தை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், இந்த திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதாகவும் மொத்த மதிப்பீடு 1312 கோடியே 28 லட்சம் ரூபாயாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் அனைத்து கூறுகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்றும், இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றித்தர கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆனந்த், ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வார அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும், தர்மபுரி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தேவையில்லை, மத்திய அரசின் முயற்சியால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் என்றும், மக்களவையில் தற்போதுள்ள 543 உறுப்பினர்களே போதுமானது என்றும்

0: முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்திற்கு பாமக, பிஜேபி, அஇஅதிமுக, தேமுதிக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மசோதா குறித்து எந்த விவரமும் தெரியாத நிலையில் அவசர அவசரமாக இந்த தீர்மானத்தை கொண்டுவர தேவையில்லை என்று விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் கருத்து தெரிவித்தார். தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்தியாவிலேயே முதன்முதலில் எதிர்த்தது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் என்று சுட்டிக்காட்டினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்ற கருத்தை ஆதரிப்பதாகவும், 7.18 என்ற விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, ஆதரவு அளித்த திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் வரவேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் தெரிவித்தார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன், தமிழ் பேசுவதில் தனக்குள்ள சங்கடத்தை குறிப்பிட்டு அதனால்தான் தாம் பேசும்போது ஆவேசம் அடைந்ததாகவும், சில விஷயங்களை திருத்திக் கொள்வோம், சிலவற்றை கற்றுக் கொள்வோம், எதிர்காலத்தில் வலிமையாக இருப்போம் என்றும் கூறினார். கடன் வாங்காமல் முடிந்த அளவுக்கு அரசின் வருவாயை பெருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளதாகவும், அதற்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், அந்த குழு நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அரசின் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளால் 3 மாத காலத்தில் 15,000 கோடி ரூபாய் வருவாய் வந்துள்ளதாகவும், அரசின் வருவாயை அதிகரித்து கடன் சுமையை கட்டுப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். நிதிநிலைமை சீரடைந்ததும் தாவேக்க தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதியளித்தார். வேளாண் பட்ஜெட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு வினோத், எல்நினோ பாதிப்புகளை கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்களில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 6,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்துள்ளதாகவும், முழுமையாக நிறைவேற்ற போதிய கால அவகாசம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். முந்தைய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதாகவும், சிலவற்றுக்கு விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு இல்லாததால் சிலவற்றை நீக்கியும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கேற்ப சிலவற்றை புதிதாக சேர்த்தும் அந்த திட்டங்களுக்கு புதுவடிவம் கொடுத்ததால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பேரவையில் 3 நாட்களும் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சுமூகமாக கையாண்டு அமைதியாக அவையை நடத்திய பெருமை பேரவைத் தலைவரையே சாரும்.
1: சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ரகுராஜா.
2: மதுரை மாவட்டம் சுற்றுலாத்துறை சார்பில் மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளை உள்ளடக்கிய பாரம்பரிய நடைபயணம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பங்கேற்ற இந்த நடைபயணத்தில் திருமலை நாயக்கர் அரண்மனை, சேதுபதி மருத்துவமனை, பத்துத்தூண் சந்து, விளக்குத்தூண், கொத்தவால் சாவடி, திருக்கோவில் தேர்கள், எழுகடல் வீதி, ராயகோபுரம், புதுமண்டபம், விட்டவாசல், நகர மண்டபம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட இடங்களை ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நடைபயணத்தின் போது மதுரையின் பாரம்பரிய மற்றும் வரலாற்று சின்னங்கள் சுற்றுலா பயணிகளை அறிந்து கொள்ளும் வகையில் உரிய தகவல் பலகைகள் மற்றும் அடையாள குறியீடுகள் அமைக்கவும், பாரம்பரிய சின்னங்களை முறையாக ஆவணப்படுத்தி பாதுகாக்கவும் அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுலா மேம்பாட்டிற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், நடைபாதைகள் மற்றும் சாலைகளை முறையாக பராமரித்தல், சுற்றுப்புறங்களை தூய்மையாக பேணுதல், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொள்ளவும் ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார். மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சியை 78,408 நபர்கள் பார்வையிட்டதன் மூலம் அரசு பொருட்காட்சியின் வாயிலாக 11,10,265 ரூபாய் அரசுக்கு வருமாய் ஈட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமுக்கு மைதானத்தில் அரசு சார்பில் பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடைபெற்ற இந்த ஆண்டு பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு சிறந்த வாய்ப்பாக மதுரை அரசு பொருட்காட்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் விளாச்சேரி

0: திருமங்கலம் கப்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகம், உச்சம்பட்டி ஊராட்சி, கப்பலூர் காந்தி நகர், மேலக்கோட்டை ஊராட்சி ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்கள் மற்றும் தயாரிப்பு கூடங்களை நேரில் பார்வையிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் சுய உதவி குழு உறுப்பினர்களின் தொழில்கள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் கிராமப்புற தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் மேலக்கோட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குறுந்தொழில்கள், அதில் பணியாற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை, முத்ரா கடன் திட்ட பயன்பாடு மற்றும் அதில் ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதா என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். நாடு முழுவதும் உள்ள கேந்திரியா வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை படைத்து மதுரை திரும்பிய திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதுரை ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 55வது கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் பஞ்சாபில் நடைபெற்றது. சண்டிகார் மண்டலத்தால் நடத்தப்பட்ட இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 25 மண்டலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கபடி போட்டிகளில் பங்கேற்றனர். போட்டிகளில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் 17 வயது பிரிவில் முதலிடத்தையும் 14 வயது பிரிவில் 3 இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த நிலையில் 15 ஆண்டுகள் கழித்து சாதனை படைத்து மதுரை ரயில் நிலையம் வந்தடைந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சார்பில் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் தினமும் சராசரியாக 1.40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியாளர்களின் கறவினங்களின் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், கிராமப்புற விவசாயிகளின் கறவைகளுக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கால்நடை மருத்துவ வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு தற்போது மருத்துவ வசதி உற்பத்தியாளர்களின் வீடுகளுக்கே சென்று கால்நடை மருத்துவ சிகிச்சை மற்றும் செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்தார். தற்போது 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் முழுமையான விவரங்களுடன் உரிய பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் சான்றிதழுடன் வரும் 20 தேதி மதுரை சிவகங்கை மெயின் சாலையில் அமைந்துள்ள சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் என்ற முகவரியில் நேரடியாக நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் என ஆவின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மாட்டுத்தாவணி எதிர்புறம் உள்ள உணவகங்களில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகங்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லையை விட கூடுதலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்திட அலுவலர்களுக்கு ஆணையாளர் உத்தரவிட்டார். மேலும் உணவகங்களில் பிளாஸ்டிக் பைகளில் உணவு வகைகள் பேக்கிங் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதை பார்வையிட்டதுடன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து இதுபோன்று மீண்டும் உபயோகித்தால் அபராதம் விதிக்கப்படும் என கடை உரிமையாளர்களிடம் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ரகுராஜா.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரகப் பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளின்

0: அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்பனையாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும்

0: இந்தியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28 தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்குவங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: நினைவுகள் இதம் தரும். அந்த நினைவுகளோடு இதம் தரும் பாடல்களை கேட்டால் நினைத்தாலே இனிக்கும்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லம் 4 கிராம் 1 கிலோவிற்கு அல்லது பேசிலிஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். வயலுக்கு போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் மழையில்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துரு இ மேலாண்மைக்கு விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன் டானி இலுப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மூலம் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு பயிரில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லம் அல்லது பேசிலிஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழையில்லாத நேரங்களில் இட வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்ற பயிர்களுக்கு நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே 1 ஏக்கருக்கு 5 என்கிற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது தயாமிக்தக்சம் 0.2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது இமிடாக்ளோப்ரிட் 0.2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் கைத்தளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கால்நடைகளில் பாதுகாப்பிற்கு மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து கால்நடைகளுக்கு பருவ கால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள் நேயர்களே.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் தேயிலையில் நோய் தாக்குதலும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி, கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் தேயிலையில் நோய் தாக்குதலும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து உதகை மோரிகள் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி. சசிகுமார். இப்போ தேயிலை தயாராயிடுச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்போ நம்ம அறுவடை செய்யணும், இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: இப்போ தேயிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்த பின்னாடி ஒரு 2 மாதம் கழிச்சு தான் வரும். இருந்தாலும் அந்த 2 மாதம் நெருங்கும் வேலையில் வந்து என்னென்னா நம்ம வந்து அந்த காட்டை தேயிலை தோட்டத்தை வந்து போய் பார்ப்போம். பார்த்து இலை வந்திருக்கா என்னன்னு போய் ஒரு டைம் பார்த்துட்டு வருவோங்க. பார்த்துட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த தோட்டம்னா ஒரு 1/4 ஏக்கரா 1 ஏக்கரா ஒரு இடத்துல இருக்குது, இல்லை மொத்தமாகவே ஒரு அந்த இடத்துல ஒரு 2 ஏக்கரா இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் வந்து நம்ம விடுவோம். ஒரு 4-5 பேர் ஆட்கள் வந்து விடுவோம். இப்போ நம்ம அங்கேருந்து காலையில் ஒரு வாகனத்தில் நம்ம தேயிலை தோட்டத்தில் போய் இறக்கி விட்டோம்னா அவங்க வந்து இலை பறிப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சீசன் சொல்லுவாங்க, அதாவது நல்ல மகசூல் இருக்கிற நாட்கள் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் எடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிலோ எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற கூலிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த வறட்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூலி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 300-400 இந்த ரேஞ்சில் வந்து கூலிகள் வந்து போயிட்டுருக்குங்க. 400-500 கூட ஒரு சில இதில் கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து அவங்க வந்து தேயிலை எடுப்பாங்க. காலையில் இப்போ ஒரு 9-10 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு வரைக்கும் தேயிலை பறிப்பாங்க.
0: தேயிலை சந்தைப்படுத்துதல்,

0: அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இப்போ தேயிலையை நம்ம எப்படி சந்தைப்படுத்துகிறோம், அதனுடைய முறைகள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: தேயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஆளுங்கள் விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயந்தரம் 4-5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேயிலை பறித்து வைத்த பின்னாடி வாகனம் வரும், அதாவது நம்ம ஷெட்டுன்னு சொல்லுவோம். நேரடியாக வந்து தேயிலை தொழிற்சாலைக்கே கொண்டு போய் போடுறவங்களும் இருக்காங்க தேயிலை பறித்து. ஒரு சிலர் என்னென்னா வாகன வசதி இருக்காது அவங்க கிட்ட, அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க நேரடியாக அந்த ஏஜெண்ட்டுக்கு இருப்பாங்க, அவங்க வந்து வருவாங்க வண்டி எடுத்துகிட்டு நம்ம தேயிலை தோட்டத்துலேயே அங்கேயே வைத்து வெயிட் போட்டு நம்ம ஏற்றி விட்டுருவோம். அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஷெட்டில் வந்து கொட்டி அதை வந்து இது பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு மூட்டைக்கும் ஒரு 50 கிலோ 60 கிலோ மாதிரி வெயிட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தேயிலை தொழிற்சாலைக்கு எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம் கடைசியில் வந்து அது எவ்வளோ கிலோ போட்டிருக்குமோ அதுக்கேற்ற விலை என்ன அந்த வாரத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பேமெண்ட் கொண்டு வந்து வீட்டுக்கே கொடுப்பாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நேரடியாக வண்டி வாகன வசதி இருக்கிறவங்க, சொந்த வாகனம் வச்சுருக்கிறவங்க நேரடியாக தொழிற்சாலைக்கே எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. அதை வந்து கூடுதலாக வந்து அவங்களுக்கு ₹1-2 சேர்த்துக்கூட கிடைக்கலாம். தேயிலை தொழிற்சாலையும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லாக எத்தனை கிலோ போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கே வந்து காசு போடுற முறை வந்து இப்போது பின்பற்றிட்டுருக்காங்க.
0: இந்த தேயிலைக்கு இயந்திரங்களெல்லாம் எங்கே வாங்குறீங்க, எப்படி வாங்கணும், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: இயந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்துருச்சுங்க, பேட்டரி இயந்திரங்களும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பின்பக்கம் பேட்டரிக்கு மாட்டி ஒரு 6 மணி நேரம் எடுக்கிற அந்த தேயிலை இயந்திரமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின்லேயே பேட்டரி வர மாதிரி தேயிலை இயந்திரமும் இருக்குங்க. இது வந்து கடைகள்லேயும் கிடைக்கிது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டக்கலைத்துறை சார்பிலையும் இந்த தேயிலை இயந்திரங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய தேயிலை வரும் குன்னூரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் தேயிலை இயந்திரங்கள் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கிடைக்குங்க.
0: தேயிலைக்கு ஏதாவது மானியங்கள் இருக்குங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இப்போ மானியங்கள்னு பார்த்திங்கன்னா இந்திய தேயிலை வாரியம் வந்து இந்த இயந்திரங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை, அதாவது நம்ம SCST அந்த இதில் இருந்தோம்னா இல்லை MBC நம்ம BC கேட்டகரியில் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை வச்சுருக்காங்க, SCST ஒரு முறை வச்சுருக்காங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடை, இந்த நம்ம இலை எடுக்கிற பை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்திரி, இது போன்ற நம்ம போய் அங்கே இந்திய தேயிலை வாரியத்தில் அணுகணுன்னா நம்ம அப்ளிகேஷன் போட்டோன்னு அது வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டக்கலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேயிலை இயந்திரம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு மானியங்கள் வந்தாங்கன்னா மானியமும் நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக கிடைக்குதுங்க இந்த தேயிலை தொழிலுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய தேயிலை வாரியத்தில் வந்து நம்ம அந்த தேயிலை விவசாயம் பண்ணுறவங்க, விவசாயியோடைய குழந்தைகள் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான உதவித்தொகையும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அது நீங்கள் இந்திய தேயிலை வாரியத்தை குன்னூரில் இருக்கிறது அணுகுனீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க.
0: இப்போ ஒரு புதுசாக ஒரு தேயிலை விவசாயி ஒருத்தர் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய அறிவுரைகள் வழிகாட்டுதல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: தேயிலை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் தேயிலை தோட்டங்களில் தயவு செஞ்சு வந்து விற்காதீங்க. அப்படியே விற்கணுன்னாலும் உள்ளூர் வாசிகளுக்கு உங்கள் தேயிலை தோட்டங்களை கொடுங்க, அவங்க தான் அதை பராமரிப்பு பண்ணி மறுபடியும் வந்து இது பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு தேயிலை தொழில் வந்து ஒரு பணப்பயிர் தொழில், நல்ல தொழில், அது வந்து நீங்கள் விடாதீங்க. அப்படியே உங்களுக்கு நிலங்களை வந்து விற்கணும்னா உள்ளூர் வாசிகளுக்கு விற்றா நல்லதாக இருக்கும்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து தேயிலைக்கு வந்து ஒரு அடிப்படை நிரந்தர ஆதரவிலை ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை, அதை வந்து செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விலை வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க மாதம் மாதம். இப்போ இந்த மாதத்தில் ஒரு 15-20 ரூபா இருந்ததுன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு 13-12 ரூபா அந்த ரேஞ்சில் போயிடும். அதுக்கு வந்து என்னென்னா ஒரே விலை எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மாதத்துலேயும் ஒரே விலை இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வச்சிட்ருக்கோம். அது கொஞ்சம் செயல்படுத்தி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. தேயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஆளுங்கள் விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயந்தரம் 4-5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேயிலை பறித்து வைத்த பின்னாடி வாகனம் வரும், அதாவது நம்ம ஷெட்டுன்னு சொல்லுவோம். நேரடியாக வந்து தேயிலை தொழிற்சாலைக்கே கொண்டு போய் போடுறவங்களும் இருக்காங்க தேயிலை பறித்து. ஒரு சிலர் என்னென்னா வாகன வசதி இருக்காது அவங்க கிட்ட, அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க நேரடியாக அந்த ஏஜெண்ட்டுக்கு இருப்பாங்க, அவங்க வந்து வருவாங்க வண்டி எடுத்துகிட்டு.

0: நம்ம தேயிலை தோட்டத்துலேயே அங்கேயே வைத்து வெயிட் போட்டு நம்ம ஏற்றி விட்டுருவோம். அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஷெட்டில் வந்து கொட்டி அதை வந்து இது பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு மூட்டைக்கும் ஒரு 50 கிலோ 60 கிலோ மாதிரி வெயிட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தேயிலை தொழிற்சாலைக்கு எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம் கடைசியில் வந்து அது எவ்வளோ கிலோ போட்டிருக்குமோ அதுக்கேற்ற விலை என்ன அந்த வாரத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பேமெண்ட் கொண்டு வந்து வீட்டுக்கே கொடுப்பாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேரடியாக வண்டி வாகன வசதி இருக்கிறவங்க, சொந்த வாகனம் வச்சுருக்கிறவங்க நேரடியாக தொழிற்சாலைக்கே எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. அதை வந்து கூடுதலாக வந்து அவங்களுக்கு ₹1-2 சேர்த்துக்கூட கிடைக்கலாம். தேயிலை தொழிற்சாலையும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லாக எத்தனை கிலோ போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கே வந்து காசு போடுற முறை வந்து இப்போது பின்பற்றிட்டுருக்காங்க.
1: இப்போ அறுவடை எந்த முறையில் பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: முந்தைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கைகளில் தான் தேயிலை பறித்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது மிகவும் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேயிலை பொறுத்தளவுக்கு 3 வகைகள் இருக்குதுங்க பறிக்கிறதுக்கு. ஒன்று வந்து கைகள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கத்தி, இன்னொன்று 3வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயந்திரம். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து கத்திலையும் எடுக்கிறோம், இயந்திரத்துலையும் எடுக்கிறோம். கை முறை வந்து இப்போது பெரும்பான்மையாக யாருமே பயன்படுத்துறது இல்லைங்க. முன்னாடி முன்காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கைகளில் எடுத்தாங்க. அந்த கைகளில் எடுத்ததுனால என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா மகசூல் வந்து அதிகமாக கிடச்சிச்சுங்க. இதே கத்திங்கும் போது கொஞ்சம் மகசூல் கம்மியாகும், அதே இயந்திரங்கும் போது இன்னுமே மகசூல் கம்மியாகும். கத்தியில் எடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயந்திரத்தில் எடுக்கும்போது நமக்கு அதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒன்று இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இலைகள் வந்து நிறையா கீழே கொட்டிடும் மிஷினில் எடுக்கும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகசூல் வந்து அதிகமாக கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இலைகள் எடுக்கும்போது நம்ம மட்டமாக வந்து அறுத்து விட்டுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2 உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 2 மாதத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து லேட் ஆகும், ஒரு 2.5 மாதம் அந்த மாதிரி ஆகுங்க. இன்னும் ஒரு 15 நாள் தள்ளி போகும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இயந்திரத்தில் எடுக்கும்போது இருக்குங்க. பெரும்பான்மையாக நாங்கள் வந்து கத்தி இயந்திரங்கள் பயன்படுத்தி எடுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆள் பற்றாக்குறை தான் காரணம். இயந்திரத்தில் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை. இயந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்துருச்சுங்க. பேட்டரி இயந்திரங்களும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பின்பக்கம் பேட்டரிக்கு மாட்டி ஒரு 6 மணி நேரம் எடுக்கிற அந்த தேயிலை இயந்திரமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின்லேயே பேட்டரி வர மாதிரி தேயிலை இயந்திரமும் இருக்குங்க. இது வந்து கடைகள்லேயும் கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டக்கலைத்துறை சார்பிலையும் இந்த தேயிலை இயந்திரங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய தேயிலை வரும் குன்னூரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் தேயிலை இயந்திரங்கள் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ தேயிலை பொறுத்தளவுக்கு நம்ம நீர் வசதிங்கிறது பெரும்பாலான சிறு குறு விவசாயிகள் எதுவும் பண்ணுறதில்லை. மழையை நம்பி தான் இந்த பயிரே, சரிங்களா? ஆனால் வந்து என்னென்னா இப்போது தோட்டக்கலைத்துறையில் ஸ்ப்ரிங்க்ளரும் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் ஸ்ப்ரிங்க்ளர் போடுறாங்க. இன்னொன்று வந்து இந்த பெரிய பெரிய எஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங்க்ளர் பயன்படுத்தி ஏன்னா அவங்க வந்து 15 நாளுக்கு ஒரு முறை 20 நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை பறிப்பு செஞ்சாகணும். அதனால் அவங்க வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து ஸ்ப்ரிங்க்ளர் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலான விவசாயிகள் வந்து பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்ப்ரிங்க்ளர் மாதிரி பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பான்மையாக இந்த மலையை நம்பி தான் நம்ம தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை இந்த 2 பருவமழைகள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த பருவமழையை நம்பி தான் இந்த தேயிலை தொழில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம். தேயிலை வந்து பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு 6 வருடத்துக்கு வந்து 6-7 முறை வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம் பார்த்திங்கன்னா. அது நம்ம வந்து உங்களுக்கு நீரை ஒட்டி இருக்கிற பகுதின்னா இலை வந்து சீக்கிரமாகவே வரும் உங்களுக்கு. அதே வந்து மேட்டு பகுதின்னா இலை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு வைங்களேன். அது ஒவ்வொரு இடத்த போகிறதும் மாறுபடும் பார்த்திங்கன்னா. உங்களுக்கு கோத்தகிரி பகுதியிலலாம் வந்து விளைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட போய் இலை பறிக்கிற அந்த சம்பவங்கள்லாம் உண்டு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 2 மாதம் எடுத்துக்கும். ஒரு டைம் நம்ம இலை பறிப்பு அந்த காட்டில் அந்த தோட்டத்தில் செஞ்சோன்னா அடுத்த முறை வந்து ஒரு 2 மாத காலம் வந்து அது எடுத்துக்கும். 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம எடுப்போம். அப்படி பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 6-7 முறை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். அப்படி அறுவடை பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் வைஸாக நம்ம பிரித்து அறுவடை பண்ணிக்குவோம்.
1: இதுவரை தேயிலையில் நோய் தாக்குதலும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து உதகை மோரிகள் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. அங்கக பூச்சி மேலாண்மை என்பது நஞ்சில்லா பயிர் பாதுகாப்பு முறையாகும். அவற்றால் சுற்றுச்சூழல், மண், நீர், விலங்கினம், மனிதனம் மற்றும் பறவையினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அங்கக பண்ணைகளிலேயே கிடைக்கப்பெறும் எளிதான மலிவான இடுபொருட்களை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதால் பணவிரயம் பெரிதும் தவிர்க்கப்படுகின்றது. அங்கக பண்ணைகளில் பூச்சிகளை கூர்ந்து கண்காணித்து கீழ்காணும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிப்பது அவசியம். அவை முறையே பொருளாதார சேத நிலையை கணக்கிட்டு பூச்சி மேலாண்மை முறைகளை கையாளுதல், பயிர் சுழற்சி, ஊடுபயிர், பொறிப்பயிர், கவிர்ச்சி பயிர் போன்ற உழவியல் தொழில்நுட்பங்களை கடைபிடித்தல், எதிர்ப்பு திறன், தாங்கும் திறன் பெற்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்து பயிரிடுதல், வண்ண ஒட்டும் பொறி, விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி போன்றவற்றை பயன்படுத்தி பூச்சிகளை கண்காணித்தல் மற்றும் கவர்ந்து அழித்தல், பூச்சிகளுக்கு எதிரான ஒட்டுண்ணி, இறைவிழுங்கி போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளை ஊக்குவித்தல், பூச்சிகளில் தொற்று நோயை ஏற்படுத்தி அவற்றினை அழித்திடும் நுண்ணுயிர்களை பாதுகாத்தல், பூச்சி விரட்டி பயிர்களை பயன்படுத்தி சேதத்தை குறைத்தல், பறவை தாங்கிகளை ஏற்படுத்தி பூச்சி மற்றும் எலிகளின் எண்ணிக்கையை குறைத்தல். பயிர் சுழற்சி. அங்கக வேளாண்மையின் முதுகெலும்பாக பயிர் சுழற்சி கருதப்படுவதால் பூச்சி கட்டுப்பாட்டிலும் இவற்றின் பங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. பயிர் சுழற்சியால் மண் பண்படுவதுடன் மண்ணின் வளம் மேம்படுகிறது. வளமான மண்ணில் வளரும் திடமான பயிர்களில் பூச்சிகளின் தாக்கம் குறைந்தே காணப்படும் என்பது அறிவியல் சார்ந்த உண்மை. பயிர் சுழற்சி முறைகளில் வெவ்வேறு வகையான பயிர்கள் பயிரிடுவதால் ஒரு பருவ பயிரில் தோன்றும் பூச்சிகள் அடுத்தடுத்த பருவ பயிரிலும் தொடர்வது தவிர்க்கப்படுகின்றது. ஊடுபயிர். ஒரு நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் முக்கிய பயிர்களின் ஊடே ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர் வகைகளை ஊடுபயிராக பயிரிடுவது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் நடைமுறையாகும். பருவநிலை மாற்றங்களினாலும் சந்தைப்படுத்துவதில் ஏற்படும் விலையேற்ற தாழ்வுகளினாலும் ஏதாவது ஒரு பயிரில் லாபம் கிட்டும் என்ற நோக்கில் கடைபிடிக்கப்படும் ஊடுபயிர் முறை பூச்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் பெரும் பங்காற்றுகின்றது. ஊடுபயிர் முறையில் ஒரு பயிரில் தோன்றும் பூச்சிகளுக்கு மற்ற பயிர்கள் ஒவ்வாததாக அமைவதால் பூச்சிகளின் பரவும் திறன், வாழ்க்கை பருவம், சேதநிலை போன்றவற்றில் மாற்றம் ஏற்பட்டு பயிர் பாதுகாக்கப்படுகின்றது. பொறிப்பயிர், கவர்ச்சி பயிர். ஒரு பூச்சினம் ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர் வகைகளில்

ஒன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட வகை பயிர் அவற்றால் மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும். அவ்வாறு பூச்சிகளால் பெரிதும் விரும்பப்படும் பயிரினை வரப்புகளிலோ முக்கிய பயிர்களின் ஊடே ஒரு சில வரிசைகளில் பயிரிட வேண்டும். பூச்சிகள் முதலில் இந்த பொறிப்பயிர்களை தேர்ந்தெடுத்து உண்ணும். அப்போது நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறிப்பயிர்களில் மட்டும் கடைபிடித்து பூச்சிகளை அழித்து அவை முக்கிய பயிர்களுக்கு பரவி சேதப்படுத்துவதை குறைத்துவிடலாம். எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள். தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பயிர் ரகங்கள் இயற்கையிலேயே பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. இன்றளவும் நம் வேளாண் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட பல பயிர் ரகங்கள் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனையும் தாங்கும் திறனையும் பெற்றுள்ளன என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. அவ்வாறான பயிர் ரகங்களை அங்கக விவசாயிகள் தேர்ந்தெடுத்து பயிரிட்டால் பூச்சிகளின் சேதத்திறனை குறைத்திட வழிவகுத்திடலாம். வண்ண ஒட்டும் பொறி. காற்றினால் எளிதில் அடித்து செல்லப்படும் சிறிய உடலமைப்பினை கொண்ட பூச்சிகள் பலவித வண்ணங்களால் கவரப்படும் குணம் உடையவையாகும். வண்ண அட்டைகளின் ஒட்டும் பசை தடவப்பட்டு பூச்சிகள் கட்டுப்பாட்டிற்காகவும் பூச்சிகளின் நடமாட்டத்தினை கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. பூச்சிகளை கண்காணிக்க ஏக்கருக்கு 5 என்ற அளவில், அவற்றை கட்டுப்படுத்திட ஏக்கருக்கு 25 என்கின்ற அளவிலும் ஒட்டும் பொறிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஒட்டும் பொறிகளின் அடிபாகம் பயிர்களின் நுனிபாகத்தில் பொருந்துமாறு வயல்களில் பொருத்த வேண்டும். விளக்கு பொறி. விளக்கு பொறி பூச்சிகளை கண்காணித்திடவும் கவர்ந்து அழித்திடவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்படுகின்றது. சாதாரண விளக்கு பொறி, புற ஊதா கதிர்கள் விளக்கு பொறி, சூரிய ஒளி மூலமாக இயங்கும் விளக்கு பொறி என பல்வேறு வகையான பொறிகள் சந்தைகளில் கிடைக்கின்றன. இவற்றினை கொண்டு துளைப்பான்கள் மற்றும் இலையை உண்ணும் புழுக்களின் அந்துப்பூச்சிகள், வண்டுகள் போன்ற பூச்சி இனங்களை கவர்ந்து அழித்திடலாம். விளக்கு பொறிகளை இரவு 7 மணி முதல் 11 மணி வரை மட்டுமே பயன்படுத்திட வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி. இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி பயிர்களில் பூச்சிகளின் வரத்தினை கண்டறிந்து அவற்றின் சேதத்தை காலத்தை கணக்கிட்டு தகுந்த பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம். இனக்கவர்ச்சி திரவம் ஒரு வகை பூச்சி இனங்களால் சுரக்கப்பட்டு சுற்றுச்சூழலில் வெளிப்பட்டு அதே இனத்தை சார்ந்த மற்ற பூச்சிகளை கவர்ந்து பூச்சிகளின் இன சேர்க்கையை திசை திருப்ப செய்து அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்திட உதவுகிறது. பச்சைக்காய்ப்புழு, புகையிலை, வெட்டுப்புழு, வைர முதுகு பூச்சி போன்ற பூச்சிகளுக்காக பயன்படுத்தப்படும் இனக்கவர்ச்சி பொறிகளை இதற்கு உதாரணமாக கூறலாம். உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை. பயிர்களில் தீங்கு செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொருட்டு இயற்கை தந்த நன்கொடை பூச்சிகளின் இயற்கை எதிரிகள் இவ்வாறு உயிருள்ள இயற்கை உரங்களை கொண்டு தீங்கு செய்யும் பூச்சி இனங்களை கட்டுப்படுத்துவதற்கு உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை என்று பெயர். உயிரியல் காரணிகளை இறை விழுங்கிகள், ஒட்டுண்ணிகள், நுண்ணுயிர்கள் என்று 3 வகையாக பிரிக்கலாம். இறை விழுங்கிகள். இவற்றை கொன்றுண்ணிகள் என்றும் அழைப்பர். இவற்றை விட உருவில் சிறிய பூச்சிகளை அதிக எண்ணிக்கையில் உண்ணும் திறன் படைத்தவை. நாம் அன்றாடம் பார்க்கும் தட்டான், ஊசித்தட்டான் போன்றவை இறை விழுங்கி வகையை சார்ந்தவைகளாகும். ஒட்டுண்ணிகள். குளவி மற்றும் ஈ இனத்தைச் சேர்ந்த சில பூச்சிகள் மற்ற பூச்சிகளில் வளர்ந்து தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளும் குணம் படைத்தவையாகும். இவற்றை ஒட்டுண்ணிகள் என்று அழைப்பர். ஒட்டுண்ணிகள் உருவி சிறியதாக இருக்கும். இறையை தேடிச் சென்று அவற்றுள் முட்டையிட்டு பூச்சிகளை அழிக்கும் திறன் படைத்தவையாகும். நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகள் பூச்சிகளில் நோயை ஏற்படுத்தி அழித்திடும் நுண்கிருமிகள் ஆகும். பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் போன்றவை இவற்றுள் அடங்கும். விவேரியா, வெர்சிலிடியம், மெட்டாரைசம் வகையைச் சேர்ந்த பூஞ்சை இனங்களும், பேசிலஸ் வகையைச் சார்ந்த பாக்டீரியாக்களும், நியூக்ளியர் மற்றும் கிரானோலிசிஸ் வகையைச் சார்ந்த நச்சுயிர்களும் பூச்சி கட்டுப்பாட்டில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. பூச்சி இனங்கள் தத்துப்பூச்சி, வெள்ளையி, தண்டு துளைப்பான் மற்றும் இலையை உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்திடும் திறன் வாய்ந்தவையாகும். பாக்டீரியாக்களில் பேசிலஸ் வகையை புழுக்களை அழிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. பச்சைக்காய்ப்புழு, புகையிலை, வெட்டுப்புழு, சிவப்பு கம்பளிப்புழு, எலுமிச்சை வண்ணத்துப்பூச்சி, காவடிப்புழு போன்றவை இந்த வகை பாக்டீரியாக்களால் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான புழுக்களை அழிப்பதில் நச்சுயிரி பெரும் பங்கு வகிக்கிறது. இவற்றால் பாதிக்கப்பட்ட புழுக்களால் வேகமாக நகர முடியாது. புழுக்கள் உண்ணும் உணவும் தன்மை இழந்துவிடும். தாக்கப்பட்ட புழுக்கள் வெண்மையாகி பின்னர் கருமை நிறத்தினை அடைந்து பயிர்களின் உச்சியிலிருந்து தலைகீழாக தொங்கும்.

தாவரப்பூச்சிக்கொல்லிகள். பூச்சிகளின் எண்ணிக்கையே அபரிவிதமாக பெருகிடும் போதும் அருகாமையில் உள்ள வயல்களில் இருந்து பரவிடும் போதும் பூச்சிகளின் தன்மை மற்றும் அளவினை பொறுத்து இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு மாற்றாக தாவர பூச்சிக்கொல்லியை அங்கக பூச்சி மேலாண்மையில் பயன்படுத்தலாம். இவற்றை நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்துள்ளனர். வேம்பு, நொச்சி, எருக்கு, ஆடாதோடா, அரளி, தும்பை, சோற்று கற்றாழை, புங்கம், இழுப்பை, சீதாப்பழம் போன்றவை சிறந்த பூச்சிக்கொல்லியின் தன்மையினை பெற்றுள்ளன. இவை எளிதில் கிடைப்பதாலும் விவசாயிகள் எளிதில் பயன்படுத்த முடிவதாலும் அங்கக பூச்சி கட்டுப்பாட்டில் பெரும் பங்கு வகிக்கின்றன. வேப்பங்கொட்டை கரைசல். 5 கிலோ வேப்பங்கொட்டையை நன்றாக இடித்து 100 லிட்டர் தண்ணீரில் 2 நாட்கள் ஊற வைத்து வடிகட்டி தெளிக்கலாம். இவை இலைப்பேன்கள், அசுவினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் இலையை உண்ணும் புழுக்களையும் கட்டுப்படுத்த பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. தாவர எண்ணெய்கள். வேம்பு, புங்கம், இழுப்பை போன்ற தாவர எண்ணெய்கள் பூச்சிகளை விரட்டவும் கொல்லவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி எண்ணெய் என்ற விகிதத்தில் கலந்து பயிர்களில் நன்கு படும்படி தெளித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக எண்ணெய் தண்ணீரில் கலக்காமல் மேலே மிதக்கும், எனவே இவற்றை தண்ணீரில் கலப்பதற்கு சோப்பு திரவம் அல்லது காதி சோப் பயன்படுத்தப்படுகின்றது. அங்கக வேளாண்மையில் பூச்சி மேலாண்மை முறைகளை சீராக ஒருங்கிணைத்து கடைபிடிப்பதன் மூலம் பூச்சிகளினால் பயிர்களுக்கு ஏற்படும் இழப்பை தவிர்த்து நிறைவான விளைச்சலை பெறலாம். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: അടുത്ത നികുതിയെ പറ്റി അറിയിപ്പ് സിറ നുടികളിൽ.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில்

0: வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொண்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணிநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டுவர உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05:30.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடும் எல்லோரும் சேர்ந்து ஆடும் இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இருக்கீங்க நேயர்களே. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள் உங்களது விருப்பமான பாடல்களை இந்த இரவு வேளையில் இனிமையான இந்த நேரத்தில் கேட்டால் சுகமாக இருக்கிற சூப்பரான பாடல்களை கேளுங்க. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9342 101 18 9342 101 18. இந்த அலைபேசி எண்களிலும் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966 7 8 1 இந்த தொலைபேசி எண்களும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உள்ளூர் நேயர்கள் புதிய நேயர்கள் பிரத்யேகமாகவும் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண் 8300 0019 101 18. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம் இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட உடனே நிறைய நேயர்கள் வந்து அழைப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு அழைப்பை எடுப்போம். யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
4: அழகான இரவு வணக்கங்களுடன் அன்புடன் நான் ராஜு, சென்ட் மேரிஸ் இருந்து. நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் சகோதரர்.

0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தார், ராஜேஷ் குடும்பத்தார், தங்கள் குடும்பத்தாருக்கும் செந்தூர பூவில இருந்து ஒரு பாடல், சின்னக்கண்ணன் தோட்டத்தில். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் எல்லாருக்காகவும் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். 8:12 ஆகிட்டிருக்க நேர்களை நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் அமைச்ச நேயர் மஞ்சூரிலிருந்து சிவகுமார், இவருடைய பாடல் வரப்போகுது. பள்ளிமனை கிராமம், வசந்தாமணி, வித்யா, பாரதி, சிவார்த்தனி இவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க. பாடல் இதோ.

0: உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், வித்யா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும், காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார், எங்கிருந்து கால் பண்றாங்கன்னு கேப்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? ரொம்ப நன்றி, பாடல் கேட்கலாம். அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. இதோ

சந்திரபோஸ் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஒழுது கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 இல் நினைத்தாலே இனிக்கும்.

0: ஊட்டி லவுடல் பகுதியிலிருந்து ரவிக்குமார் என்ற நேர் விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ண பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஆதித்யன் இசையமைப்பில் ஒரு பாடலை கேட்டோம்.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
3: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
5: கவிதை. கவிதை
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

0: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது விருப்பமான பாடலெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 93449901018, 93429901018, 04243 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடல் வைக்கலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 83001910018. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து சொல்லி கேட்போம். வணக்கம்.
2: இனிய இரவு. வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: இன்னைக்கு 16 வயது நிலை திரைப்படத்தின் பெயர் செந்தூர பூவே, செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே. இந்த பாட்டினுடைய இசையும் வரிகளும் அற்புதமா இருக்கும். ஒளிபரப்புறீங்களா?
1: ரொம்ப நன்றி. அழைத்து மிக்க பாடல் கேட்கலாங்களா?
2: கேட்டு மகிழலாம் ஐயா.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் ஊடியஃபம் 101.8 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இன்னைக்கும்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்,
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: கேரள மாநிலம் இடுக்கி பகுதியிலிருந்து விஜயன் என்ற நேயரின் விருப்ப பாடலாக ஒலித்தது. இளையராஜாவின் இசையமைப்பில் கமல்ஹாசன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் குணா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம் காங்கிரஸ்லேருந்து நந்தகுமார் பேசுகிறேன்.
0: வணக்கம் நந்தகுமார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து பணிவிலும் மலர்வனம்.
0: ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு, இதோ

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில்
1: வீடுகள் தோறும் மூவர்ண கொடி ஏற்றுவோம். ஹர் கர் திரங்கா 2026 நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் ஹர் கர் திரங்கா 2026 இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் தேசப்பற்றை போற்றும் விதத்திலும் நடைபெறும் இந்த சிறப்புமிக்க இயக்கத்தில் நாமும் பங்கேற்போம். நமது இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி அதன் புகைப்படங்களை ஹர் கர் திரங்கா இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பெருமைக்குரிய மின்னணு சான்றிதழையும் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் மூவர்ண கொடி பறக்கட்டும், நம் உள்ளங்களில் தேசப்பற்று பெருகட்டும். மூவர்ண கொடியை ஏற்றுவோம், நாட்டின் பெருமையை போற்றுவோம்.
2: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
0: எட்டு மணி 46 ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
3: உற்சாகமான இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
3: திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கோதமன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
3: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி, இன்னைக்கும் இனிக்கும் நிகழ்ச்சியில் ஆவாரம் பூ படத்துல இருந்து சாமி கிட்ட சொல்லி வச்சு இந்த பாடல் போங்க சார்.
0: நன்றி, பாடல் கேட்கலாங்களா?
3: நன்றி சார், பாடல் கேட்போம் சார், பாடல் கேட்போம் சார்.
4: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் குரலில் எடுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து? சொல்லுங்க ராஜேஷ், என்ன பாடல் கேட்கலாம்?
1: சார், இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா அம்மன் கோவில் கேட்காலே, பாடல் பாத்தீங்கன்னா பூவ எடுத்து ஒருமா, அந்த பாடல் சார்.
0: ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றி, கண்டிப்பா சார், நன்றி.
2: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

திரைகானம் ரசிக்க கேட்டோம். நேயர்களுக்கு நேர்படுத்துகின்றோம், இன்றிரவு 10 மணிக்கு ரவி வாச்சரிய அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ரித்தாம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். ராணி துர்காவதி அகில பாரத நாடகம்.
2: ஐயோ, நான் என்ன செய்வேன்? வீர நாராயணா, உனது தகப்பனா நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டாரடா. என் கண்ணே, ராஜமாதா, ராஜமாதா, தங்கள் குமாரர் இறைவனடி சேர்ந்து விட்டார். ராஜமாதா,
3: பார்க்க வேண்டும். உன் மகன் வீர நாராயணனை விட்டு விட்டு செல்ல உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது?
4: ராஜமாதா, ராஜமாதா, உங்களிடம் முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல வேண்டும். ராஜமாதா,
3: முக்கியமான செய்தியா? மந்திரியாரே, என் மகன் இறந்து விட்டான். இவளுக்கு இவளுடைய கணவன் பிரிந்து இங்கு ராஜமாதாவும் ராணியும் அழவில்லை. மந்திரியாரே, தாயும் ஒரு மனைவியும் அழுகிறோம். இன்று மட்டும், இன்று ஒரு நாள் மட்டும் மனம் திறந்து அழவிடுங்கள்.
4: ராஜமாதா, மன்னிக்க வேண்டும். ராஜமாதா, இந்த சமயத்தில் தங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும். ராஜமாதா, நமது குடும்பம் மட்டுமல்ல நாடே துயரத்தில் உள்ளது. ராஜமாதா, ஆனால்
3: என்ன ஆனால் சொல்லுங்கள். மந்திரியாரே, சொல்லும் ததை சொல்லுங்கள்.
4: ராஜமாதா, எதிரிகள் சமயம் பார்த்து வதந்திகளை பரப்புகிறார்கள். வதந்திகளை பரப்பி உள்நாட்டு குழப்பத்தை விளைவித்து நாட்டை சூறையாட நினைக்கிறார்கள். ராஜமாதா, மால்வாவின் மியான் பாஜ் பகதூர் கான் போருக்கு ஆயத்தமாவதாக ஒற்றர்கள் மூலம் உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. ராஜமாதா, நாம் பலவீனமாகினால் நம் கோண்டுவானா பேரரசு அடிமைப்படுத்தப்பட அதிகம் நேரமாகாது. ராஜமாதா,
5: ராஜமாதா, ராஜமாதா, நகரிலும் கிராமங்களிலும் மன்னருடன் சேர்ந்து மகாராணி துர்காவதி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற செய்தி பரப்பப்படுகிறது.
2: என்ன, நான் உடன்கட்டை ஏறப்போகிறேனா? யார் சொன்னது? என் கணவர் இறந்தாலும் இன்னமும் என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உடன்கட்டை ஏறுவதற்கு வாழ தகுதியற்ற கோழை அல்ல நான். அது ஒருபோதும் நடக்காது. அவர் இப்போதும் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால், ஆனால் அவர் நிறைவேற்ற முடியாமல் போன கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு இப்போதும் என்னுடையது. அன்னை துர்க்கையின் அருளால் கிடைப்பதற்கரிய இந்த அரிய வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ராஜமாதாவே, ஆசீர்வதியுங்கள். உங்கள் மகன் மறைந்த பிறகு உங்கள் மருமகள் துர்காவதியின் ஒவ்வொரு மூச்சும் இனிமேல் தாய் நாட்டின் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிக்கப்படும். என்னை ஆசீர்வதியுங்கள்.
4: ராஜமாதா, ராஜமாதா,
6: என்ன விஷயம் ஆதர் சிங்?
4: ராஜமாதா.

0: அவே மால்வாவின் மியான் பாஜ் பகதூர் கான் நம் மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாராம்.
1: என்ன, பாஜ் பகதூர் படையெடுத்து வருகிறானா? அவன் தந்தையின் 40வது நாள் சடங்கு கூட முடிந்திருக்காது. அவனுடைய தந்தை ஷுஜாத் கானின் கல்லறை மண் கூட இன்னும் உலர்ந்து இருக்காது. அதற்குள் ஏன் இந்த மண்ணாசை? துர்காவதி மகளே, எழுந்திரு. நீ மன்னர் தல்பத் ஷாவின் விதவி மனைவி அல்ல, இப்பொழுது நீ கர்கா நாட்டின் ராணி, ராணி துர்காவதி.
2: பெண் என்றவுடன் எளிதில் வென்று விடலாம் என்று நினைத்து விட்டானா? நான் பெண் புலி என்பதை அவனுக்கு காட்டுகிறேன். ஆதார் சிங் அவர்களே, உடனடியாக படையை தயார்படுத்துங்கள். சௌராகர் கோட்டைக்கு வரும் வழியில் உள்ள பள்ளத்தாக்கே நமக்கு ஏற்ற இடம். பாஜ் பகதூர் பள்ளத்தாக்குள்ளே நுழைந்தவுடன் வில்லாளிகளை மலை உச்சியிலிருந்து அம்புகளை எய்ய சொல்வேன். அதன் பிறகே போரை துவக்க வேண்டும். அம்புகள் எங்கிருந்து வருகின்றன, எந்த திசையிலிருந்து வருகின்றன என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நிற்கும் நேரத்தில் சரமாரியாக அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து அவர்களை மிரள வைத்து நாலாபுறமும் சிதறி ஓடும்படி செய்ய வேண்டும். புறப்படுங்கள்.

0: ராணி அவர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரை ஒருவரையும் தப்ப விடவில்லை. எதிரிகள் அனைவரும் வாளுக்கும் வேலுக்கும் பலியாகிவிட்டார்கள். பாஜ் பகதூரும் அவனது மெய் காப்பாளர்கள் சிலரும் பதுங்கி இருக்கிறார்கள். தாங்கள் உத்தரவிட்டால்?
1: வேண்டாம் மாதர் சிங் அவர்களே, வேண்டாம். அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். நமது முன்னோர்கள் பாதுகாத்து வந்த போர் மரபை நாம் குலைக்க வேண்டாம். பாஜ் பகதூரை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம். நீங்களே எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள். அண்டை தேசத்து அரசனிடம் பகை கூடாது.
0: உத்தரவு ராணியாரே, அப்படியே செய்கிறேன்.
2: ராணி துர்காவதி, வெற்றி கொடியேந்தி வரும் வீர மகளே,
3: வா மகளே. துர்காவதி, பாஜ் பகதூரை ஏன் விடுதலை செய்தாய்?
1: அவனை மன்னித்து நம் குல தர்மத்தை காத்திருக்கிறோம். அவன் கொடூரமாக நடந்து கொண்டால் நாமும் அதற்கேற்ற பதிலை அளிப்போம்.
3: ஆதர் சிங், ராணி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற வதந்தியை பரப்பியது யார்? விசாரணையில் ஏதாவது தெரிய வந்ததா? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆதர் சிங்?
0: மன்னிக்கவும் ராஜமாதா, இவை அனைத்தும் இளவரசர் சந்தர்சாவின் உத்தரவின் பேரில் தான் நடந்துள்ளது.
3: மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பிறகு சந்திரஷாவின் இந்த செயல் எதற்காக? இப்பொழுது புரிந்து விட்டது. அவனுடைய இந்த ஆசை ஒருபோதும் நிறைவேறாது.
0: ஆம் ராஜமாதா.
3: நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாதா சிங். நாளை இளவரசர் வீர நாராயணனை அரியணையில் அமர்த்தும் நேரத்தில் சந்திரஷா ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் உடனடியாக அவனை கைது செய்யுங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கட்டும்.
0: அப்படியே ஆகட்டும் ராஜமாதா. ராஜமாதா பத்மாவதி வாழ்க! ராணி துர்காவதி வாழ்க! இளவரசர் வீரநாராயணன் வாழ்க! ராஜமாதா, இளவரசருக்கு இப்போது மணிமுடி சூட்டலாம்.
4: நிறுத்துங்கள். எனது அண்ணன் மன்னர் தல்பட்சாவிற்கு பிறகு இந்த அரியணையில் அமரும் உரிமை அவருடைய தம்பி ஆகிய எனக்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. இளவரசர் வீரநாராயணன் இன்னும் சிறுவன்தான். நாடாளக்கூடிய பக்குவம் அவனுக்கு இல்லை.
3: இல்லை மகனே சந்திரஷா, இல்லை. அரியணையில் வீரநாராயணன் தான் அமர்வான்.
4: அப்படியானால் நாட்டை பாதுகாப்பது யார்? ஆட்சி பொறுப்பை ஏற்க போவது யாரம்மா?
3: என்னை அம்மா என்று அழைக்காதே, ராஜமாதா என்று அழை. நாட்டின் பொறுப்பை ராணி துர்காவதி ஏற்றுக்கொள்வார். அந்த தகுதியும் திறமையும் அவருக்கே உண்டு. நீ கேளிக்கைகளில் மூழ்கி இருந்த போது மியான்பாஜ் பகதூரை தனது தலைமையில் படையுடன் தோற்கடித்து நாட்டை காப்பாற்றியது ராணி துர்காவதி. துர்காவதியின் வழிகாட்டுதலின் படி வீரநாராயணன் ஆட்சி புரிவான்.
4: எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் நாட்டை ஆள்வதும் போர்க்களத்தில் போர் புரிவதும் நமது பாரம்பரியம் அல்ல ராஜமாதாவே. விதவை அண்ணன்.

0: மரியாதையுடன் திரைமறைவில் தான் இருக்க வேண்டும். திரைக்கு வெளியில் வருவதே தவறு. மேலும் ஒரு பெண் போல் எப்போதும் முக்காடு அணிவதில்லை. ஒரு அரசு குடும்பத்து பெண்ணாக இருப்பதே அவருக்கு நல்லது.
1: இல்லை குழந்தனாரே, இல்லை. நான் ஒருபோதும் திரைமறைவில் இருக்கவும் மாட்டேன், முகத்திரை அணியவும் மாட்டேன். தேவைப்பட்டால் ஆண் வேடம் கூட அணிவேன். நான் இனி உங்கள் அண்ணி அல்ல, ராணி துர்காவதி. பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது சில பழைய விதிமுறைகள் மாறித்தான் ஆக வேண்டும் குழந்தனாரே.
0: இவற்றையெல்லாம் நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். நான் மகாராஜா சங்கரம் ஷாவின் மகன்.
1: நானும் மகாராஜா சங்கராம் ஷாவின் மருமகள் தான் என்பதை நீங்களும் மறந்து விடாதீர்கள்.
0: ராஜமாதாவே, அன்னியார் கூறுவதை கேட்டீர்களா? என்னை அரியணையில் அமர்த்தாவிட்டால் நாட்டிலும் படையிலும் கிளர்ச்சி ஏற்பட்டால் என்னை குறை கூறக்கூடாது.
2: அப்படியா? யார் கிளர்ச்சி செய்ய போகிறார்கள்? நானும் பார்த்து விடுகிறேன். மந்திரி ஆதார் சிங்.
3: உத்தரவு ராஜமாதா. இளவரசர் சந்திரஷா அவர்களே, அவ்வாறு எதுவும் நடக்க விட மாட்டோம். மன்னர் தல்பத் ஷா மறைவுக்கு பிறகு ராஜமாதாவின் ஆணையை பின்பற்றுவது முழு கர்கா ராஜ்யத்தின் கடமையாகும். கர்கா நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு ராணி துர்காவதியே நாட்டை திறமையாக ஆள முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை எதிர்ப்பவர் எவராயினும் அவர் கர்கா ராஜ்யத்திற்கும் ராஜவம்சத்திற்கும் எதிரியாகவே கருதப்படுவார். வீரர்களே, சந்திரஷாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கைது செய்யுங்கள்.
1: வீர நாராயணனின் மணிமுடி சூட்டு விழா தொடர்ந்து நடைபெறட்டும்.
0: ராஜமாதா
4: வாழ்க, வாழ்க
0: ராணி துர்காவதி
4: வாழ்க, வாழ்க
0: மன்னர் வீர நாராயணன்
4: வாழ்க, வாழ்க.

0: பேரரசே, கோண்ட்வான் நாட்டின் மகாராணி துர்காவதி பாஜ் பகதூரை தோற்கடித்துள்ளார். அது மட்டுமல்ல, அவரை மன்னித்து விட்டுவிட்டாராம். இப்போது எல்லா இடங்களிலும் ராணி துர்காவதியின் வீரமும் அவரது பெருந்தன்மையும் தான் பேசப்படுகின்றன.
1: என்ன வீரமாம் பெருந்தன்மையாம்! பீர்பால், அவளுடைய வீரமும் பெருமையும் எனக்கு மகிழ்வை தரவில்லை. விஜயநகரம் வரையில் எனது கொடி பறக்க வேண்டும். சரி, அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது மேவாரின் ராணா பிரதாப்பையும் கர்கா நாட்டின் இந்த விதவை துர்காவதியையும் வென்று அவர்களது தேசத்தை நமது பேரரசுடன் இணைக்க வேண்டும்.
0: பேரரசே, கர்கா ஒரு சிறிய அமைதியான ராஜ்யம். அவர்களால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை பேரரசே.
1: கர்காவிலிருந்து நமக்கு ஆபத்து ஏதும் வராமல் இருக்கலாம், அது அல்ல விஷயம். வருங்காலம் என்னை மாவீரன் அக்பர் என்று அழைக்க வேண்டுமானால் எனது தலைமையை அனைவரும் ஏற்க வேண்டும். இல்லாவிடில் போர் முனையில் அவர்களை நான் சந்திக்க நேரிடும்.
0: ஆமாம் பேரரசே. ஆனால்
1: ஆனால் என்ன ஆனால்? மக்கள் இன்னும் என்னை ஒரு சிறுவனாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தது பைராம் கான் என்று கூறுகிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இன்று எனக்கு யாருடைய தேவும் தேவையில்லை. பைராம் கான் உதவியின்றி இந்த அக்பரால் இந்த பேரரசை வழிநடத்த முடியும் என்பதை நான் எவ்வாறு நிரூபிப்பது பீர்பால்?
0: தங்களது தலைமையை மற்ற அரசர்கள் ஏற்க மறுத்தால்
1: மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன், கூடவே அவர்களது பெயரையும்.
2: பேரரசே, மால்வா அரசர் பாஜ் பகதூர் தங்களை சந்திக்க விரும்புகிறாராம்.
1: என்ன, பாஜ் பகதூரா துர்காவதியிடம் தோற்றுவிட்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறாரா? இல்லை இல்லை, ஏதாவது போர் உதவி கேட்கத்தான் வந்திருப்பார். ஆமாம் பீர்பால், இந்த மால்வா எங்கே இருக்கிறது?
0: மால்வா கர்காவுக்கு வடமேற்கு மூலையில் இருக்கிறது பேரரசே.
1: அப்படியானால் துர்காவதிக்கு எதிராக ஏதாவது ஆலோசனை சொல்லத்தான் வந்திருப்பார். இங்குள்ள அரசர்களுக்கு மற்ற அரசர்களின் மீது ஏன் இவ்வளவு

0: பொறாமை, அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள் பீர்வால்.
1: பேரரசர் அக்பர் பாதுஷா புகழ் மேன்மேலும் உயரட்டும்.
0: அமருங்கள் பாஜ் பகதூர், நீங்கள் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்?
1: பேரரசே, கோண்டுவானா நாட்டின் ராணி துர்காவதி பதவி ஏற்றதிலிருந்து அண்டை தேசங்கள் மீது போர் தொடுக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறார் பேரரசே.
0: அது எங்களுக்கும் தெரியும். வேறு ஏதாவது புதிய செய்தி உண்டா?
1: ஆம் பேரரசே, ஆம். எங்கள் நாடு மட்டுமல்ல, அண்டை நாடுகளும் அச்சத்தில் இருக்கின்றன. அவர் எந்த நேரத்திலும் யார் மீதும் படையெடுக்கலாம்.
0: நீர் சொல்வது உண்மையாக இருந்திருந்தால் அவர் இந்நேரம் உங்கள் நாட்டையும் அவர் நாட்டோடு இணைத்திருக்க வேண்டுமே, இல்லையா பீர்வால்?
2: தாங்கள் கூறியது முற்றிலும் சரிதான் பேரரசே.
1: இல்லை பேரரசே, இல்லை. தனது ராஜ்யத்தில் 6 குளங்களை வெட்டி மக்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தி தன்னை உயர்ந்த ஒரு அரசியாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார் ராணி துர்காவதி. ஒன்று சொல்லட்டுமா பேரரசே? உண்மையில் அவர் முகலாய பேரரசை கைப்பற்ற திட்டமிட்டு வருகிறார்.
0: அப்படியா? அவருடைய சிறு படையை வைத்து முகலாய பெரும்படையை தோற்கடித்து விடலாம் என்றா நினைக்கிறார்
1: பேரரசே? ராணி துர்காவதிக்கு தன்னுடைய வலிமையின் மீது அளவில்லாத நம்பிக்கை உண்டு. இரண்டாவதாக, மக்களின் ஆதரவும் அதிகமாக இருக்கிறது அவருக்கு. மூன்றாவதாக, அவரிடம் ஒரு சிறந்த யானையும் ஆலோசகரும் இருக்கிறார்கள்.
0: ஓ, உங்களுக்கு போரில் தோற்ற அனுபவம் ஞாபகத்திற்கு வருகிறதா? அப்படியானால் ஒன்று செய்வோம். அந்த இருவரையும் நமது அரண்மனைக்கு வரும்படி உத்தரவு அனுப்புங்கள். பீர்வால், பீர்வால், என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீர்?
2: பேரரசே, ராணி துர்காவதி தன்னுடைய அறியாமையால் தங்களின் உத்தரவுக்கு மரியாதை செலுத்தாமல் இருந்து விடுவாரோ என்ற அச்சம் உள்ளது பேரரசே.
0: அப்படியானால் இன்னும் நல்லதாக போய்விட்டது பீர்வால். கர்கா நாட்டை நசுக்குவதற்கு நமக்கு நேரடி காரணம் கிடைத்து விடும் அல்லவா? மகத்தான ஹிந்துஸ்தானின் இன்னொரு மகத்தான அரசின் மகத்துவம் நிரூபிக்கப்படுவதற்குள் அதற்கு முடிவு கட்டி விடுவோம். என்ன நான் சொல்வது?

0: மகாராணியரே, முகலாய பேரரசர் அக்பர் கொடுத்தனுப்பிய செய்தியுடன் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் கையில் துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டும் உள்ளது.
1: முகலாய பேரரசரின் தூதரா? அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: மகாராணியாரே, உங்கள் யானை சர்மனையும் ஆலோசகர் ஆதார் சிங்கையும் டெல்லி அரசவைக்கு அனுப்புமாறும் கூறியுள்ளார். மேலும் பேரரசர் அக்பர் உங்களுக்காக ஒரு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அது சரி, இந்த தட்டில்.
3: மகாராணி, இது தங்கத்தால் செய்யப்பட்ட கூண்டு போல் தெரிகிறதே.
1: ஆம் ஆதார் சிங் அவர்களே, இது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரகாசமான கூண்டு. அதாவது ஒரு பெண்ணின் வேலை ராஜ்யத்தை ஆட்சி செய்வதோ அல்லது போர்க்களத்தில் இறங்குவதோ அல்ல, அரண்மனைக்குள் இருப்பதுதான் என்று மறைமுகமாக பேரரசர் கூறியுள்ளார். தூதரே, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுங்கள். எங்களுடைய பதிலையும் பரிசையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம்.
2: உங்கள் ஆணைப்படியே மகாராணியாரே.
1: ஜலாலுதீன் அக்பர் எவ்வளவு துணிச்சலாக நடந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். என் பிரியமான சர்மன் யானையையும் உங்களையும் அவனது அரண்மனைக்கு அனுப்ப வேண்டுமா?
3: ஆமாம் மகாராணியாரே, அவர் எப்போதும் இப்படித்தான் செய்கிறார். பலவீனமான நாடுகளை அச்சுறுத்துவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் மகாராணி.
1: ஜலாலுதீன் அக்பர் இந்த கூண்டை அனுப்பியதன் மூலம் நாம் அவனது ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்பதையே தெரிவிக்க விரும்புகிறான். என்னை ஒரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையாக மாற்ற நினைக்கிறான்.
3: நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் மகாராணியாரே.
1: வீரனே, அந்த முகலாய தூதரை மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள்.
0: உங்கள் ஆணைப்படியே
2: மகாராணியாரே.
1: இப்பொழுது நீங்கள் செல்லலாம். உங்கள் பணி முடிந்து விட்டது. உங்கள் பேரரசரிடம் சொல்லுங்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல. ஆம், அவர் அனுப்பிய இந்த அபூர்வமான

0: உரிய பதிலை நாங்களே விரைவில் அனுப்புவோம் என்று சொல்லுங்கள்.
1: நாம் அமைதியாக இருந்தால் அதையே நமது கோழைத்தனமாக ஜலாலுதீன் அக்பர் எடுத்துக்கொள்ளக்கூடும் மகாராணி.
2: உண்மை ஆதார் சிங், முற்றிலும் உண்மை. சரி துர்காவதி, அவருக்கு என்ன பதில் அனுப்ப போகிறோம்?
0: அனுப்புவோம் அனுப்புவோம், நாமும் அனுப்புவோம். அவனுக்கு பருத்தி அடிக்கவும் நூல் நூற்கவும் பயன்படும் தங்கத்தாலான ஒரு பிஞ்ஞானை அனுப்புவோம். அதுவும் தூய தங்கத்தில் செய்யப்பட வேண்டும்.
2: அது சரி துர்காவதி, அதை டெல்லிக்கு கொண்டு செல்வது யார்?
1: நீங்கள் விரும்பினால் நானே கொண்டு செல்கிறேன் மகாராணி.
0: சபாஸ், அதை கொண்டு செல்ல நீங்கள் தான் சரியான ஆள். அந்த திமிர் பிடித்தவனிடம் இந்த பிஞ்ஞானை அனுப்பியதன் உண்மையான அர்த்தத்தையும் விளக்க வேண்டும் அல்லவா? பரிசு தயாரானவுடன் நீங்கள் கொண்டு செல்லலாம் மாதர் சிங் அவர்களே. புறப்படுங்கள்.

0: இந்துஸ்தானின் பேரரசர், தெய்வ அருளால் ஆட்சி செய்பவர் ஜலாலுதீன் முகம்மது அக்பர் வருகிறார், வருகிறார், வருகிறார். பேரரசரின் புகழ் உயர்ந்து நிலைக்கட்டும். கர்கா ராஜ்யத்தின் அமைச்சர் ஆதர் சிங் வந்துள்ளார். தங்களை சந்திக்க விரும்புகிறார் பேரரசே.
1: அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: பேரரசருக்கு வணக்கம்.
1: நீதான் ஆதர் சிங்கா?
2: ஆம் பேரரசே.
1: உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: தாங்கள் எங்கள் மகாராணியாருக்கு ஒரு பரிசு அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு பதிலாக அவரும் தங்களுக்காக இந்த சிறப்பு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அப்படி என்ன பரிசோ? என்ன இது?
2: இது ஒரு பிஞ்ஞா பேரரசே. பருத்தியை அடித்து மென்மையாக்கவும் நூல் தயாரிப்பதற்கு முன் அதை சீர்படுத்த பயன்படும் கருவி.
1: பிஞ்ஞாவா? அதுவும் தங்கத்திலா? பீர்வால், இதன் பொருள் என்ன? பீர்வால்.
3: பேரரசே, மகாராணி துர்காவதியின் கருத்து என்னவென்றால், நீங்கள் கர்கா நாட்டின் மீது போர் தொடுத்தால் அவர்கள் உங்களை சிறைபிடித்து விடுவார்கள் என்பதே அதன் பொருள். மேலும் பேரரசே, சிறை கைதிகளுக்கு பருத்தி அடிக்கும் வேலையே கொடுக்கப்படும். உங்களுக்கும் அதுவே கிடைக்கலாம்.
1: இவ்வளவு துணிச்சலா? நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. உடனே நீங்கள் உங்கள் தேசத்திற்கு இப்போது செல்லலாம்.
2: உத்தரவு பேரரசே.
1: ஆசப் கான், ஆசப் கான், இன்னும் 15 நாட்களுக்குள் போருக்கு தயாராகுங்கள். கோண்ட்வானாவின் மீது படையெடுங்கள். சௌராகர் கோட்டையை நமது ராஜ்யத்துடன் இணைக்க வேண்டும்.
4: அப்படியே நடக்கும் பேரரசே.
5: என்ன, திரும்பி வந்து விட்டீர்களா ஆதர் சிங்? நம்முடைய பிஞ்சனா ஜலாலுதீன் அக்பருக்கு எப்படி இருந்தது?
2: மகாராணியரே, அதை பார்த்தவுடன் அக்பர் கோபமாகிவிட்டார். ஆசப் கானுக்கு கர்கா நாட்டின் மீது படையெடுக்க உத்தரவிட்டு உள்ளதாகவும் அவரும் படைகளுடன் போருக்கு கிளம்பி விட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது.
5: ஆதர் சிங் அவர்களே, படை தளபதி அர்ஜுன் தாஸ் அவர்களே, இதுவரை நாம் சந்தித்த போர்கள் அனைத்தும் நமது அண்டை தேசத்துடனானவை. ஆனால் நாளை நாம் சந்திக்க போவது பேரரசர் அக்பருடைய பெரும் படையை. நமது படையோ சிறியது. சமயோஜித புத்தியும் சாதுரியமும் இருந்தால் மட்டுமே நாம் இப்போரில் வெல்ல முடியும். புரிந்ததா?
2: ஆணையிடுங்கள் மகாராணி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
5: இம்முறை அக்பர் படையை நாராய் பள்ளத்தாக்கில் எதிர்கொள்ளலாம் என நினைக்கிறேன். புறப்படுங்கள்.

0: சிங் அவர்களே, இன்றைய போரில் ஆசப்கான் படைக்கு நமது படை அதிகம் சேதம் விளைவித்தது. ஆனால் அவனது படை பெரியது. பீரங்கி குண்டுகளும் ஆயுதங்களும் ஏராளமாக வைத்துள்ளனர். ஆகையால் தந்திரத்தால் தான் ஆசப்கானை வீழ்த்த முடியுமே தவிர, நேருக்கு நேர் சண்டையிட்டு ஆசப்கானை வீழ்த்துவது சிரமம் என்று நினைக்கிறேன்.
1: மகாராணிக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எதிரியை இரவிலே தாக்குவது போர் தர்மம் அல்ல, அது நமது குலத்திற்கே இழிவை தேடித்தரக்கூடிய செயல்.
0: படைத்தலைவர்களே, படை வீரர்களே, இரவு தாக்குதல் நல்லதா அல்லது நாளை தாக்குவோமா?
2: மகாராணியாரே, மலைகளில் ஏறி இறங்கி சண்டையிட்டுள்ளோம். வீரர்களுக்கு இரவு கொஞ்சம் ஓய்வு தேவை. இரவில் போர் புரிய சென்றால் நாளை அவர்கள் திறன் குன்றிவிடும். நம்மிடம் குறைவான படைகளே இப்பொழுது உள்ளது. இன்று போல நாளையும் வீராபேசமாக போரிடுவோம். வெற்றி நமதே.
3: வீரர்களே, பொன்புவானா வீரர்கள் கொரில்லா முறையில் தாக்குதல் நடத்துகிறார்கள். படை தளபதி அர்ஜுன் தாசும் வீர நாராயணனும் காயம்பட்டாலும் கூட போர் வீரர்கள் உத்வேகத்துடன் போராடுகிறார்கள். ராணியை வீழ்த்திவிட்டால் அவரது படை பின்வாங்கிவிடும். ராணி துர்காவதியை வீழ்த்துவது எப்படி? ஏதாவது வழி தெரிகிறதா என்று பாருங்கள்.
4: படை தளபதி ஆசப்கான் அவர்களே, ராணி துர்காவதி மலையின் உச்சியில் தனது சர்மன் யானையின் அம்பாரியிலிருந்து அம்புகளை எய்து படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பீரங்கி குண்டை அங்கு வரை எரிய முடியவில்லை. மலை முழுவதும் அவரது படைகள் அவரை பாதுகாக்கின்றன. அவரை தாக்க வேண்டுமென்றால் வில்லாளிகளை வைத்து அம்பு எய்து தாக்குவதற்கு வாய்ப்புண்டு.
3: திறமையான வில்லாளிகளை கூப்பிடுங்கள். ராணி துர்காவதி வீழ்ந்து விட்டார். பெரும் படையுடன் அவரை மட்டும் முற்றுகையிட்டு தாக்குங்கள். கோண்டுவானா வீரர்களை ஒருவரையும் விடாதீர்கள். ராணி துர்காதியை விடாதீர்கள். உயிரோடு விடக்கூடாது.
1: மகாராணியை போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்துங்கள். அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்யுங்கள். நான் போரை வழிநடத்துகிறேன். ராணி அவர்களே, ராணி அவர்களே, எழுந்திருக்க முயல வேண்டாம். தங்கள் கழுத்தில் அம்பு பலமாக தைத்துள்ளது. வீரர்களே, பாதுகாப்பு வளையம் அமையுங்கள். மகாராணியை பாதுகாப்பாக பல்லக்கில் ஏற்று கோட்டைக்கு எடுத்து செல்லுங்கள்.
5: நான் கோட்டைக்கு திரும்பி செல்வதா? நான் போர்க்களத்தை விட்டு செல்ல மாட்டேன். என் கடைசி மூச்சு வரை போராடுவேன். இந்த ஜலாலுதீன் அக்பருக்கு அவன் யாரை எதிர்கொண்டான் என்பதை தெரியப்படுத்தியே தீர்வேன்.
1: மகாராணி, முகலாயப்படை முன்னேறி வருகிறது. மகாராணியே, நீங்கள் பாதுகாப்பாக நமது பாதுகாவலர்களுடன் அரண்மனைக்கு திரும்புங்கள்.
5: போர்க்களத்தில் இருந்து என்னை புறமுதுகிட்டு ஓடச் சொல்கிறீர்களா? எதிரிகளின் சிறையில் அவமானத்துடன் காலம் கடிப்பதை விட பெருமையுடன் இறப்பதே மேல். ராணி துர்காவதி இதுவரை தோல்வியை சந்தித்தது இல்லை. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பமா? நான் போர்க்களத்தை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். ஆதா சிங், உங்களது குருவாளை கொடுங்கள்.
1: மகாராணியாரே, மகாராணியாரே, இந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். மகாராணியாரே, மகாராணியாரே,
5: கொடுங்கள். ஆதா சிங், கொடுங்கள். கர்காவின் மகள் தனது முடிவை தானே தேடிக்கொள்வாள்.
1: மகாராணி விடுங்கள். மகாராணி விடுங்கள். மகாராணி,
5: எனது முடிவை நானே தேடிக்கொள்கிறேன். ஆதா சிங் அவர்கள், நான் எப்பொழுதும் நம்பிய ஒன்று உண்டு. வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் உண்மையில் எந்த சுவரும் இல்லை. மரணமும் கூட இதுவும் அழியாத வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதிதான். என் தாய் நாடு, என் கற்காவின் மண்ணே, உனக்கு என்றென்றைக்கும் வெற்றி உண்டாகட்டும்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 11 மணி. தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று துவங்கி இம்மாதம் 20 தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிமுனை சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்ட பலத்த சுழற்காற்று இந்த பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதி மீனவர்கள் அறிவிக்கப்பட்ட நாட்களில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிகளவு வெப்பநிலை 36.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிகளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.9 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை இடி மின்னலுடன் கூடி மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் நாளை காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு. இந்த நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு இடம்பெறும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் பொது காலை. நாளும் அறிவோம் பேசாத தாழ் பேசும் வரலாறு, எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குவர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 1வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலத்தில் குழந்தைகளை குறிவைக்கும் ஆரோக்கியமில்லா உணவு, ஓ. ஜி. செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். காலை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:00 மணிக்கும் 8:30 திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ். ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு, எஸ். பி. அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என். ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். டாக்டர் எஸ். சுசித்ரா அவர்களின் பாட்டு, பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ். விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியினர் கிராம முன்னேற்ற இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி முதற்பகுதி. அமைப்பு டாக்டர் கே. வித்யாவதி. 2:15 திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம்.

நாளை பிற்பகல் 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் ஆர். கமலஜா அவர்கள், மாணவர் நைட்டிக் ஸ்ரீவத்சவா. 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள். நாளை மாலை 6:25, 6:55 இந்நேரங்களில் திரை இசை ஒலிக்க கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம். அனுராதா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை

0: छत्तीसगढ़, झारखंड, उत्तर प्रदेश, ईस्टर्न मध्य प्रदेश, हिमाचल प्रदेश, जम्मू एंड कश्मीर, लद्दाख एंड उत्तराखंड फॉर द नेक्स्ट टू डेज. द मेट डिपार्टमेंट हैज सेड दैट हैवी रेनफॉल इज एक्सपेक्टेड ओवर असम, मेघालय, बिहार, हरियाणा, चंडीगढ़ एंड दिल्ली फॉर टुमारो. एंड दैट इज द एंड ऑफ दिस न्यूज बुलेटिन.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்ட் மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.